கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: 94.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: புது நந்தவனமே,
1: ஐயையோ
0: சம்மதம் சொல்லு இந்த இடமே இன்ப சோகமே.
2: என்ன இந்த அடி அடிச்சிட்டீங்க?
3: யாரோட அக்கா மக டாய்?
1: அண்ணனோட அக்கா மக. அவன் நடந்து வந்தா
0: நம்ம பஸ் ஸ்டாண்டு பல பல பழக்கம்.
1: அண்ணனோட பஸ் ஸ்டாண்டு.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: முன்னேற்றத்தின் முதல் படி நம்பிக்கைதான். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. என்ன மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் அதைரியம், அவநம்பிக்கை, பயம் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள நுழைய அனுமதிக்க கூடாது. அதுதான் முன்னேற்றத்தின் முதல் படி. சரியான திடமான நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தை தீர்மானிக்கும். ஏழையா பிறந்துட்டேன், பணம் இருந்தாதான் பணத்தை சேர்க்க முடியும் அப்படின்ற சமாதானங்கள்ல வாழக்கூடாது. அது உண்மையே கிடையாது. எங்க அப்பா ஒரு முன்கோபி, அதனாலதான் நானும் இப்படி இருக்கேன் அப்படின்னு பாரம்பரியத்தின் மீதும் பழி போடக்கூடாது. சரியா சொல்லணும் அப்படின்னா உண்மையிலிருந்து தப்பிக்க கூடிய மனோபாவம் தான் இது. நம்மளுடைய செயல்களுக்கும் முடிவுகளுக்கும் நாம மட்டும்தான் காரணம். சிறந்த கருத்துக்களை படிச்சா கேட்டா மட்டும் போதாது, அதை நம்ம மனசுக்குள்ள நிலைநிறுத்தி செயல்கள்ல வெளிப்படுத்தணும். நாம படிச்ச விஷயங்களை, தெரிஞ்சுகிட்ட விஷயங்களை, கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சு ஊறுகா போட்டுட்டு இருந்தா அதனால நமக்கும் பயன் இல்லை, நம்மள சேர்ந்தவங்களுக்கும் பயன் இல்லை. நாம என்ன கத்துக்கிட்டோமோ நம்மளோட கருத்துக்களை நடைமுறை செயல்ல செஞ்சு காட்டினாதான் நாமளும் உயர முடியும், நம்மளை சேர்ந்த நபர்களையும் உயர்த்த முடியும். கடந்து போனது எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. எதிர்காலத்தை பார்த்து கலக்கம் அடையவும் கூடாது. எல்லா காரியங்களையும் அது நடக்க வேண்டிய முறைப்படி சிறப்பா செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட அவ்வப்போது நாம செய்ய வேண்டிய காரியங்கள்ல மட்டும் கருத்தை செலுத்தி செயல்படணும். பயத்தை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த தீமையுமே ஏற்படாது. எந்த காரணத்தை முன்னிட்டும் உலகத்துல யாருக்கும் பயப்படக்கூடாது. உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நம்பிக்கை நிச்சயமா உங்களை உயர்த்தும். இதை எப்பவுமே நினைவுல வச்சுக்கோங்க. நாம நினைக்கலாம் இயற்கை ஒரு சில நபரை மேல்நிலையில வச்சிருக்கு, ஒரு சில நபரை கீழ்நிலையில வச்சிருக்குது. ஒரு சிலர் மேதைகளா இருக்காங்க, ஒரு சிலர் பேதைகளா இருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஒரு உண்மையை நாம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த குறைபாடுகளை நிறைவு செய்யக்கூடிய மூலப்பொருள் இருக்குது. அந்த மூலப்பொருள் தான் காலம். பிறக்கும் போதே பணக்காரராக பிறக்காத ஏழைகள் காலம் அப்படின்ற மூலப்பொருளை பணமா மாத்திடுறாங்க. மேதைகளாய் பிறக்காத பேதைகள் காலம் அப்படின்ற பொருளை கல்வி அறிவா, கலை அறிவா, தொழில்நுட்ப அறிவா, பேரறிவா தங்களுடைய விருப்பம் போல மாத்திக்கிறாங்க. அப்படி மாத்திக்காம நமக்கு கொடுக்கப்பட்ட மூலப்பொருளாகி இந்த காலத்தை நம்ம வீணடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது இயற்கையுடைய குற்றம் அல்ல, நம்முடைய குற்றம் தான். வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்ற ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களாலதான் முன்னேற முடியும். பயன் தரும் ஆசை செயலுக்கு தூண்டும். ஒரு நாளும் முன்வைத்த காலை பின் வைக்க சொல்லாது. கடிகாரத்துல ஒவ்வொரு வினாடி முடியும் போதும் இந்த காலமோ நேரமோ நம்ம கூட ஓட்டப்பந்தயம் வச்சிருக்குது. புது உலகத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஆசையில தான் கொலம்பஸ் முடிவெடுத்தாரு. அதை முடிக்கிறதுக்காக துணிச்சலோட நம்பிக்கையோட கிளம்பினாரு. அலைக்கடலை தாண்டி துணைக்கு ஒரு சிலரை அழைத்து கொண்டு அதில் அவர் கண்ட வெற்றி அன்றும் இன்றும் இருக்கிறது. பாய் கட்டி கப்பல் பாய்ந்து ஓடட்டும், ஓடிக்கொண்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாரு கொலம்பஸ். அதனாலதான் புதிய உலகத்தை கண்டுபிடிச்சாரு. நம்பிக்கை நம்மள உயர்த்தும் அப்படின்ற எண்ணத்துலதான் சாதனை படைத்து அழியாத புகழ் கொண்ட மனிதரா மாறிட்டாரு. நாம எங்க இருந்தாலும் என்ன தகுதி படைத்தவர்களா இருந்தாலும் காலத்தை கணக்குல எடுத்துக்கிட்டு துணிச்சலோட நம்பிக்கையோட முன்னேறணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் திருவிழாவா மாறிடும். என்ன இன்னல் வந்தாலும் எவ்வளவு காலம் பிடிச்சாலும் முன்னேறணும் அப்படின்னு முழு வெறியோட செயல்படக்கூடிய நபர் நிச்சயமா வெற்றி அடைவாரு. மனசை முதல்ல வளப்படுத்தணும். வளப்படுத்த படிக்கக்கூடிய பழக்கம், நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய பழக்கம் ரொம்பவே உதவும். அனுபவம் அதை விட பேருதவியா இருக்கும். லட்சக்கணக்கில் பணம் வைத்திருக்கக்கூடிய நிறைய பேர் மகிழ்ச்சியா இல்ல, அடுத்த வேளை உணவுக்கே வழி இல்லாத ஒரு சிலர் மகிழ்ச்சியோட தான் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆணி வேறா இருக்கிறது நம்மளுடைய எண்ணங்களும் நம்ம மனசும் தான். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: பிரபலமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை நியாயமான விலையில்.
1: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்ற சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக் BDS FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
5: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி குற்றங்கடிதல், அதிகாரம் 44, குறள் எண் 438. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதுண்டன்று. செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்யாமல், செல்வத்தின் மீது தீவிர ஆசை கொண்டு எவருக்கும் எதையும் வழங்காமல் இருக்கக்கூடிய கஞ்சத்தனம் சாதாரண குற்றங்களுடன் சேர்த்து எண்ண முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தனிப்பெரும் குற்றமாகும். இந்த ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள் வழியா நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான கதை ஒன்று தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கஞ்ச செல்வந்தர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு கடினமா உழைச்சு நிறைய பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சாராம். பணம் சேர்க்கறதுதான் அவருடைய எண்ணம். யாருக்கும் உதவின்னு வந்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாரு. எப்படிப்பட்ட சூழல்லையும் அவரும் அவருக்குன்னு செலவு பண்ணிக்க மாட்டாரு. பணத்தை எப்படியாவது அதிகமா சேர்க்கணும், உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தரா நம்ம மாறணும், எல்லாருக்கும் முதன்மையானவரா நாம தான் இருக்கணும், இதுதான் அவருடைய எண்ணம். அதன்படி பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட அதிகமான பணம் சேர்ந்துடுச்சு. நான் தான் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அன்னைக்கு நைட்டு தேவதை ஒண்ணு அவரை சந்திக்க வருது. நான் தான் மரண தேவதை, உனது காலம் முடிந்து விட்டது, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. பதறி போயிட்டாரு இந்த கஞ்ச செல்வந்தர். அப்படியெல்லாம் என்னால வர முடியாது, நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா, எதையுமே நான் அனுபவிக்கல, அப்படியெல்லாம் வர முடியாது, வேணா நான் சேர்த்து வச்சிருக்கிறதுல பாதியை உனக்கு தரேன், எடுத்துக்கிட்டு கிளம்பிடு, நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னை கூட்டிட்டு போறதுதான் என்னோட வேலை, கிளம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்குது தேவதை. அப்படியா, ஒரு நாள் மட்டும் என்னோட உறவினர்கள் எல்லாம் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஒரு மணி நேரம் மட்டும் அப்படின்னு கேட்கிறாரு. பதிலே இல்லை, அமைதிதான், கிளம்புனா கிளம்பு அப்படின்றதான் அதனுடைய அர்த்தம். அவரால் எதுவுமே முடியலை அப்படின்றப்போதான் அவருக்கு எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்ற எண்ணம் வருது. அப்போதான் தேவதை கிட்ட மறுபடியும் தைரியமா கேட்கிறாரு. என்னுடைய எல்லா சொத்துக்களையும் நீ எடுத்துக்கோ, ஆனா எனக்கு ஒரு மணி நேரம் மட்டும் நீ தந்தை ஆகணும்னு கேட்கிறாரு. ஒரு மணி நேரம் தர முடியாது, உனது சொத்துக்களும் எனக்கு தேவையில்லை அப்படின்றதுதான் பதில். உடனே கெஞ்சக்கூடிய குரல்ல மறுபடியும் ஒரே ஒரு வார்த்தை பேசுறாரு. ஒரு மணி நேரம் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கொடு, இந்த ஒரே ஒரு நிமிடத்தில் பெருசா ஒண்ணு நான் சந்தோஷமா வாழ முடியாது, அதனால எனக்கு ஒரே ஒரு நிமிடம் மட்டும் கொடு அப்படின்னு முடிச்சிட்டாரு. சரின்னு அந்த உறவினிடம் கொடுக்கப்பட்டது. வேகமா தன்னோட அறையிலிருந்து ஒரு வெள்ளை தாளையும் பேனாவை எடுக்கிறாரு. எதிர்கால தலைமுறையினரே, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான். ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல. பணத்திற்காக உறவுகளை, நல்ல நண்பர்களை, நமக்கான நேரத்தை ஒரு நாள் இழந்து விடாதீர்கள். நான் பல்லாண்டு காலமாக பாட

0: ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல அரசாங்கத்தால பராமரிக்கப்பட்ட கோயில் ஒண்ணு இருந்தது. கணக்கு வழக்க சரி பார்க்க அரசாங்க அதிகாரிகள் வந்து போவாங்க. அப்படி ஒரு அதிகாரி வந்தாரு. கணக்கெல்லாம் இப்படி இருந்தது. சும்மா இருக்கக்கூடிய சாமியாருக்கு ஒரு பட்டை சோறு அப்படின்ற கணக்கு இருந்தது. பார்த்த அதிகாரிக்கு அவ்வளவு கோபம். சும்மா இருக்கிறவங்களுக்கு ஏன் சோறு போடணும், உடனே அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆலய ஊழியர்கள் மெதுவா அவருடைய காது கிட்ட சொல்றாங்க, ஐயா கோயில்ல வந்து சும்மாவே இருக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதனாலதான் அவருக்கு சோறு போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த விளக்கத்தெல்லாம் அவர் கேக்குறதுக்கு தயாரா இல்ல. இந்த விளக்கம் அவருக்கு திருப்திய கொடுக்கல. இருந்தாலும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்பிட்டாரு. சாய்வு நாற்காலியில உட்காந்து சாஞ்சி யோசிக்க ஆரம்பிச்சாரு. சும்மா இருக்கிறது என்ன அவ்வளவு கஷ்டமா, சரி இன்னைக்கு முழுசும் எந்த வேலையும் செய்யாம நாமளும் சும்மா இருந்து பாக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு முழுசும் சும்மாவேதான் இருந்தாரு. ஒரே ஒரு 10 நிமிஷம் தான், அப்புறம் மனசு அலப்பாய ஆரம்பிக்குது, அடங்க மறுக்குது. சும்மா கொஞ்ச நேரம் தியானம் செஞ்சு பாக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாரு. முடியல, மனசு அலைஞ்சிட்டே தான் இருக்குது. காதுகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்றாரு. காகம் ஒண்ணு ஏதோ ஒரு மூலையில கத்தக்கூடிய சத்தம் அவருடைய காதை கொடைய ஆரம்பிக்குது. காதையும் அடக்க முடியல. சரின்னு சும்மா மூக்க அடக்க நினைக்கிறாரு. எங்கேயோ ரசம் தாளிக்கிற வாடை மூக்க தொலைக்க மூக்கையும் அடக்க முடியல. சரி மனச சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா, மகளோட கல்யாணத்தை பத்தி நினைக்க ஆரம்பிச்சு அலக்கழிச்சு அவரை கொடுமை பண்ண ஆரம்பிச்சது. சூடு பறக்க காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டுக்காரம்மா. எடுத்து குடிக்க ஆரம்பிச்சப்பதான் அவரே உணர்ந்தாரு, மனம் தியானம் இது ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தப்பட்டதுதான். அப்புறம்தான் ஒரு முடிவெடுத்தாரு, அது அப்படி இல்ல, மனசு முடிஞ்சு போகக்கூடிய இடத்துலதான் தியானம் ஆரம்பமாகுது. தியானம் இருக்கிற இடத்துல மனசு இல்ல, மனசு செயல்படுற வரைக்கும் தியானம் ஆரம்பமாகிறது இல்ல. திணறி போயிட்டாரு அந்த அதிகாரியே. சும்மா இருக்கிறது ஒண்ணும் சுலபமானது கிடையாது, எவ்வளோ பெரிய கஷ்டம். அடுத்த நாளே அதே கோவிலுக்கு திரும்பி போனாரு அந்த அதிகாரி. அந்த கோவிலுக்கு போன வேகத்துல வரவு செலவு பதிவேட்டுல இப்படி எழுதிட்டு திரும்பி வந்தாராம். என்ன எழுதி வச்சிருந்தாரு தெரியுமா, சும்மா இருக்கக்கூடிய சாமியாருக்கு இனி இருப்பட்டை சோறு கொடுங்கள் அப்படின்னு எழுதி இருந்தாராம். அம்மா நேயர்களே, தியானம் அப்படின்றது அத்தனைக்கும் அப்பாற்பட்ட அப்பழுக்கற்ற நிலை. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தொழில் செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 0456723046 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
2: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
1: இதனால மக்களுக்கு சொல்றது
2: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதான்
3: எல்லாருக்கும் தெரியுமே.
1: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
2: இப்பா நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
4: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஓசையத்தான் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM.

0: 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
2: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி. அதிகாலை சுப வேலை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊர்ல அவசர புத்திக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அயலூர் போயிட்டு இருந்தாராம். அவசரமா கிளம்புனதால குடி தண்ணி எடுத்துட்டு போக மறந்துட்டாரு. இப்போ காட்டு வழியில பயணம் செய்ய வேண்டிய சூழல். போகக்கூடிய வழியில அதிகமான தாகம், நாவெல்லாம் வறண்டு போச்சு, நடை தளர்ந்து போச்சு. நடை தளர்ந்து போனதால மனசும் தளர்ந்து போச்சு. தாலை நடுவே பார்வையில பட்டது ஒரு ஆறு. சரின்னு சொல்லிட்டு அங்க போனா அங்க தண்ணியே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம சோகத்துல அதே இடத்துல உட்கார்ந்துட்டாரு. அந்த வழியே துறவி ஒருத்தர் வந்தாரு. அவனுடைய சோர்வை பார்த்ததும் என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதிகமான தாகமா இருக்குது, ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல, ஆறு தெரியுதுன்னு தான் இங்க வந்தேன், இங்க தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். தம்பி, இந்த ஆத்துக்குள்ளதான் தண்ணி ஓடுது, தோண்டி பாரு, நிச்சயமா உன்னுடைய தாகம் தணிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவருடைய வேலைக்கு மெதுவா மெல்ல நட போட்டு அந்த இடத்தை விட்டு கடந்துட்டாரு. இவன் ஆர்வமா தோண்ட ஆரம்பிக்கிறான். ரொம்ப நேரம் கழிச்சு தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே வழியில திரும்ப வர்றாரு துறவி. பாக்குறாரு, தம்பி தோண்டி பாத்தியா, தண்ணி கிடைக்கலையா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. ஆனா அவன் சோகமா உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்துல அந்த ஆற சுத்தி ஓரடி ஆழக்குழிகள், ஆங்காங்கே ஆங்காங்கே அதே ஓரடிக்கு ஆழக்குழிகள் தாறுமாறா தோண்டப்பட்டு கிடந்தது. அவன் சொன்னா, நான் நல்லா தோண்டி பார்த்துட்டேன், கிடைக்கல, சரிவா ரெண்டு பேரும் சேர்ந்து தோண்டலாம் அப்படின்னு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இணைந்தார்கள், தோண்டினார்கள். முதலடியில் ஒன்றுமே இல்லை. பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, தண்ணி எல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டான். புன்னகைத்த துறவி தோண்டுவதை நிறுத்தவில்லை. இரண்டாம் அடியில் தண்ணீர் இல்லை, மூன்றாம் அடியில் தண்ணீர் இல்லை, நான்காம் அடியிலும் தண்ணீர் இல்லை. மனசு விட்டு போச்சு அவனுக்கு. நான் சொல்றதை கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஐந்தாம் அடியில் ஈரமண் தெரிந்தது, ஆறாம் அடியில் ஈரக்கசிவு தெரிந்தது, ஏழாம் அடியில் தெள்ள தெளிய தண்ணீர் மெல்ல மெல்ல கசி ஆரம்பித்தது. கசி ஆரம்பித்த தண்ணீர் அங்கே தேங்கி நிக்க ஆரம்பிச்சது. தேங்க ஆரம்பிச்ச தண்ணீரை பார்த்ததுதான் தாமதம். அவதி அவதியா அள்ளி குடிக்கிறாரு அந்த அவசர புத்திக்காரர். அந்த இளைஞன் கிட்ட இப்ப சொல்றாரு துறவி, தம்பி, ஆங்காங்கே முயற்சி செஞ்சதுக்கு பதிலா அங்கேயே நீ முயற்சி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆமா நேர்களே, அங்கேயே தோன்றது வேற, ஆங்காங்கே தோன்றது வேற. செயல்திறனும் பொறுமையும் சுறுசுறுப்பும் கூட உறுதியான வெற்றி கூட்டணிகள். தோண்டுவது வேறு, தேடுவது வேறு. அகல உழுவதை விட ஆழ உழுதால் ஒருபடியான காரியங்களை செய்ய முடியும். ஆழமான உள்ளொளி பயணம் ஆற்றல் மிக்க ஆறுதலை தேடித்தரும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பெயர் சுகந்தி. நான் பாமன் தெற்குவாடி கிராமம். நான் பிறந்த ஊர் வந்து நரிக்குழி அப்படின்னு ஒரு கிராமத்துல நான் பிறந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தது தான் பாமன் தெற்குவாடி கிராமம். இப்போ அங்கே தான் இருக்கேன். நான் 8 வயசுல தான் முழுசா நான் கடல் தொழிலுக்குள்ள ஃபுல்லா போக ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் அம்மா ஹெல்ப் பண்ண போக ஆரம்பிச்சேன். அப்படியே எனக்கு அது போக போக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் தொடர்ந்து கடல் தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் கடல்ல பாசி எடுத்துக்கிட்டு இருக்கையில என்னை 2 டைம் அஞ்சால வந்து துரத்திருக்கு, அதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். நான் வந்து எப்பவுமே எனக்கு வந்து ஆழத்துல போய் நீஞ்சி முக்குளிச்சு பாசி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆழத்துல நிறைய பாசியும் இருக்கும். அப்ப நான் வந்து எல்லாருக்கூடையும் சுத்தி எல்லாருக்கூடையும் சேர்ந்து போய் பாசி எடுக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் பழக்கம் பேசிட்டு இருப்பாங்க, அப்புறம் என்கிட்ட பழக்கம் கேட்பாங்க. அந்த நேரத்துல வந்து கொஞ்சம் நேரம் நமக்கு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கடல்ல ஆழத்துல பாசி எடுத்துட்டு இருக்கையில அலை அடிச்சதுல காலை கொண்டு போய் பாறைக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். காலை எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எடுக்க முடியல. எனக்கு தலைக்கு மேல எனக்கு தண்ணி நிக்குது, எனக்கு மூச்சு முட்டிடுச்சு, என்னால தம் கட்ட முடியல. சோ அப்ப நினைச்சேன் இதுக்கு மேல வந்து மூச்சு தம் கட்ட முடியாது, இறந்து போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல வேகமா மறுபடியும் அலை வந்து அடிக்கையில நானும் கரெக்டா அலை அடிக்க காலை நானும் எடுக்க முயற்சி பண்ணையில அப்ப செப்பல் அந்து காலில் வந்து பாறையெல்லாம் கீறி ரத்தம் வந்து காலை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் திரும்பியும் உள்ள போய் முக்குளிச்சு போய் அந்த செருப்பை எடுத்து திருப்பி என் கையில கட்டி இந்த துணியை பிச்சு செப்பலை கட்டி திருப்பி அந்த செருப்பை மாட்டிட்டு பாசி எடுத்துட்டு தான் கரையை வந்தேன். இது வந்து அன்னைக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம், இன்ன வரையும் மறக்க முடியல அப்படின்னு ஒரு நிகழ்வு சொல்லலாம். சோ அப்பதான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு வந்தேன். அதே மாதிரி சல்லிக்கு வெளியே ஆழத்துல பாசி எடுத்துட்டு இருக்கையில என்னோட ஃப்ரெண்டுமே தாந்துட்டாங்க. சோ ஆனா நிறைய பேர் சுத்தி அன்னைக்கு நின்றாங்க, ஆனா யாருமே காப்பாத்த முயற்சி பண்ணல. ஆனால என்னால என் ஃப்ரெண்டு இல்லையா பாத்துட்டு இருக்க முடியாது. அப்புறம் நான் தான் ஓடி போய் அப்புறம் என்னோட இருப்புல இருந்த சாக்கு வந்து பாசி நிறைய இருந்துச்சு. அதோட பாசி சாக்கு வந்து தண்ணிக்குள்ள இழுத்துருச்சுன்னா நம்மளையும் சேர்த்து அமைக்கிறனும் பாசி சாக்கை இடுப்புல இருந்ததை அவுத்து விட்டுட்டு அப்புறம் நீஞ்சி போய் என் ஃப்ரெண்டை இழுத்துட்டு அதோட வந்து அப்புறம் கரையை கூட்டிட்டு வந்துட்டேன். இல்லவோ அப்புறம் எங்க அக்காவும் ஒரு டைம் வந்து ஆத்துவாய்க்குல அவங்க ரெண்டு சைடும் சாக்கு கையில இழுத்துட்டு வரையில அவங்க ஆத்துவாய்க்குல வந்துட்டாங்க. வரவுமே அவங்க ஒரு சாக்கை போட்டுட்டு அவளும் தாந்துட்டாங்க. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் போயிட்டேன். அப்புறம் எங்கடா பின்னாடி வந்து அக்காவை காணும் அப்படின்னு பார்த்தா தண்ணிக்குள்ள முந்திட்டு கையை கால ஆடிட்டு கிடக்காங்க. அப்புறம் என் சாக்கை அங்கனையே போட்டுட்டு திரும்பி வந்து எங்க அக்காவை இழுத்து கொண்டு போய் கரையை விட்டுட்டு அப்புறம் வந்து ரெண்டு சாக்கையும் இழுத்துட்டு கரையை கொண்டு போனேன். இதெல்லாம் வந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிடுச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே நம்ம நிகழ்ச்சி வந்து தொடங்கிடலாம். நீங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கிறது நம்ம பாமன் நேசக்கரங்களாக இருக்கட்டளை இன்னும் கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேச வந்திருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி, அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆவணி மாதம் எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மாதமாக இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். நிறைய ஒரு ஃபங்க்ஷன், நிறைய விசேஷம், வீடுகளில் கல்யாணம், காதுகுத்து, புதுமலை புகவிலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சு தீட்டிட்டாங்க. அவ்வளோ ஃபங்க்ஷன் வந்து வந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் மொயிலே கிட்டத்தட்ட இந்த ஆவணி மாதம் சம்பாரித்த தொகையை விட அதிகப்படியான செலவுகள் வந்து வந்திருக்கு நம்ம ஊரில் இருக்க எல்லாருக்கும். எப்படியோ வந்து நல்ல ஒரு நிறைய ஃபங்க்ஷனோட நிறைய நல்ல நிறைய குடும்பங்களில் ஒரு புதிய ஒரு தொடக்கமாக அந்த ஆவணி மாதம் வந்து கொடுத்துருக்கு. ஆவணி மாதத்திற்கு ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு இப்போ புரட்டாசி மாதத்துக்குள்ளே நம்ம அப்படியே புதுமையாக நுழைவோம். புரட்டாசி மாதம் தொடங்கியிருக்கு. இன்றைக்கி 18 செப்டம்பர். அப்படியே இன்றைக்கான வானிலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். வானிலை அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது 22 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சமாக 35 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலேருந்து காற்று வீசிட்டுருக்கு. மழைக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் மழைக்கான வாய்ப்பு இன்றைக்குமே வந்து இல்லை அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்காங்க. வெப்பநிலை அதிகபட்சமாக 28°C வரை இருக்கும். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். அடுத்ததாக இப்போ பாடல்கள் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயு கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 7:25 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ ஒரு ஆண் பெண் எல்லாரும் சமம் அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட எப்போவே வந்து சமமாக மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக இருக்கிறது இந்த பெண்களோட உடலில் இருக்கக்கூடிய சில உடல் உறுப்புகள். அது வந்து வெளியே இருக்கிறது கிடையாது, உள்ளே இருக்க உடல் உறுப்புகள், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து உருவாகிறதுக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய நம்ம உடலில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம், அதுதான் வந்து நம்ம பெண்களோட பல விஷயங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்துருக்குது. ஒரு பெண் வந்து நார்மலாக இருக்கவே முடியாது, எப்போவுமே அவங்களால தொடர்ந்து ஒரு மாதிரி சீரான ஒரு வாழ்க்கையை வந்து வாழவே முடியாது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் மாற்றங்கள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்கள ஒரு மாதிரி நிம்மதியாகவே வந்து இருக்கக்கூடாது, ஏதாச்சும் வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும், இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துலேருந்து எக்கச்சக்கமான நோய்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். ஆண்களுக்கு ஒரு 50 நோய் வந்து இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு 60-70 நோய் வந்து நிச்சயமாக இருக்கும். அதுக்கு முக்கிய காரணமாக அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து இருக்குது, இந்த கற்பவாய் புற்றுநோயாக இருக்கட்டும் சரி, மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும் சரி, இல்லை பெண்களுக்கு இந்த மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சார்ந்த ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் நல்ல ஒரு ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு கலந்துரையாடல் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. எங்கே நடக்க இருக்குது அப்படின்னா இன்றைக்கு மதியம் 1 அளவில் தங்கச்சி மலத்தில் இருக்கக்கூடிய பேக்கரம்பில் பல்நோக்கு சமூக கூடாரத்தில் வந்து நடக்க இருக்கு. சர்வோதயா அறக்கட்டளை மற்றும் ராமநாதபுரம் ரோட்டரி கிளப் இணைந்து பெண்களுக்கான இந்த கற்பவாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் சம்மந்தப்பட்டான விழிப்புணர்வு கலந்துரையாடல் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் நிறைய மருத்துவர்கள் வந்து வரப்போகிறாங்க, நிறைய ஆலோசனைகள் வந்து கொடுக்க போகிறாங்க. இதில் நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது சார்ந்த ஏதாச்சும் அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்ககிட்டயே வந்து விளக்கங்கள் வந்து கேட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது சரி பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டு தொடக்கத்திலே சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் நிறைய பேருக்கு இப்போ பிசிஓடி அப்படின்ற ஒரு பிரச்சனைங்கிறது வந்து பரவலாக வந்து காணப்படுது. ஒரு இருக்குது 10 எப்படி ஒரு 4-5 பேருக்காச்சும் வந்து அதுக்கான சின்ன அறிகுறியாச்சும் வந்து தென்படுது. நிறைய பிரச்சனைகள் இருக்குது உடலுக்குள்ளே. என்ன பண்ணுறது, உடல் நல்லா பார்த்துங்க. உங்களோட உடல் அப்படி படைத்து விட்டார்கள், அப்படியே வந்து காலங்காலமாக பெண்களோட உடம்பு இவ்வளோ பிரச்சனைகளோட தான் வளரணும் அப்படின்ற மாதிரியான சில சூழல்கள் வந்து அமைஞ்சிடுச்சு. உடல் நலத்தை நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இனி உங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போய் கலந்துக்குங்க. மதியம் 1 அளவில் தங்கச்சி மரத்தில் இருக்கக்கூடிய பேக்கரம்பில் பல்நோக்கு சமூக கூடாரத்தில் நடைபெற இருக்கு. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8வது வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும், ITI டிப்ளமோ பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

கணம் அப்படின்ற ஒரு திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான ஒரு அம்மா பாடல் வந்து கேட்டு வந்தாச்சு. நமக்கு எப்போவுமே அம்மா தான் ரொம்ப முக்கியம். அம்மாவுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது வந்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய தமிழ் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, மொழி அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து ஒரு உயிரும் மேலானது அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ நம்ம சொல்கிறது தான். ஆனால் அதுக்கு மாதிரி ஒரு தமிழ் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கூட்டம் வந்து நடைபெறுது, தமிழ் இலக்கியம் சார்ந்து ஏதாச்சும் ஒரு கருத்தரங்கு நடைபெறுது அப்படின்னா அது அப்படியே வந்து காதில் கேட்காத மாதிரியே நகர்ந்து வந்து போயிடுவோம். ஏன்னா அது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது, ரொம்ப போராக வந்து இருக்கும், நம்ம அதை பேசிக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து தோணிடும். ஆனால் தமிழ் பற்று அப்படிங்கிறது நம்ம எல்லாட்டையும் வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம். தமிழ் பற்று அப்படிங்கிறத வந்து எப்படி காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு கூட்டு முயற்சியில் யாராவது தமிழை வந்து வளர்க்க ஏதாச்சும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட் நம்ம கொண்டு கொடுக்கணும். சின்னதாக அவங்களுக்கு நாங்களும் உங்களுக்கு துணையாக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் தான் அவங்க சரி நம்மளால் தான் நேரடியாக போய் தமிழை வளர்க்க முடியல, வளர்க்குறவங்களாச்சும் சரி இவ்வளோ பேர் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களே, இவ்வளோ பேர் துணையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முன்னாடி வருவாங்க. அப்படி நீங்களும் வந்து நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை, தமிழ் கலைகளை வந்து கொஞ்சம் வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு உறுதுணையாக இருக்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் இன்றைக்கி சாயங்காலம் ராமேஸ்வரர் லட்சுமண தீர்த்தத்துக்கு வாங்க. அங்கே நடைபெற இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பாக கலை இலக்கிய இரவு அப்படின்றது நடக்கிறதுக்கு இங்கே புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களோட சிலம்பாட்டம் அப்படின்றது நடக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுத்தாளர்கள், நிறைய கவிஞர்கள் வந்து வரப்போகிறாங்க. அவங்களோட பேச்சுகள் வந்து இருக்க போது இன்னும் நிறைய தமிழ் மீது பற்று கொண்ட ஆர்வலர்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க. நீங்களும் உங்களுக்கு வந்து தமிழை ரொம்ப பிடிக்கும், தமிழர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். அது வந்து கட்டாயமாக நீங்கள் வந்து கலந்துங்க அப்படின்னு சொல்லலை, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நிறைய ஒரு இந்த மாதிரி கலைகளை வந்து காட்டுறது அது நம்மளை எந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தை செலவழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லபடியான ஒரு ரெண்டு மணி நேரம் சூப்பராக செலவழிச்சு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தோணும். இந்த வரைக்கும் நல்ல ஒரு இரவை வந்து நிற்கிறக்க போது மறக்காமல் வந்து கலந்துக்குங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக அழகான ஒரு தமிழ் பாடல் வந்துட்டு இருக்கு. அந்த பாடலை கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:42 ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்து தான் இன்றைக்கான விலை நிலவரங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது பெட்ரோல் டீசல் எந்த விலை மாற்றம் இல்லாமல் பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 விற்பனை செய்யப்படுது. தங்கம் 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,463 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 14,010 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,711 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 112,080 ரூபாய். இதுதான் இன்றைக்கான விலை நிலவரம். அடுத்ததாக வந்து பார்க்கும் பொழுது நம்ம அரசு நிறைய தேர்வுகளை வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. இந்த தேர்வுகளுக்கெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா இல்லை அதுக்காக முயற்சி பண்ணுறீங்களா அப்படிங்கிறது தெரியல. நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் பல நாட்களாக வந்து சொல்கிறதா, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இதுக்கான சிறப்பு வகுப்புகள் வந்து நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஒருவேளை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இலவசமாக அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்களை வந்து வாங்கி படிக்கலாம். மெட்டீரியல்ஸ் அங்கே வந்து இருக்கும். நிறைய சிறப்பு வகுப்புகள் வந்து நடத்துவாங்க, தேர்வுகள் வந்து நடப்பாங்க, மாதிரி தேர்வுகள் நடத்துவாங்க. இந்த மாதிரியான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நெறி வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இந்த மையத்தை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பயன்படுத்துறதுக்காக தான், நீங்கள் வந்து பயன்படுத்தி அதன் மூலமாக வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகிறதுக்காக தான் அதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அது நமக்கான இடம், நம்ம படிக்கிற இளைஞர்கள் வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கான ஒரு இடம், பயன்படுத்திங்க. இப்போ அடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அனைவரும் தகவல்களோடு வெளுப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 8 மணி 1 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கி 2 தினம் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு தினம் என்னென்னா சர்வதேச சம ஊதிய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன சர்வதேச சம ஊதியம் அப்படின்னா, அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியும். ஒரு சம்பளம் அப்படிங்கிறது வந்து எந்தளவுக்கு ஒரு முக்கியம், அதுவும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சம்பளம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே மாதிரியான சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? எல்லாரும் வேலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் தான் வாங்குவாங்க, அவங்களோட பதவிக்கு ஏற்ற மாதிரி தான் வாங்குவாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க பதவிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரியான சம்பளம் தான் கொடுக்கப்படணும். ஆனால் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை, எல்லாரும் 8 மணி நேரத்துலேருந்து 12-15 மணி நேரம் வேலை வைப்பாங்க. அதில் குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் நல்ல ஊதியம் வந்து கொடுப்பாங்க, இல்லை ஆண்களுக்கு மட்டும் நல்ல ஊதியம் வந்து கொடுப்பாங்க, பெண்களுக்கு ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியான பாதிக்கும் அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தோட பாதிக்கும் கம்மியான சம்பளம்னா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சமயத்தில் தான் இந்த மாதிரி ஒன்றும் இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் வந்து உழைக்கிறாங்க, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுறாங்க, எல்லாருக்கும் சம ஊதியம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே மாறி இப்போ சம ஊதியம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு நம்ம ஊரில் வேலை பார்க்குற நிறைய பெண்களுக்கு இதெல்லாம் இது இந்த சம்பளம் எப்படி போகுது, இது எப்படியப்பா பத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு. நிறைய இந்த கடைகள்லாம் நிற்கிறவங்களுக்கு 5,000 ரூபாய் 4,000 ரூபாய் மாதம் சம்பளம், 4,000 ரூபாய் அப்படியே வந்து ஒவ்வொரு ஒரு நாளுக்கான இதாக பார்க்கும்போது வெறும் 115 ரூபா அவ்வளோதான் ஒரு ஃபுல்லாக வந்து சம்பாதிக்கிறாங்க. இந்த காசு எப்படி அவங்களுக்கு பத்தும்? ஒரு 120 ரூபா அவ்வளோதான் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எப்படி பத்தும்? அவங்க ஒரு ஆட்டோ பிடிச்சி வராங்க, இல்லை வந்து வீட்டிலேருந்து நடந்து வராங்க அப்படின்னா இந்த காசுனால் அவங்களுக்கு நிச்சயமாக பத்தாது. ஆனால் வேலைன்னு பார்க்கும்போது 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் 8-10 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, வெறும் 5,000 ரூபாய் 4,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு, இப்போவே எனக்கு கேட்கும்போது அவ்வளோ சங்கடமாக தான் வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்கன்னு நம்ம வந்து ஓலாட்டை கேட்க முடியாது. நீங்கள் வேலைக்கு வாங்க, வேலைக்கு வர்றது அவங்களோட விருப்பம், அவங்க வந்து வேலைக்கு போய் ஆகணுங்கிற ஒரு சூழலில் நம்ம ஊர்லேயும் இந்த சம்பளத்தை வந்து இன்னும் கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கிய தேவையாக வந்திருக்கு, அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக. ஆண்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்குது பார்க்கறதுக்கு, பெண்களுக்கு பெரிய அளவில் வேலை வாய்ப்பே நம்ம ஊரில் வந்து அமையாமல் இருக்கிறதா அந்த சம்பளம் கம்மியாக இருக்கவும் காரணமாக இருக்குது. அடுத்து இன்றைக்கி இன்னொரு தினம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மூங்கில் தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மூங்கில் அப்படிங்கிறது நம்ம ஊரை ரொம்ப கம்மியாக தெரிஞ்சாலும் உலக அளவில் வந்து பார்க்கும்போது மூங்கில் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு டிமாண்ட் உள்ள ஒரு தாவரம், ஒரு சூப்பரான ஒரு தாவரமாக இருந்திருக்கு. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருமா, காடுகளில் அங்கங்கே வந்து வளர்ந்துருக்கும். நம்ம ஊரில் சின்ன வயசில் நான் நிறைய மூங்கில் மரங்களை வந்து பார்த்துருக்கேன். இப்போ தான் ரொம்ப நாளாக வந்து பார்க்க முடியல. மூங்கில் அங்கங்கே வந்து வச்சிட்ருப்பாங்க, அதனால் சிவி அது ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி மாற்றி சின்ன வயசில் வச்சு வச்சிட்ருப்போம். எல்லாருமே கையில் ஒன்று ஒன்று வச்சிட்ருப்போம். அந்த காலத்தில் நானுமே சின்ன வயசில் ஒரு 4-5 படிக்கும்போது இங்கேனா இருந்துச்சு நிறைய மூங்கில் காடுகள். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல, நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. மூங்கில்களை பாதுகாக்கும் தினமாக வந்து இன்றைக்கி தினத்தை வந்து சொல்கிறாங்க. அதனால் சாமுராய் திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் டிப்பு உங்கள் குரலில் ஒரு அழகான ஒரு பாடல், மூங்கில் காடுகளே அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இப்போ கேட்டு தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என்னுடைய பேர் மரியா ஆரோக்கியம். நான் தண்ணியூற்று கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். 1990-91 காலகட்டங்களில் அந்த கல்வியாண்டில் நான் அரசு மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரத்தில் படிக்க போயிருந்தேன். செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு தினமணி நாளிதழோட வந்து ஒரு இணைப்பு ஒன்று வெளியிடுவாங்க. அந்த இணைப்பில் வந்து தினமணி சுடர் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் வரும், தினமணி சுடர் அறிவியல் இணைப்பு. நெல்லை சு முத்து அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவியல் எழுத்தாளர் இருந்தார். அவர் நிறைய கட்டுரைகள் எழுதுவார். அவருடைய கட்டுரைகள் மேலே எனக்கு அதிகமான பிரியம் உண்டு. அந்த அறிவியல் இணைப்பை எடுத்து பார்க்கும்போதும் அதில் வந்து அவர் வந்து ஒரு விரிவான கட்டுரையை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையுடைய பிற்பகுதியில் என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா, நாசாவுடைய முகவரியவும் நாசாவில் வந்து உள்ள வந்து போய் ஒரு குறியியல வருகையாளராக வந்து சென்று வருவதற்கான ஒரு திட்டத்திற்கான ஒரு வழிகாட்டுதலையும் அதில் தெரியப்படுத்தியிருந்தார். நான் தற்செயலாக அதை பார்த்துட்டு உடனே அந்த முகவரியை ஒரு என்னுடைய ரெண்டு தாள் அப்படியே எடுத்து அதில் வந்து என்னென்னா 6 விதமான ஒரு ஆய்வு திட்டங்களை வந்து வரைய தொடங்கினேன். தலைப்பு மேலே வந்து தலைப்பு ஆங்கிலத்தில் இட்டு கீழே வரைபடம் அதனுடைய அது சம்மந்தப்பட்ட குறிப்புகள் எல்லாத்தையுமே அதில் எழுதியிருந்தேன். எழுதிட்டு இதை மடித்து அஞ்சலகத்துக்கு போய் ராமேஸ்வரம் அஞ்சலகத்தில் அதை வந்து வெளிநாட்டு தபால் உரம் வாங்கி தபால் பெட்டியில் போட்டுட்டு வந்துட்டோம். வந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. நாங்கள் சும்மா சாதாரணமாகவே இயல்பாக தான் இருந்தோம். ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை கூட்டம் முடிந்ததுக்கு பிறகு எங்களுக்கு வந்து வேதியியல் ஆசிரியராக இருந்த ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் வந்து மரியாதையும் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் கிட்ட போனேன். கிட்ட போகவும் ஒரு அவருடைய தபால் உரையை கொடுத்தாரு. பெரியதாக இருந்தது, கனமாக இருந்தது. அதோட நான் வாங்கிட்டு அதோட வந்தேன். தோணும் போல மேலே உரைக்கும் மேலேயே நாசாவுடைய முகவரி இருந்தது. உள்ளே வந்து 2 புத்தகங்கள் இருந்துச்சு. மாணவருக்கான எதிர்கால திட்டங்கள், விண்வெளி வீரர்களுக்கான திட்டங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்க புத்தகமும் இலவசமாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா அந்த பயிற்சி புத்தகத்துக்கு நடுவில் எனக்காக விசிட்டர்ஸ் ஃபார்ம் அனுப்பியிருந்தாங்க. இதை வந்து நீங்கள் பூர்த்தி செய்து எனக்கு அனுப்புங்க, எங்களுக்கு அனுப்புங்க, நாசாவுக்கு வருவதற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் வாங்கி அதை இது வாங்கி கொண்டு வந்தேன். ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து அந்த நேரத்தில் மிக வலுவாக இல்லாத காரணத்தால் அந்த 2 புத்தகங்களை வாங்கி எடுத்திருந்தேன். தவிர அதை நான் பூர்த்தி செய்யவும் இல்லை, நாசாவுக்காக நான் செல்வதற்கு வந்து நான் முயற்சிக்கவும் இல்லை. பொருளாதார வசதியின்மையின் காரணமாக வந்து அந்த நாசாவினுடைய அழைப்பை நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் நான் வந்து அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: அகத்தோட அழகு முகத்துல தெரியும், முகத்தோட அழகு பற்கள்ல தானே தெரியும். அப்படிப்பட்ட பற்களை பக்குவமா பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இருக்கவே இருக்கு வெதஸ்தா பல் மருத்துவமனை. பல் பரிசோதனை மற்றும் ஆலோசனை, பல் நிரப்புதல், வேர் சிகிச்சை, பல் மாற்று சிகிச்சை, பல் சுத்தம் செய்தல் மற்றும் பல் ஒழுங்கு சிகிச்சை என அனைத்தும் அனுபவமிக்க பல் மருத்துவரால் நவீன முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். டாக்டர் மேசாக் பேட்ரிக், BDS, FGDS அவர்களின் வெதஸ்தா பல் மருத்துவமனை, VE4 காம்ப்ளெக்ஸ், ரயில்வே ஃபீடர் ரோட், பாம்பன்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண

0: திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200க்கும் மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதி சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசியவர் கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமுகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தொழில் முதலீடுகள் மூலம் மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறும்.

0: உள்ள முக்கிய நலத்திட்ட பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தியமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவை தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் என் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:32 நிமிடங்கள் ஆகிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக நம்மளுடைய தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் தற்காலிக பணியிடங்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இப்போ முக்கியமான பிரிவாக வந்து பார்க்கறது நர்ஸ் பிரிவில். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு 200-300 இடங்களுக்கு மேலே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலனா 512 இடங்கள் வந்து இருக்குதான் நர்ஸு பணியிடங்களுக்காக, அதாவது செவிலியர் பணியிடங்களுக்காக. நீங்கள் வந்து போகணும்னு ஆசைப்பட்றீங்க, அது இப்போதைக்கு வந்து தற்காலிக பணியிடங்களை வந்து நிரப்புறதுக்கான வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் வந்து கலந்துக்கணும், இல்லை நீங்களும் ஒரு வேலைக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து கலந்துக்கலாம். நம்மளோட தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 4700 பணியிடங்கள் வந்து இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பிஎஸ்சி ஜிஎன்எம் டிப்ளமோ நீங்கள் எது வச்சுருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் நர்சிங் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கும் போது உங்களோட வயது வரவு 18-50 வந்து இருக்குது அப்படின்னா தாராளமாக கலந்துக்கலாம். சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு தான் வந்திருக்கும். இதுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து பெருசாக வந்து சொல்லலை. சான்றிதழ் சரிபார்ப்பும் நேர்முக தேர்வு மட்டும்தான். இணையதளத்திலேயே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பித்து அதில் வரக்கூடிய அந்த விண்ணப்பத்தை பதிவிறக்கம் பண்ணி பூர்த்தி செஞ்சு மாவட்ட அலுவலகத்துக்கு நீங்கள் வந்து அனுப்பிடலாம் சொல்கிறாங்க. அதுக்கான அட்ரஸ் எல்லாமே அந்த இணையதள முகவரியில் வந்திருக்கும். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா nhm.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரியில் தெரிஞ்சுக்கோங்க. nhm.tn.gov.in அப்படின்ற இணையதள முகவரி. இதுக்கு விண்ணப்பிக்க இந்த மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து பாடல் வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடல் ஓசேஃபம் 90.4.

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும், ITI, டிப்ளமோ, பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துபாய் உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அனைவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு. நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 8:42 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பதில இப்போ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு சாயங்காலம் அப்படிங்கிறதுனால ஒரு இன்றைக்கி சாயங்காலத்து வந்து விடுமுறை வந்து இருக்கலாம். இல்லைனா வந்து நடுவில் விநாயகர் சதுர்த்தினா போனால இன்றைக்கி சனிக்கிழமை வந்து நாளைக்கு ஸ்கூல் வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் வந்துருக்கு. ஸ்கூலோ லீவோ எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கு. எக்ஸாம் பரபரப்பில் எல்லோரும் வந்து அப்போ நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, உக்காந்து நல்லா படிங்க. இன்றைக்கி யாருக்காச்சும் தேர்வுகள் இருந்தால் நல்லபடியாக தேர்வுகளை வந்து எழுதுங்க அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட இன்றைக்கான நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் அவ்வளோ நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளை இனக்கடல் ஓசேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்கள்கிட்ட பேசியிருந்தது நான் அலெக்ஸ் பாணி. இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பாய், சி யூ மக்களே.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: இன்னைக்கு கேஸ் விலை கூடிட்டே போகுது. அதை சிக்கனமா பயன்படுத்துறது நல்லது. எப்படி சிக்கனமா பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அடுப்புக்கு

0: கனெக்ட் ஆகிற பைப்பு, பர்னரு, ரெகுலேட்டர்ல எதுவும் லீக் இல்லாம பாத்துக்கணும். சமைக்கிற பாத்திரங்களை முன்னமே தண்ணி இல்லாம தொடச்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கிற சாப்பாட்டை கரெக்டான அளவுல சமைச்சதும் அடிக்கடி சூடுபடுத்தாம அடுப்ப விட்டு இறக்கிடலாம். காய்கறிகளை பிரிட்ஜ்ல இருந்து கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து வச்சு குளிர்ச்சி போனதுக்கு அப்புறமா சமைக்கலாம். இந்த மாதிரியான எளிதான வழிகளை பின்பற்றினாலே ஓரளவுக்கு கேஸ மிச்சம் பண்ணலாம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 20-20 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 100,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச 2nd கட்ட யுபிஐ சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டி என் துங்கியல் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். 2 நாள் அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் யுபிஐ பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளில் இருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி வரிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதையடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்துள்ளி நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பவர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக் கொண்டார். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி ராணுவ அணிவகுப்பு மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதை தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டல்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிசா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
5: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன், ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
7: எனது அன்பான உறவுகளுக்கு புரட்டாசி மாத மாசப்பிறப்பு தின நல்வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக மாதம் பிறந்திருக்கு. எல்லோரும் இந்த மாதத்தோடு சிறப்பாக நல்லா ஒரு சந்தோஷமாக அவரவர் வாழ்க்கையில் அழகாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சி ஆரம்பித்தாச்சு. மக்களே, உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை 709-443-9999 கால் பண்ணுங்க, வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ் அனுப்புங்க, வாழ்த்துக்களை சொல்லுங்க, பாடலை கேளுங்க. அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த வாழ்க்கை வந்து அவரவருக்கு ஏற்றவாறு அவரவர்கள் வாழ்வோம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போட்டி இருக்கக்கூடாது. நேற்று வந்து உன்னோடு இருந்தது இன்றைக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து கடலாடி வட்டம் சவரியார் பட்டணத்தில் இருந்து மீறி அவங்க எல்லாருக்கும் புரட்டாசி மாத நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. எஸ்பி சார் சித்ராமா வாய்ஸில் ஒரு பாடலும், இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருக்கு அதுக்காக ஒரு அழகான பாடலும் வருது. தொடர்ந்து நம்ம கடல் உசையப்பம் 90.4 வாழ்த்துக்களோட தயாராக வாருங்கள். வாழ்த்துக்களை சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் அனுப்புங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்கள்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் அந்தோணிராஜ். இப்ப எனக்கு வயசு வந்து 57. ராமேஸ்வரம் தாலுகா தங்கச்சிகுடா சரகம் தண்ணீர் கிராமத்துல. இங்க இருந்து அப்போ சிறு தொழில் தான், முதல்ல போனது அந்த மாதிரி இப்போ தொழில் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் காலப்போக்கில் தொழில்களை வள்ளம் போட்டு வள்ளம் எடுத்த தொழில் சொசைட்டியில் எங்களுக்கு வள்ளம் கொடுத்தாங்க. அந்த சொசைட்டி வள்ளத்தில் எடுத்து இங்கே தொழில் பார்த்தோம். அப்போ வந்து நம்ம இரு நாட்டுக்கு நல்ல உறவு இருந்துச்சு ஒரு சமயத்தில். அந்த சமயம் நாங்கள் வந்து இங்கேருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போய் மீன் விட்டோம். கச்சதீவுலேருந்து கச்சதீவு, நம்ம வந்து கக்கடத்தீவு, நெடுந்தீவு, எரணத்தீவு, அப்புறம் பாலதீவு அப்படிங்கிறது நம்ம அஞ்சாறு தீவு இருக்குது. அதில் தொழில் பார்க்க விட்டா ஒரு சமயத்தில் இப்போ வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்காது. இதுலேயே ஓரளவுக்கு ஓடும். எங்கள் அப்பா நானும் தொழில் போயில் இங்கேருந்து நல்லா பிள்ளைய வளர்ந்துடும். அந்த ஏரியாவுக்கு போய் வள விட்டு பிடிக்கல. அது வத்த சின்ன வத்த டேமேஜ் ஆகி வத்த பொத்து வத்த தாடுற கண்டிஷன் ஆயிடுச்சு. ரெண்டு பேர் இருந்ததுனால அன்னைக்கு நம்ம ஒரு ஆள் துணிவு போட்டு கரையை கொண்டு போயிருந்தோம். ஒரு ஆள் தண்ணி ஊற்றி காலி பண்ண அப்படி அங்கே உண்டை வச்சு துணியை வச்சு அடைச்சி வந்திருக்கோம். அது ஊடாக போயிருந்தோமோ கடல்லையே அந்த வத்தை தான் வந்து நம்ம சிரமப்படுறது வந்திருக்கோம். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வத்தையை எடுத்துட்டு நான் போய் இப்போ உடையில ஒரு 3 கிலோமீட்டர் அந்த மாதிரி விட்டுக்கிட்டு இருக்கல வத்தை சுத்தமாக தாந்து வச்சு அதை சின்ன பாய் மாதிரி வச்சுட்டு இழக்கணும். வலை இழக்கிட்டு போனது அது காற்று உரமாக பிடிக்கும் அப்படி கவுத்து விட்டுருச்சு. கவுத்து விட்டா யாருக்கு தகவல் சொல்ல முடியாது. செல்லும் போச்சு எல்லாம் போச்சு. அப்புறம் நீஞ்சே வந்துட்டேன் 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். 3 கிலோமீட்டர் அது வத்தையை தாங்க ஆங்கிற அதிலே போட்டுட்டு அத்தப்போ தாந்தால் மிதந்தம் கிடக்காது. மர விட்டுது அந்த மரத்தை. அது வந்து யாருக்குமே தெரியாது. நான் வந்து நீஞ்சி வந்து அப்புறம் இங்கே வந்து என் தம்பியை கூப்பிட்டு அப்புறம் எங்கே எங்களுடைய ஒரு இன்ஜின் ஒருத்தர் இருக்கு அதை கூட்டிகிட்டு போய் அதை எடுத்துகிட்டு போய் வத்தையை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த டைமில் நம்ம வந்து தனியாக உத்தாளத்தை வர்றோம். அது அந்த அன்னைக்கெல்லாம் ஏதாச்சும் நமக்கு நீய முடியாமல் போயிருந்தால் கடலில் அன்னைக்கு போட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது. ஒரே ஆளு அன்னைக்கு யாருமே வரல பார்க்கல. நானும் நீச்சு கரையை வந்துட்டேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் வணக்கம். யார், எங்கிருந்து உங்க பேர்?
3: மண்டபத்துல இருந்து ரேணுகா பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா மேம்?
3: நல்லா இருக்கேன்.
2: யாருக்கு வாழ்த்து, என்ன பாடல் மேம்?
3: எங்க வீட்டுக்கார பேரு ஆறுமுகம். நாளைக்கு வந்து அவங்களுக்கு பர்த்டே, அவங்களுக்கு மருது படத்துல இருந்து கருவக்காட்டு கருவாயா.
2: அழகான பாடல் கேட்டிருக்கீங்க. உங்க வீட்டுக்கார உங்களுக்கு நீங்களே விஷ் பண்ணுங்க.
3: ஹலோ,
2: விஷ் பண்ணுங்க மேம். வீட்டுக்காரவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கார ஆறுமுகம் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சகோதரி ரேணுகா அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் அவங்க சார்பாகவும் தெரிவிச்சுட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. மருது படத்துல இருந்து கருவக்காட்டு கருவாயாவா. அழ நல்லா இருக்கும் பாடல். வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பரான பாடல் கேட்டிருக்காங்க. ராமநாதபுரத்துல இருந்து சகோதரி அமுதா அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு, படிக்காதவன் படத்துலேருந்து சோடிக்கிளி எங்கே பக்கத்தில் அப்படின்னு ஒரு அழகான பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து சௌமியா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டு அன்புமணி அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு கடலோசையப்பம் 90.4 சார்பாகவும் சௌமியா அவங்க சார்பாகவும் எனது சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு சிவா படத்திலிருந்து ஒரு பாடல்களும் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் பார்ப்போம். நம்ம காமராஜர் ஐயாவை பற்றி, நம்ம காமராஜர் ஐயா போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் துண்டு வந்து ஒரு பக்கம் போட்டுகிட்டே போயிட்டு இருந்திருப்பாப்பில். அப்போ வந்து ஒரு ட்ரிப் போயிட்டுருக்கும்போது டக்குன்னு துண்டை மாற்றி போட்டாப்புல. அப்போ வந்து நம்ம ஆட்கள் விடுவாப்பிலையா, இப்போவே வந்து நம்ம எல்லாரையும் கேள்வி கேட்குற ஆட்க அப்போ வந்து இதோட நல்ல விவரமான இருப்பாங்கள்ல, என்ன சார் இப்படி மாற்றி துண்டை போட்டிருக்கீங்க, என்னையா மாற்றி துண்டை போட்டிருக்கீங்க அப்படின்னு போகிற ஒரு இடத்துலலாம் கேள்வியை கேட்டிருக்காப்புல. இல்லைப்பா, எப்பா துண்டு ஒரு பக்கம்தானே போடணும், துண்டு வந்து எல்லா இடத்துலையுமே போடலாம்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல. சரி, இவங்க கேட்குறத இல்லையா, சரி எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆனவுடனே ஐயா ஓய்வு எடுத்துகிட்டு எல்லா பத்திரிகைக்காரவங்களையும் கூப்பிட்ருக்காங்க. இங்கே வாங்கப்பா, உங்கள் கேள்வி என்னப்பா? ஏன் சார் துண்டை ஏயா நீங்கள் இந்த பக்கம் தானே ஐயா போட்டிருப்பீங்க, ஏயா இந்த பக்கம் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த துண்டை எடுத்து காமிச்சிருக்கு பாப்பில், அந்த பக்கத்தில் அந்த சட்டை கிழிஞ்சிருந்திருக்கும். அப்படி ஒரு மனிதரையெல்லாம் நம்ம உண்மையிலேயே காலம் கடந்து எவ்வளவு நாள் ஆனாலும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். ஜாகிர் ஹுசேன் பேசுறேன்.
2: ஜாகிர் ஹுசேன்னா ரொம்ப நாளாச்சே கடப்பக்கம் வந்து.
4: இல்ல, நாங்க கடையை காலி பண்ணிட்டு வீட்டுல இருக்கேன். இப்போ கடை வேலை பாக்குறது இல்ல.
2: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா. என்ன பாடல் நான் வேணும்?
4: படம் வந்து உணர்ச்சி படத்துல.
2: ஹலோ,
4: உணர்ச்சிகள் படத்துல இருந்து நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள், அந்த சாங் கேட்கலாம் சார்.
2: அழகான பாடல் கேட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா கொடுத்துடலாம்ண்ணா. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அண்ணா.
4: நன்றி, நன்றி, தேங்க்யூ.
2: நம்ம ஜாகிர் ஹுசேன் அண்ணா தான் நம்ம கடலோசை எப்பமில் இருந்து அவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு அபிமான நேயர். அவங்க எப்போவுமே வந்துகிட்டே இருப்பாப்புல. இப்போ கொஞ்ச நாளாக காணா, இப்போ மரகமும் தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிருக்காப்புல. அவங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை கடலோசை பண்பலை 90.4 சார்பாகவும் எனது சார்பாகவும் தெரிவிச்சுட்டு அண்ணன் வந்து பாடல் கேட்டுகிட்டே இருப்பாப்புல. ஆனால் ஒவ்வொரு பாடலும் வித்தியாசமாக கேட்பாப்புல, நல்ல நல்ல பாடலாக அண்ணன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ட்ரிப்பு ஐயா காமராஜர் ஜீவானந்தன் சா அவங்கள பார்க்க போயிருக்காங்க. ஜீவானந்தா வாங்க, நீங்கள் பள்ளி கட்டின பள்ளிக்கூடம் அவை பள்ளிக்கூடம் திறக்கணும், வாங்க அப்படின்னு போய் கூப்பிட போயிருக்காங்க. ஐயா நீங்கள் போங்க, இந்த இப்படி ஒரு அரை மணி நேரத்தில் வந்து 10 நிமிஷத்தில் வந்துட போங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே அவங்க போய் உட்காந்தே இருந்திருக்காங்க மேடையில். ரொம்ப நேரமாக, கால் மணி நேரமாச்சு, அரை மணி நேரமாச்சு, 3/4 மணி நேரமாச்சு, லேட்டாக வந்திருக்காப்புல. என்ன ஜீவானந்தம், இவ்வளவு நேரம் ஆச்சு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி. ஐயா நான் வச்சுருக்கிறது ஒரே வேட்டி, அதை துவைச்சி காய போட்டுட்டு எடுத்து கட்டிக்கிட்டு வர்றேன். அப்படியெல்லாம் வந்து ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க உண்மையிலேயே. அப்படி அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு பாட

0: பொதுமக்களின் கவனத்திற்கு. ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம், ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையம் மற்றும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை முகமது சதக் ஹமீது மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெற உள்ளது. இம்முகாமில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை படித்தவர்களும், ITI டிப்ளமோ பொறியியல் பட்டதாரிகள், முதுகலை இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் லேப் டெக்னீஷியன்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் கலந்து கொள்ள உள்ளதால் தேவைப்படுவோர் பங்கேற்று பயன்பெறவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து, கடல் ஓசை FM 90.4.

பிழிஞ்சிருக்கீங்க. கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தாங்க. அடுத்து கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலிருந்து ராபர்ட்டன் எல்லாருக்கும் காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லிட்டு, காதல் கோட்டை படத்திலிருந்து வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா அப்படின்னு ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜாயரிசன் என்ன கேட்ட பாடலும் வருது. அடுத்து இரு விழியின் வழியே நீயா வந்து போவது அந்த பாடலும் வருது. அடுத்து நேசக்கரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் அமளி சகோதரி வந்திருக்காங்க. ஒரு நல்ல தலைப்பு, அதாவது இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமே பொருந்துகிற தலைப்பு, நம்ம கடற்கரை இருக்கிற அனைவருக்கும் பொருந்துற ஒரு தலைப்போட வந்திருக்காங்க. தலைப்பை கேளுங்க, பதில சொல்லுங்க, பாடல அள்ளுங்க. மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி விடையை பெறுவது உங்கள் தங்கம். பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. எந்த கிருமினாலையும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாத உயிரினம் எதுன்னு தெரியுமா? அதற்கான விடை சுறாமீன். இயற்கையாவே சுறாமீன்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வச்சிருக்கிறதுனால எந்த வைரஸாலும் நுண் கிருமிகளாலும் பாதிக்கப்படுறது இல்ல. சுறாக்கள் அதிகமான செவித்திறனும் முகர்ந்து பாக்குற திறனுமே கொண்டது. சுறாக்கள் 440 வகை இருக்குது. இதுல 30 வகை சுறாக்கள் மட்டும்தான் மனுஷங்களை தாக்கும். சுறாக்கள் மாச கணக்கா பட்டினி கிடந்தாலும் அதோட உடல் அமைப்புல எந்த மாற்றமும் ஏற்படாது. காரணம், அது ஈரல்ல சேமிச்சு வச்ச கொழுப்பும் எண்ணெயும் சுறாக்களை பசி இல்லாம பாத்துக்கிறோம்.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சாப்பாடா?
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா, இந்த ஆமைய காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணாம்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
2: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999 அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல்

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
4: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடத்துல. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரமும் உங்ககிட்ட பேச போறது நான் அமளி கோமஸ். இன்னைக்கு எல்லாருக்குமே அழகான காலை வணக்கத்தை சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். கடற்கரைக்கு போகலான்னு யாராவது கேட்டாலே போதும், உடனே நம்ம மனசு போகலான்னு சொல்லிடும். ஏன்னா கடற்கரைனா வெறுமனே கடலை பார்க்குற இடம் கிடையாது. அங்கே போனால் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வயசாக இருந்தாலும் சரி, நம்ம எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எல்லாமே மறந்துடலாம். அந்த கடற்கரைக்கு போனதும் முதல்ல நம்மளோட காலணியை கலட்டி வச்சுட்டு மணலில் கால் வைக்கிற அந்த உணர்வே தனி. ஈரமான மணலில் கால் புதையும் போது அடடா இதுக்குத்தானே இவ்வளவு தூரம் வந்தோன்னு தோணும். அடுத்து அளவருதா இல்லையா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அலை நம்ம காலை தொட வந்ததும் பின்னாடியே ஓடுவோம். அது திரும்பி போனதும் அவ்வளவுதானா அப்படின்னு மறுபடியும் முன்னாடியே ஓடுவோம். இதுதான் கடற்கரையில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற ஒரு தருணம்னு சொல்லலாம். குழந்தைகள் மட்டும் வேற லெவல். மணலில் வீடு கட்டுவாங்க, கோட்டை கட்டுவாங்க, சிப்பி சேகரிப்பாங்க. இந்த கடற்கரை ஓரங்களில் ஏதாவது சோவி இருக்கா, இல்லை வேற ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது குட்டி குட்டி மீன்களோ இல்லை சங்குகள் இதெல்லாம் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் மட்டும் அப்படியே கடற்கரை ஓரமாக, என்னதான் தண்ணியில் வந்து அவங்க காலை நினைச்சிட்டு கடற்கரை ஓரம் இருந்தாலுமே இந்த மாதிரி பொருட்களை சேகரிக்கிறதுலையுமே அவங்க ரொம்ப ஆர்வம் கேட்டுவாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய அலை வந்து கட்டின எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும். நாம ஐயையோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நம்ம குழந்தை அடுத்து மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கட்டடத்தையும் சரி, வீடுகளையும் சரி. ஒரு கோயில் தான் மோஸ்ட்லி நம்ம கடற்கரை பக்கம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போனாலே ஒரு என்ன சொல்றது, ஒரு கோபுரம் மாதிரி மணலை வச்சு கட்டிடுவோம். இங்கிட்டு இருந்து ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கம் அங்கிட்டு ஒரு ஆள், இந்த இங்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துட்டு இங்க இருந்து ஒரு ஓட்டையை போட்டு அந்த பக்கம் உள்ளவங்க கையை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு இந்த மாதிரி தருணங்கள் இருக்கும். அந்த கோபுரத்தை சுற்றி வெறும் உருண்டை உருண்டை லட்டாக மண்ணலை வச்சே அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்போம். இல்லை சில பேர் கொஞ்சம் ஒரு இளந்தாரிகளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பேர் எழுதி வச்சுட்டு கடலில் வந்து இதை அழிக்குதா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து விளையாடும் போது அடிச்சிடணும்னு அவங்களுக்கு தோல்வியை இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து செய்யும்போது உடஞ்சிருச்சு, தண்ணி வந்து கடல் அலை வந்து இந்த வந்து கோபுரத்தை அடிச்சா நம்ம கட்டினதை உடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருத்தப்படவே மாட்டாங்க. அவங்களுக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கடற்கரையில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன தின்பண்டங்கள். அங்கே கிடைக்கிற சின்ன சின்ன தின்பண்டம் என்னென்னா, சுண்டல், சோளம், வேர்க்கடலைன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே கடலை பார்த்தா அந்த சுவைக்கே தனி என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன தான் வீட்டில் வந்து இந்த கொண்டக்கடலையோ சுண்டலோ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலுமே அது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிடும்போது சாப்பிட்றோம் அவ்வளோதான். ஆனால் அந்த கடற்கரை ஓரமாக கடற்கரையை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்ற அந்த தருணம் இருக்கு. அந்த கடலில் வர்றதையும் எவ்வளோ வேகமாக வருது, எவ்வளோ ஸ்பீடாக போகுது, அந்த ஜில்லுன்னு வர்ற காற்று, கடற்கரை அந்த ஈரமான காத்து நம்ம முகத்துல படும்போது, அந்த சுண்டலை வாயில வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கும். இதை ரசிக்காதவங்களும் சரி, இந்த கடற்கரை ஓரமா போகாதவங்களையும் யாரையுமே பார்க்க முடியாது. இந்த நேரத்துல கடற்கரை இன்னும் அழகா இருக்கும். சூரியன் மெதுவா கீழே போக வான நிறம் மாறும். கடல் மேல அந்த வெளிச்சம் விழும்போது யாரோ பெரிய ஓவியத்தை வரைஞ்சி வச்ச மாதிரியே இருக்கும். அலைகளோட சத்தம் ஒரு பக்கம், காத்து இன்னொரு பக்கம், நம்ம மனசுக்கே ஒரு அமைதி வந்துடும் சொல்லலாம். சில பேர் நண்பர்களோட போய் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, சில பேர் குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க, சில பேர் ஒரே ஆளா போய் கடற்கரையை போய் தனியா உட்காந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்து கடலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனா யாரா இருந்தாலும் கடற்கரையை விட்டு கிளம்பும் போது மனசுல ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் கண்டிப்பா இருக்கும். இன்றைக்கான நிகழ்ச்சியில நம்ம பேச போறது செப்டம்பர் 19 தேதி சர்வதேச கடற்கரை தூய்மை மற்றும் தேசிய தூய்மை தினம். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு, இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரைய நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? கடற்கரை ஓரங்களுக்கு சுற்றுலா போகும்போது அங்க குப்பை போடக்கூடாது, அதை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருக்கிறோமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தையுமே நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு தங்கச்சி மடத்துல பேக்கரும்புல உள்ள பல்நோக்கு சமூக கூடாரத்துல பெண்களுக்கான கர்ப்பவாய் புற்றுநோய் மற்றும் மார்பக புற்றுநோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு பற்றி கலந்துரையாட ராமநாதபுரம் கனகமணி மருத்துவமனை மேலாளர் அம்மா அவர்களும் சித்த மருத்துவர் சுஜாதா அம்மாவும் சேர்ந்து வருகை புரிந்து பெண்களுக்கான இந்த மாதிரி விஷயங்கள் என்ன மாதிரி விழிப்புணர்வா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஆலோசனை தரதா இருக்காங்க. பெண்கள் எல்லாருமே கலந்துகிட்டு நம்ம இந்த விழிப்புணர்வு வந்து ஐயோ இதெல்லாம் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து அது தப்பா இருக்குமோ, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் ஏதாகும் அந்த மாதிரி நம்ம நினைக்காம அவங்க என்ன விழிப்புணர்வு தர்றாங்க என்ன ஆலோசனை தர்றாங்க அப்படின்னு பெண்களாகி எல்லாருமே 1 மணிக்கு கண்டிப்பா போய் கலந்துகிட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஹவுஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து பேச்சுமுத்து மகன் முருகேசன். எங்க பேச்சுமுத்து ஒரு சம்மாட்டி. இது நாட்டினுள் வலை. அப்ப கலங்கட்டி வலைன்னு சொல்றது நாட்டினுள் வலை. அஷ்டமினுக்கு இங்க இருந்து ஜாமம் வாங்கிக்கிட்டு அம்மாசி பௌர்ணமியை நெருக்கித்தான் கலம்பதைக்கு போகணும். கலம்பதைக்கு போனா மொத்தத்திலேயே தெக்கவாடி, தோப்புக்காடு, சின்னப்பாளம், 23 சம்மாட்டி. பக்கீரி சம்மாட்டி, சின்னவர் சம்மாட்டி, பேச்சுமுத்து சம்மாட்டி, சின்னராமர் சம்மாட்டி, பெரிய ராமர் சம்மாட்டி, கோட்டமுனி, ஐயப்பூர் சம்மாட்டி, இப்படி ஒரு 23 சம்மாட்டி இருந்தாங்க. மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே வருவாங்க களம். ஒரு பவர்னையில இருந்து அடுத்த அம்மாசி வரைக்கும் அவங்க பேக்கலாம். அங்கிட்ட அவங்க அடுத்த ஊர் வந்துருவாங்க கணிசம். அதே மாதிரி 23 வரைக்கும் தெரியும் ஏன் நம்ம கணிசம் வந்துருச்சு. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த தீவுல பேச்சுக்கலாம், பாம்புல பேச்சுக்கலாம், மைதி ஊற்றி மண்ணாடி பேக்கலாம். மூணு இடத்துல இருந்தா பேக்க முடியும். மூணு குரூப் சுத்தி சுத்தி வரும். இந்த 23 வரைக்கும் தான் பேக்கணும் இந்த கணிசம். அடுத்தவங்க போய் பிழைக்க முடியாது. ஆர்டர் வாங்கணும். இங்க பிசினஸ்ல போய் திடீர்ல கிளம்பதுக்கு போவோம். சோனு நெருக்கி நான் போய் கிளம்ப வச்சிருக்கோம். 13 பேர் போய் 10 நாள் பதப்போம். அது எப்படின்னா 80 வலை வச்சிருப்போம். 300 கம்பு அதை ஊண்டி நைட்டு 10 மணியை போல மீன் பார்ப்போம். மீன் பார்த்துட்டு வந்து காலையில வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் காலையில வத்தி போவோம். அந்த மீன் பார்த்த இடம் வத்தி போவோம். கொட்டை போட்டு தோண்டி மலைய அந்த பூமிக்கு பேச்சுட்டு வந்துடும். ஒரு பாவம் ரெண்டு பாவத்துக்கு ஒருத்தர் கம்பு, ஒரு கம்பு உண்டுவோம். கம்பு உண்டிட்டு அதை ஒன்னா அந்த பார்த்தோம்னா மீன் நைட்டு 12 மணிக்கு பார்த்தோம்னா அந்த 12 மணி நைட்டுக்கு போய் அந்த வலையை எடுத்து மடவலை பூமிக்குள்ள இருக்கும். மேவலையை தூக்கி அங்க போட்டுவோம் கம்புல. காலையில அதே வத்து அந்த பிதச்சமே அதே டயத்துக்கு வத்தி போவோம். 13 பேர் போவோம். எப்படியும் ஒரு 10 டன் மீனும் 15 டன் மீன் பிடிப்போம். ஒரு நாள்லன்னா 3 டன்னா 4 டன் ஏற்றுவோம். 3 வத்த 4 வத்த கருவாட்டுக்கு வேற போடுவோம். அவளி மீன் கருவாடுங்கன்னா அப்போ கருவாட்டுக்கு தான் ஃபேமஸ். 10 மடங்கு 20 மடங்கு அப்போ மடங்கு வந்து 37.5 கிலோ வத்த ஃபுல்லா. ரெண்டு வத்தையும் நான் ஏற்றிருக்கோம். ரெண்டு வத்த 3 வத்த வந்த உடனே 13 ரூபா பங்கு, 15 ரூபா வரும். நாங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம் அது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 10:19 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? கடற்கரை ஓரங்களுக்கு சுற்றுலா போகும்போது அந்த குப்பை போடக்கூடாது, அதை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறோமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஒருவேளை உங்களால கால் பண்ண முடியல அப்படின்னா வாட்ஸ்அப்லயாவும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தை முன்னிட்டு கம்யூனிட்டின்னு ஒரு அமைப்பு இந்த தூய்மை பணியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. போன வருஷம் காசிமேட்ல இருந்து கோவளம் வரைக்கும் இந்த பணி நடந்துச்சு. அதுல ஸ்கூல் பசங்க, காலேஜில் படிக்கிற பசங்க, நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க, சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்தவங்க, பொதுமக்கள்னு பல தரப்பை சேர்ந்தவங்க அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய தன்னார்வமா வந்து கலந்துகிட்டாங்க. உண்மையிலேயே அந்த காட்சியை பார்க்க நல்லா இருந்துச்சு. யாரும் யாரையும் வற்புறுத்தி கட்டாயப்படுத்திலாம் வர வைக்கல. ஒவ்வொருத்தரும் அவங்களாவே முன் வந்து நம்ம கடற்கரை தானு நினைச்சு வேலை பார்த்தாங்க. மாணவர்களும் குப்பைகளை ஆர்வமா சேகரிச்சாங்க. பெரியவங்களும் மாணவர்களும் இணையா வேலை பார்த்தாங்க. இந்த நிகழ்ச்சியில தமிழ்நாடு முதன்மை வன பாதுகாவலர் ஸ்ரீனிவாச ரெட்டியும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்துகிட்டாங்க. அதோட தூய்மை பணியில கலந்துகிட்டவங்களுக்கு தேவையான கையுறைகளும் குப்பை போட பைகள் மாதிரியான பொருட்களும் ஏற்பாடு பண்ணியும் வச்சிருந்தாங்க. வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இடையில கொஞ்சம் புத்துணர்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீ, ஸ்நாக்ஸ், குடிக்க தண்ணின்னு எப்பயுமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மக்களோட பாதுகாப்பையும் கவனிச்சிருந்தாங்க. யாருக்காவது திடீர்னு உடம்பு சரியில்லாம போனா உடனே உதவி செய்ய அவசர தேவைக்கு வண்டிகளும் முதலுதவி பெட்டிகளும் பொருட்களும் ரெடியா இருந்துச்சு. இதனால தன்னார்வலர்களும் எந்த பயமும் இல்லாம உற்சாகமா அந்த பணியில ஈடுபட்டாங்க. கம்யூனிட்டி அமைப்பு இப்படி கடற்கரை தூய்மை பணியை இப்பதான் முதன்முறையா செய்யறதுன்னு இல்லைங்க. இவங்க கடந்த 15 வருஷமாவே தொடர்ந்து இது போன்ற பணிகளை செஞ்சுட்டு வராங்க. இந்த அமைப்போட நிறுவனர் ஹாபிஸ்கான் இது முழுக்க முழுக்க மக்களால் முன்னெடுக்கப்படும் ஒரு இயக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. அரசாங்க சார்பில் தேவையான எல்லா அனுமதிகளும் வழங்கப்பட்டிருக்கதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் கடந்த ஆண்டு நடந்த தூய்மை பணியில் சுமார் 200 டன் குப்பைகளை சேகரிச்சாங்களாம். இந்த ஆண்டு அதை விட அதிகமாக குறைஞ்சது 250 டன் குப்பைகளாவது சேகரிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. சேகரித்த குப்பைகளை அப்படியே கொண்டு போய் கொட்டிடாமல் அடுத்த கட்டமாக அதை தனியாக பிரிச்சு மறுசுழற்சிக்காக அனுப்பவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் ஹாபிஸ்கான் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. கடற்கரையை சுத்தமாக வச்சுக்கிறதுனா வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து குப்பையை அள்ளுறது மட்டும் கிடையாது. நாம கடற்கரைக்கு போகும்போது ஒரு குப்பையை கூட கீழே போடாமல் இருந்தாலே அது பெரிய விஷயம்தான். ஏன்னா கடற்கரை சுத்தமாக இருக்குன்னு ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் அந்த சுத்தத்தை பாதுகாக்கிற பொறுப்பும் நம்மளுக்கு தான் இருக்கு. அன்னைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து கடற்கரையை சுத்தம் செஞ்ச அந்த காட்சி, இந்த கடல் நமக்கெல்லாம் பொதுவானது, அதை பாதுகாக்கிற பொறுப்பும் நமக்கு பொதுவானதுன்னு சொல்லாமலே சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: என்ன
2: தோணும்?
3: ஆமாங்க சார், ரொம்பவே மனசு அது கஷ்டமா தான் சார் இருக்கும். எப்படி சொல்றதுன்னா, இந்த சில பேரு கடல்ல போய் குளிக்கிறேன்ட்டு அது சாங்கியம் பண்றான், அதே இதுன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸ கழட்டி விடுறது,
2: கண்டிப்பா
3: பேண்ட் ஷர்ட் வேஷ்டி அதே இதுன்னு கழட்டி விடுறது, இதெல்லாமே ரொம்ப தப்புங்கா. அதே மாதிரி ஒரு நடந்த சம்பவம்
2: சொல்லுங்கண்ணா.
3: கன்னியாகுமரியில கடல் கண்ணாடி பாலத்துக்கு போறோம் இல்லைங்களாக்கா, அப்படி அங்க போனோம்னா அங்க வந்து அந்த ஜூஸ் இதெல்லாம் விக்கிறாங்கக்கா, அந்த விவேகானந்தர் மண்டபத்துல விக்கிறாங்க. அத வாங்கி குடிச்சுட்டு அங்க டஸ்ட்பின் இருக்கு, அங்க போட்டிருந்தோம். போட்டு என்ன பண்ணாங்க, ரிட்டர்ன் வரும்போது அந்த போட்ல வந்து கடல்ல போட்டாங்க. போட்டாங்க, எனக்கு ரொம்பவே கோபம்.
2: சரி, நீங்க சொன்னீங்களா அவங்க என்ன?
3: கேட்டேன், இதெல்லாம் தப்புன்னா, மீன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிடும், அதெல்லாம் பிளாஸ்டிக், அந்த மீன் இறந்துரும், இது ரொம்பவே பாதிப்பு அப்படின்னு சொல்லி
2: சொன்னேன்.
3: ஹலோ அக்கா,
2: அவங்க என்ன பதில்
3: சொன்னாங்க?
2: நான் போடுற குப்பையா இப்படி ஆயிருப்போம், நம்ம ஒரு குப்பை போடுவோம், நம்மள மாதிரி நம்மள பாத்துட்டு அவங்களே கடல்ல போடுறாங்க, நம்ம போட்டா என்ன அப்படின்னு இன்னொரு ஆள் போடுவாங்க.
3: நான் ஒரு உதாரணம் கேட்டேன், சரிங்களா? நீங்க என்ன
2: போடுறாங்க, நம்ம போட்டா

0: கண்டிப்பா
1: சூப்பர். நான் அவங்களுக்கு உரைக்க நல்ல நெத்தில உரைக்க சொல்ற மாதிரி சொல்லிருக்கீங்க.
0: கண்டிப்பா. அதாவது நாங்க வந்து வருஷத்துல ஒரு தடவையோ ரெண்டு வருஷத்துல ஒரு தடவையோ அது சுற்றுலா தலமா நாங்க வந்து எது வேணாலும் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனா அதை அந்த கடலை மட்டுமே நம்பி பல லட்சம் குடும்பங்கள் இருக்குது.
1: கண்டிப்பா.
0: அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் நேற்று முந்தினத்தை கூட சொன்னீங்க, நம்மளுடைய ஆக்சிஜனே கடல்ல இருந்து ஒரு 25% கிடைக்குது அப்படிங்கும் போது அதெல்லாம் எவ்வளவு முக்கியத்துவமானதுங்கறத நாம உணர்ந்துக்கணும். ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து அந்த கடலை புனிதமா வச்சுக்கணும்.
1: கண்டிப்பா. நான் சூப்பர். நான் உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: அக்கா, நீர்ப்பறவையில இருந்து ஒரு பாடல், நல்ல பாடல் ஒண்ணு இருக்கும்.
1: பரபர பர பறவை ஒன்றா?
0: ஆமா சார்,
1: கண்டிப்பா தந்துடலாம்னா. தேங்க்யூண்ணா,
0: ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூண்ணா. ரொம்ப நாள் கழிச்சு லோகநாத அண்ணா நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. எப்பயுமே அவங்க வந்தாங்கன்னா ஒரு நல்ல கருத்துக்கள் தராம இருக்க மாட்டாங்க. உண்மைக்குமே கடற்கரை சைடோ இல்ல பீச்சுக்கு இந்த போட்ல எல்லாம் நம்ம சுற்றுலா போகும்போது ஒரு குப்பை கிடக்கு இல்ல நம்ம வாங்கி திங்கிற ஸ்நாக்ஸ் கவர் தான் மோஸ்ட்லி. அதை வந்து உங்களால ஒரு டஸ்ட்பின்ல போட முடியல அப்படின்னா உங்க பேக்லயோ இல்ல ஒரு கவர்லயோ வச்சிருங்க, வெளியே வந்து டஸ்ட்பின்ல போடுங்க. நம்ம ஒரு ஆள் பண்ணா போதாது, 10 பேர் இருக்கிற கூட்டத்துல நீங்க வந்து குப்பையை வந்து டஸ்ட்பின்ல போடும்போது அவங்களே போடுறாங்க, அந்த 10 பேர்ல 2 பேருக்காவது தோணும், அவங்களே போடுறாங்க நம்மளும் போடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம கடற்கரையை இன்னுமே சுத்தமா வச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்ததா பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:37 நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? கடற்கரை ஓரங்களுக்கு சுற்றுலா போகும்போது அங்க குப்பை போடக்கூடாது, அதை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கோமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க யாரு, எங்கிருந்து பேசுறாங்க, என்ன கருத்துக்கள் தராங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், என்னோட நேம் சோஃபியா, நான் மாம்பல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
2: சொல்லுங்க, இப்ப நீங்க கடற்கரை பக்கம் போறீங்க, பீச்சுக்கு போறீங்க. இப்ப பாமன்னா நம்ம மண்டபம் பீச் போவீங்க, அங்கெல்லாம் நீங்க கடற்கரை ஓரத்துல இந்த குப்பையிலையோ பிளாஸ்டிக் கவர்களையோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? நீங்க இந்த குப்பையிலாம் டஸ்ட்பின்ல தான் போடுவீங்களா, இல்ல உங்க குழந்தைகளுக்கு என்ன மாதிரி சொல்லி கொடுப்பீங்க?
3: அது ரொம்ப கடல் ஓரத்து சைடு போகும்போது குப்பையெல்லாம் இருக்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன் மக்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு ஏன் அந்த குப்பை, அது கடல் பக்கத்திலேயே அந்த இது வச்சிருப்பாங்கல்ல, குப்பை தொட்டியெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம குடிக்கிற ஜூஸையும் இருக்கிற ஸ்நாக்ஸ் கவர் எல்லாத்தையுமே அதுல போட்டாலே கடல் வந்து ரொம்ப சுத்தமாயிரும். எல்லாருமே வந்து நம்ம பீச் சைடு போறனாலும் சரி, கடலுக்கு கடல் சைடு எங்க பார்க் போறனாலும் சரி, நம்ம யூஸ் பண்ற ஒரு திங்ஸ் எல்லாத்தையுமே குப்பையில தான் போடணும். போட்டாலே அது வந்து சுத்தமாயிரும்.
2: இப்ப
3: நம்ம இப்ப நம்ம ராமேஸ்வரம் எல்லாம் சைடு போனா நிறைய இந்த சாமி வடநாட் சைடுல இருந்து சாமி கும்பிட்டு சாமி கும்பிட வரும்போது அவங்க யூஸ் பண்ண கிளாத்ஸ் எல்லாம் அங்கேயே போட்டு போயிருவாங்க. அதுல பக்கத்துல டஸ்ட்பின் எழுதி இருக்கும், ஆனா அதை கூட அங்க அவங்க போட மாட்டாங்க, கலட்டி கடல்லயே போட்டு வந்துருவாங்க. இதை கிளீன் பண்றது இயர்லி ஒன்ஸ் கிளீன் பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் பெரிய இது வச்சிருக்கோம். ஆனா அவங்கள கண்டிப்பா அந்த குப்பை டஸ்ட்பின் பாக்ஸ்லதான் வந்து எல்லாருமே போடணும். போடாத ஆளை வந்து கண்டிப்பா அங்க ரெண்டு ஆள் வச்சே பாக்கணும், இதுக்குன்னு நீங்க கண்டிப்பா வந்து இதுலதான் போடணும் அப்படிங்கிற நான் ரெண்டு பேர்ட்ட சொன்னோம்னா பாக்குற ரெண்டு பேர் வந்து அந்த டஸ்ட்பினை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
2: கண்டிப்பா. சரி, நீங்க வந்து இந்த பீச் சைட் எல்லாம் போகும்போது வேற யாராவது குப்பை இந்த மாதிரி போடுறத பார்த்து நீங்க அவங்களுக்கு ஏதாவது அறிவுரை சொல்லிருக்கீங்களா?
3: பாத்திருக்கேன், கண்டிப்பா பாத்திருக்கேன். பெரியாளுங்கிறப்ப நம்ம வந்து அதட்டி பேச முடியாது. சின்ன பிள்ளைகளை பாக்கும்போதே நம்ம அதை எடுத்து டஸ்ட்பின்ல போடுறோம் அப்படிலாம் நான் சொல்லிருக்கேன். பெரியாளுங்கிறப்ப அதை நம்ம சொல்ல முடியாது. அவங்க போட்ட கவரை எடுத்து அந்த டஸ்ட்பின்ல நான் போட்டிருக்கேன். இன்னொன்னு, நாங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் இப்ப நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட போனோம்னாலே நாங்க யூஸ் பண்ற அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல வச்சு கரெக்டா அந்த டஸ்ட்பின் பாக்ஸ்ல வந்து நாங்க போட்டுருவோம். சின்னதுகளுக்குமே ஜூஸ் குடிச்சாலோ ஒரு ஐஸ்கிரீம் இது சாப்பிட்டாலோ கரெக்டா அதுகளை கொண்டு போயுமே டஸ்ட்பின் பாக்ஸ்ல வந்து போட்டுருங்க.
2: கண்டிப்பா
3: அந்த இதெல்லாம் நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருவோம்.
2: கண்டிப்பா, சூப்பரா உங்க பிள்ளைய வளர்த்துட்டே இருங்க, இப்படியே வளருங்க. யாராவது இந்த மாதிரி செஞ்சா கூட வயசுல பெருசவங்க பெரியவங்கனாலும் நம்ம நாசுகா சொல்லலாம், தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாசுகாவும் நம்ம சொல்லலாம் அப்படிங்கறத சொல்லிடுறேன். உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு கட்டுமரக்காரன் படத்துல இருந்து கட்டும் கடல் உள்ளே ஒரு அந்த சாங் வேணும்.
2: கட்டுமரக்காரன்
3: படத்துல இருந்து
2: கண்டிப்பா தந்துடலாம் சோஃபியா. நன்றி.
3: தேங்க்யூ.
2: பாமன்ல இருந்து நம்ம சோஃபியா தான் பேசுனாங்க. உண்மைக்குமே இந்த கடற்கரை சைடுலாம் போகும்போது, பீச்சுக்கு போகும்போது, இல்லை வெளி மாநிலத்தவர் வந்து இந்த சுற்றுலா வரும்போது, இந்த மாதிரி இந்த அக்னித்த கரையிலெல்லாம் சொல்லவே வேணாம், தனுஷ்கோடியெல்லாம் அவ்வளோ மோசம். ஓரமாக அந்த துணிமணிகளெல்லாம் கலட்டி கலட்டி போடுறது, ஏன் அப்படி கலட்டி போடணும்? டஸ்ட்பின் இருக்கு, இல்லை ஓரமாக நம்ம ஒரு கவரில் எப்படினாலும் ஒரு இடத்துல போய் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அந்த குப்பையில வந்து ஒரு இடத்துல போடும்போது மற்றவங்களும் அதே இடத்துல வந்து போட்டுருவாங்க. அங்கங்க நம்ம நிக்கிற இடத்துல ஃபுல்லா இந்த மாதிரி குப்பையில போடாம தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுற்றுலா பயணிகள்லாம் வரும்போது இந்த பஸ்ல வர்றாங்க போறாங்க, இந்த மாதிரி வரும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க. நம்மளே கூட கடற்கரையில இந்த பாலத்துல எல்லாம் மேல இருந்து வரும்போது ஒரு ஒரு கவரோ ஒரு ஸ்நாக்ஸ் கவரோ அப்படியே விளையாட்டுக்குனாலும் ஜன்னல் வழி அப்படியே காத்துல வேகமா பறக்குற மாதிரி இந்த மாதிரி போட்டுடுறோம். அது வந்து எங்க போகும்? கடல் அடிக்கிற கடல் வேகத்துக்கு எங்க போகும் அப்படிங்கறத பார்த்தா கடல்ல தாங்க போகும். அதை தெரிஞ்சு நம்மளுமே கடலை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு மக்களாகி நம்ம உணரணும். கடல் தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அதை வந்து நம்ம நல்லபடியா உணர்ந்துக்கிறணும். இந்த நேரத்தில் ஒரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க.
3: நல்லா இருக்கேங்க.
2: சரி சொல்லுங்க, நீங்க சுற்றுலா எல்லாம் போகும்போது இந்த பீச்சுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? உங்க ஊர்ல பீச் இருக்கா?
3: எங்க ஊர்ல பீச் இல்ல, ஆனா நிறைய பீச் போயிருக்கேன். விஜிபி கோல்டன் பீச், பூம்புகார், அப்புறம் நம்ம ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இப்படி எல்லாம் போயிருக்கேன் நானு.
2: சரி, அந்த நேரத்துல நீங்க போகும்போது குப்பையில எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல?
3: அதே சமயம் ஒரு சிலர் நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருப்பாங்க, பக்கத்து வீட்டுல கொண்டு போய் குப்பையை
2: போட்டுவாங்க. நானுமே ஒரு சில இடங்கள்ல வரும்போது பாக்குறேன். ஒரு ஆள் ஒரு காமௌண்ட் வீடாவே இருந்தாலும் வெளியே குப்பையை ஒதுக்க அவங்க யாரு வந்து கேட்க போறா? சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்கவுங்க வீட்டு முன்னாடி குப்பையை ஒதுக்காம கரெக்டா யாரு கேட்க மாட்டாங்களோ அவங்க வீட்டு முன்னாடி வந்து, ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வர்ற மாதிரி இருக்கு, வெளியே அப்படியே வீட்டு வாசலுக்கு முன்னாடியே குப்பையை ஒதுக்கி வச்சிருக்காங்க. உங்க வீடு எவ்வளவு சுத்தமா இருக்கணுமோ அதே மாதிரி தானே மத்தவங்க வீடும்.
3: அந்த மாதிரி யாரும் இருக்கிறவங்க செய்யற இதுதான் வந்து, எங்க போனாலும் அவங்களுக்கு அதே குணம் தான் வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து நம்ம தவிர்க்கணும். நான் எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, எங்க வீட்டுல குப்பையே சேராது. மோஸ்ட்லி வந்து காய்கறி கழிவுகள் எல்லாமே நான் வந்து மாட்டுக்கு கொண்டுட்டு போய் போட்டுருவோம். அது போட்டுருவோம், அது வந்து வீட்டுல வந்து குப்பை அதிகமா சேராது. மீதி கவரங்கள்லாம் எதுவும் கிடையாது. அந்த பொருட்கள் வரக்கூடிய கவர்கள் எல்லாம் கடைக்கு கொண்டு போய் திரும்பி அதை ரீயூஸா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க, வெளியில வெளியில பீச்சுக்கே போறேன்னு வச்சுக்கோங்க, அங்க வந்து ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்காகவோ இல்ல நமக்காக கூட எடுத்துட்டு போறேன்னாக்கா, அந்த சாப்பிட்ட கவர் எல்லாம் திரும்பி நான் அங்க டஸ்ட்பின். பீச்ல வந்து மோஸ்ட்லி எவ்வளவு தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா டஸ்ட்பின் அவ்வளவா கிடைக்காது.
2: நம்மளா ஒரு இடத்துல போய் ஓரமா ஓரமா ஒரு இடத்துல வச்சிடலாம். அதை பார்த்து
3: அப்படி கூட நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, நாம கொண்டுட்டு போற காலி சாப்பிட்டு அந்த கவர் எல்லாம் திரும்பி அப்படியே வீட்டுக்கு கொண்டுட்டு
2: இப்படி எல்லாருமே நினைச்சாவே உண்மைக்குமே நம்ம போற இடத்த ரொம்பவே சுத்தமாவே வச்சு.
3: எங்கேயாச்சும் நம்ம ஒரு இடத்துல ஓரமா வச்சாலும் அது காத்துக்கு
2: உண்மைக்குமே நீங்க எனக்காவது பேசும்போது நல்ல நல்ல கருத்துக்கள் தெரிய. சரி, நீங்க கடலுக்காக ஒரு கவிதை சொல்லுங்க பாப்போம், டக்குன்னு சொல்லுங்க.
3: கடலுக்காக இப்ப திடீர்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்றது?
2: நாளைக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. ஓகேக்கா, அவங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: நான் எழுதி அனுப்புறேன், நீங்க வாசிச்சிருங்க. வேணுமா?
2: வாசிக்கிறேன், நீங்க லேட்டா அனுப்புங்க.
3: அனுப்புறேன்.
2: சரி, என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து தில்லுமுள்ள படத்துல இருந்து ராகங்கள் 16 உருவான வரலாறு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
2: லேட்டா தான் வரும், வந்துகிட்டே இருக்கும்.
3: எப்பனாலும் வரதுங்க, நான் கேட்டுட்டேன் இருக்கிறேன், நிகழ்ச்சி விடாம கேட்டுட்டு இருக்கேன்.
2: கண்டிப்பாக, தேங்க்யூக்கா உங்க கருத்துக்கு.
3: நன்றிங்க.
2: நன்றிக்கா. கண்டிப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சில பேர் கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் மழை வருது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம கடற்கரை பக்கம் போகும்போது நம்ம வீட்டை எப்படி வச்சுருக்கோமோ அப்படி தான் மற்ற வெளியிடங்களையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி கடற்கரை பக்கம்லாம் போகும்போது 4 பேர் சேர்ந்து இந்த குப்பையில் ஒரு இடத்துல போடும்போது, வசந்தியக்கா சொன்ன மாதிரியே ஒரு இடத்துல போட்டால் கூட மறுபடியும் கடற்கரைக்கு தான் திரும்பி வரும். அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எந்த கவரில் கொண்டு வந்தோமோ அப்படியே திருப்பி கொஞ்சம் சிரமம் பார்க்காம வீட்டில் போய் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேரம் சரியாக 10:50 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? கடற்கரை ஓரங்களுக்கு சுற்றுலா போகும்போது அங்க குப்பை போடக்கூடாது, அதை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறோமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நம்ம எல்லாருக்குமே கடற்கரைகளுக்கு போவோம், கடல் அலைகளை பார்த்து ரசிப்போம், காத்து வாங்குவோம், கொஞ்ச நேரம் மணல்ல நடப்போம். ஆனா அதே இடத்துல நம்மளை சுத்தி கிடக்கிற குப்பைகளை பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம். உண்மையிலேயே இப்ப கடல்ல சேர்ற குப்பை ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. அதுல பெரும்பகுதி பிளாஸ்டிக் குப்பை தான். நாம சின்னதா நினைச்சு கீழே போடுற ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ பையோ எங்க போய் சேருது தெரியுமா? மழை நீர், ஆறு, காற்று, கடல், நீரோட்டம் மூலமா அது கடலுக்குள்ள மறுபடியும் போய் சேர்ந்துருது. கப்பல்கள் மீன்பிடிக்கிற இடங்கள் சுற்றுலா வர்றவங்க மூலமாகவும் குப்பைகள் கடல்ல சேருது. இப்படி சேர்ற குப்பைகள் கடல்ல வாழ்ற மீன்கள், ஆமைகள், பறவைகள் என நிறைய உயிரினங்களுக்கு ஆபத்தா மாறுது. இதுல இன்னைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடலை நம்பிதான் நிறைய மீனவர்கள் மீனவ குடும்பங்கள் வாழ்றாங்க. கடல் மாசுபட்டா கடல் உயிரினங்கள் பாதிக்கப்படுறதோட அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அதனால கடலை சுத்தமா வச்சுக்கிறது கடலுக்காக மட்டும் செய்யற வேலை கிடையாது, கடலை நம்பி வாழ்ற மக்களுக்காகவும் செய்யற வேலை. இதுக்காக தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பல அமைப்புகளும் சேர்ந்து வந்து தொடர்ந்து கடற்கரை தூய்மை பணிகளை செஞ்சுட்டு வராங்க. 2019 வருஷத்துல இருந்து பல இடங்கள்ல இந்த பணிகள் நடந்துட்டு வருது. இதுவரைக்கும் 22 டன்னுக்கும் மேலான குப்பைகள் கடற்கரையிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. பிளாஸ்டிக்குகள், காலணிகள், வீட்டில இருந்து வந்து சேர்ற கழிவுகள்னு பலவிதமான குப்பைகள் இதுல அடங்குது. இதுல மீனவர் சங்கங்களும் படகு உரிமையாளர்களும் தங்களால முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை சேகரிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா ஒரு நேருமே வாட்ஸ்அப் வழியா கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தந்திருக்காங்க அப்படின்னு கேட்கலாம்.
4: வணக்கம், என்னோட பேர் டோனா, நான் தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து தேதி பார்த்தோம்னா செப்டம்பர் 19, சர்வதேச கடற்கரை தேசிய தூய்மை தினமா இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடப்படுறோம். நான் வந்து ஒரு மீனவ பெண்மணி தான். கடல் இல்லைன்னா நாங்க கிடையாது, இன்னைக்கு யாருமே இல்லை. ஏன்னா அந்த கடல் தாய் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு செல்வம் செழிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு செல்வம் செழிப்பை கொடுக்குற அந்த கடலை வந்து நம்ம ரொம்ப சுத்தமா வச்சுக்கணுங்க. எங்க வீட்டுமே கடற்கரை கிட்ட தான் இருக்கு. நாங்கள் வீக்லி ஒன்ஸ் அந்த கடற்கரை போக தான் செய்வோம். பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் கொண்டு போற அந்த பிஸ்கட் கவரு, ஜூஸ் பாட்டில், இது எல்லாமே குழந்தைங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க வாட்டில குடிச்சிட்டு குடிச்சிட்டு போட்டுருவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த எந்த கவர்ல ஸ்நாக்ஸ் இல்ல கொண்டு போறனோ அந்த கவர்லயே அவங்க குடிச்சிட்டு போற அந்த ஜூஸ் டப்பாவா இருக்கட்டும், அந்த பிஸ்கட் கவர்களா இருக்கட்டும், நான் அதை குறைக்கி வர்ற வழியில குப்பை தொட்டியே இருக்கும்ல நாங்க போட்டு வந்துடுவேன். அதே மாதிரியே அந்த கடற்கரையில வந்து என் கண்ணு முன்னாடி ஒரு பிளேட்டோ, ஒரு பிளாஸ்டிக் கவரா இருக்கட்டும், ஒரு பிளாஸ்டிக் டப்பா இருக்கட்டும், என்ன இருக்கோ அதெல்லாம் நான் வந்து எடுத்து போட்டுருவேங்க. நான் அந்த கௌரவம்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா கடல் மேல வந்து எனக்கு அவ்வளவு ஒரு பாசம் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க அந்த கடல் தாய் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க கிடையாது. ஏன்னா எவ்வளவோ அந்த பண்ற அந்த கடல் தாய்க்கு அந்த கௌரவம் பார்க்காம அந்த ஒரு சின்ன கவரில் எடுத்து குப்பையில தூக்கி போறதுனால நமக்கு ஒன்னாக போறது கிடையாது. அதாவது நம்ம வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறோமோ அதே மாதிரி அந்த கடற்கரையை நம்ம தூய்மையா வச்சுக்கிறணும். ஏன்னா அது வந்து நம்மள வாழ வைக்கிற தெய்வம், சரியா? நீங்க மட்டும் இந்த வேலையை பண்ணாத அளவுக்கு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க. நானுமே என் பிள்ளைகள சொல்லிக் கொடுப்பேன், தம்பி நீங்க இப்ப நம்ம வாரத்துக்கு ஒன்றே நம்ம கடற்கரை போறோம், நம்ம குடிக்கிற ஜூஸ் டம்ளரையோ பிஸ்கட் கவரையோ எடுத்து குப்பையில போட்டுருமியா, கடல் மேல எல்லாம் தூக்கி வீசக்கூடாதியா அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேட்டுக்கிறாங்க, சொல்றதை கேட்டுக்கிறாங்க. எல்லாருமே இதை சொல்லிக் கொடுங்க, குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க.
3: கண்டிப்பாக டோனா அவர்கள் சொன்ன மாதிரி, ஒரு மீனவ பெண்மணியாக இருந்தாலுமே கடலை மதிக்கணும் அப்படின்னா நம்ம கடலில் குப்பை போடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு டோனா அவர்கள் கேட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டி சொல்கிறோம்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:05 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? கடற்கரை ஓரங்களுக்கு சுற்றுலா போகும்போது அந்த குப்பை போடக்கூடாது, அதை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்கிறோமா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-4-4-3-9-9-9. இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்லயாவும் ஒரு நேயர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம்.
3: வணக்கம் தோழமைகளே, உலகத்திலேயே வந்து ஒரு அல்ல அல்ல குறையாத செல்வங்களை வழங்கக்கூடிய கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடல் மாதா தான். அப்படிப்பட்ட நம்மளுடைய ஒரு அழகான ஒரு இயற்கையின் படைப்பு வந்து கடல். நம்ம அந்த பகுதிகளை சுத்தமாக பேணி காக்கிறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொறுப்புன்னு தான் நான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் அது சமூக பொறுப்பும் கூட. அந்த பொறுப்பை வந்து நாம் வந்து தட்டி கழிக்காமல் நம்மளுடைய மகிழ்ச்சியை யாருக்கும், அதாவது இயற்கை உள்பட யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாம் அதை பகிர்ந்து கொள்ளும்போது அது சரியான விஷயமாக இருக்கும். குப்பைகள், பிளாஸ்டிக் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம அங்கே போடும்போது என்ன ஆகும்னா அந்த கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களும் அதில் பாதிக்கப்படும். கடலுக்கு ஒரு அற்புதமான பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கழிவையும் தனக்குள்ளே வச்சுக்காது. இறந்த பொருள்கள் எதையுமே கடல் தனக்குள்ளே வச்சுக்கவே வச்சுக்காது, வெளியில் தள்ளிடும். தன்னை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய கடலை மனிதர்களாகிய நாம் பால்படுத்துகிறோம் அப்படின்னா அது இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அதனால் கடற்கரை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, வெளியிலிருந்து போகக்கூடிய மக்களும் சரி, அங்கே வாணிபம் செய்யக்கூடிய மக்களும் சரி, கடற்கரையில் நாம் ஒரு குப்பையை போடுறோம்னா நாம் ஒரு உயிரை கொள்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி நமக்கு ஏற்படணும். நாம் ஒரு நம்மளுடைய சொந்த வீட்டை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதே போல் கடலையும் கடல் சார்ந்த இயற்கை வளங்களையும் நம்ம வந்து கட்டாயமாக பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கும்போது பெரிய பெரிய அழிவுகள்லேருந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். சுனாமி வந்தபோதும் சரி, மற்ற இயற்கை பேரிடர்கள் வந்தபோதும் சரி, கடல் தனக்குண்டான ஒரு கோர முகத்தை காமிச்சது. ஆனால் இதுவரைக்கும் கடல் மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமான ஓவியம் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு கடல் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நான் வேண்டிக்கிறது ஒன்று தான், பொதுமக்களையும் வேண்டிக்கிறது ஒன்று தான், நீங்கள் கடற்கரைக்கு போகும்போது அந்த மகிழ்ச்சியை சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிங்க. அதனுடைய இயற்கை அழகை கெடுத்துடாமல் அதை பால்படுத்தாம நீங்க வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி.
2: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெரால்ட் அவங்க தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அருமையான தகவலை தந்திருக்காங்க. கடலுக்கு எந்த ஒரு இறந்து போன உடலையோ இல்லை எந்த பொருளையுமே அதுவே வச்சுக்கிற பழக்கம் கிடையாது. திருப்பி ரிட்டனில் நியூட்டனின் 3rd விதி மாதிரி எல்லா விஷயம் எதிர்விசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நம்ம என்ன தான் கடலில் தூக்கி போட்டாலும் அது ரிட்டனில் அப்படியே நமக்கு கரைக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் கடல் மாதாவுமே. அந்த கடல் மாதாவை நம்ம ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். எந்த ஒரு குப்பையாக இருந்தாலும் கடல் மேலே போடாமல் கடலில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். கடலுக்கு போகிறவங்க கூட அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த நாளிலெல்லாம் கடலுக்கு ஓரமாக ஒரு சில இடங்களில் இப்போயுமே இருக்குது கடலோரத்தில் இந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக பனை மரங்களையும் தென்னை மரங்களையுமே நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அது மண்ணரிப்பு திடீர்னு இயற்கை பேரிடர் ஏதாவது வரும், அப்போ மண்ணரிப்பு ஏற்படும், மண்ணை அரிச்சு அரிச்சு அரிச்சு அரிச்சு ஏதாவது பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாளையில் வந்து கடற்கரை ஓரங்களில் இப்பயுமே ஒரு சில இடங்களில் இருக்குது தென்னை மரங்களை நட்டு வச்சுருக்காங்க. நம்மளுமே கடற்கரையை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, நம்ம கடல் வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. கடலை நம்பி தான் எத்தனையோ மீனவ குடும்பங்கள் வாழ்கிறாங்க. கடலில் இருந்து கிடைக்கிற மீன், உப்பு மாதிரியான பொருட்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கு. மலை இயற்கைன்னு பல விஷயங்களோடையும் கடலுக்கு தொடர்பு இருக்கு. நமக்கு இவ்வளவு கொடுக்கிற கடலை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடலை பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டிலு, தண்ணீர் பாக்கெட்டு, சாப்பாடு கவரு, ஐஸ்கிரீம் பாக்கெட்டு, அப்புறம் ஐஸ்கிரீம் கப்பு, இப்படி ஏதாவது ஒரு குப்பை நம்ம கண்ணில் மாட்டிக்கிட்டே இருக்கும். கடல் நமக்கு இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது, ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கடற்கரையை மட்டும் நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியலையே. கடல் ரொம்ப பெருசு, அதனால் நான் போட்ட ஒரு குப்பையாக தெரிய போகுது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு ஒன்று ஒன்றா தூக்கி போடுறோம். நீங்கள் இன்றைக்கி தூக்கி போடுவீங்க, நாளைக்கு இன்னொரு ஆள் தூக்கி போடுவோம். இப்படி ஒரு 10 பேர் தூக்கி போட்டால் என்ன ஆகும், கடல் தான் கெட்டு போகும். ஆனால் அந்த பாட்டில் அப்படியே அவங்களுக்கு அப்படியே அங்கேயே கிடக்காது, காற்றுல அடிச்சுக்கிட்டு போகலாம், மழை நீரோடு சேர்ந்து கடலுக்குள்ளே மறுபடியும் வரலாம். அப்படி கடலில் போய் சேர்ந்த குப்பை அவங்க இருக்கிற உயிரினங்களுக்கு ஆபத்தாக மாறிடும். ஒரு சில நேரம் நீங்கள் ஒரு கண்ணாடி கவரை கடல் மேலே ஏதோ சம்திங், நீங்கள் ஒரு சுற்றுலா போகும்போதோ இல்லை கடலில் போகும்போது கடற்கரை ஓரத்துலேயோ ஒரு கண்ணாடி கவரை போடுறீங்க அப்படின்னு வைங்களேன், அந்த கண்ணாடி கவர் வந்து கொஞ்சம் கடலுக்குள்ளே போன உடனே கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பித்தோடனே தண்ணி கொஞ்சம் ஃபில் ஆகும்போது என்ன செய்யணும்னா, இந்த ஆமைகள் வந்து அந்த கவரை வந்து ஜெல்லி ஃபிஷ்னு நினச்சி சாப்பிட்ருமா, அதை சாப்பிடும்போது என்னாகும், ஆமைகள் வந்து நம்ம கடல் காப்பான் அப்படின்னு சொல்கிறதே நம்மளோட ஆமை தான். அந்த ஆமைகள் அந்த கவரை சாப்பிடும்போது அந்த ஆமைகளுக்குமே அது பிரச்சனையாக முடியும். அதனால் கடலை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நம்ம கடலுக்கு போகும்போது சாப்பிட்ட ஸ்நாக்ஸ் கவரை குப்பை கூடையில் போடலாம். அங்கே கூட போட முடியல அப்படின்னா நம்ம அதை அப்படியே கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கூட நம்ம கொஞ்சம் சிரமமாக்காமல் வீட்டுக்கு கொண்டு வந்து கூட போடலாம். இல்லைன்னா கடற்கரை ஓரங்களில் எப்படியாவது ஒரு டஸ்பினோ அந்த சுற்றுலா தலங்களுக்கு போகும்போது பெருசாக இரும்பில் கவர்மெண்ட் வந்து டஸ்பின்லாம் வச்சுருப்பாங்க, ரோலிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அதில் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:22 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா? ஒருவேளை சுற்றுலா தலங்களுக்கு வெளியே போகும்போது கடற்கரையை நம்ம எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கா? உங்கள் கருத்துக்களை பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. இந்த நேரத்துல வாட்ஸ்அப்லயாவும் ஒரு நேயர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேக்கலாம்.
3: வணக்கம் சகோதரி, அருமையான தலைப்பு நீ கொடுத்துருக்கீங்க. நான் பாமந்தேந்து ஜென்சி பேசுகிறேன்ப்பா. கடற்கரையை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கிறணும். ஆண்கள் கடை வேலைக்கு போகிற ஆண்கள் அங்கிட்டு இந்த பீடி குடிச்சிட்டு அந்த கடலுக்கு போகிற ஆண்கள் முக்கால்வாசி அந்த வேலை தான் செய்வாங்க. பீடி குடிச்சிட்டு கடலில் தூக்கி போடுறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. சிகரெட் குடிச்சிட்டு போடுறது, வேற தூக்கி போடுறது, இது எல்லாம் இருக்குது. அப்புறம் நடப்பாதை கடற்கரை ஓரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து குடிச்சிட்டு பாட்டில்களை உடச்சி போடுறது, தெரியாதனமா காலு செருப்பு போட்டு வச்சிருந்தாலும் சில நேரம் காலில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம மக்கள் தவிர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அந்த இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலையும் சில நேரங்கள்ல இருக்கு. அதை நம்ம தான் இது பண்ணிக்கிறணும். பார்த்து அந்த குப்பைகளை எங்க போடணுமோ அந்த குப்பை போடுற இடத்துல அந்த குப்பைகளை சேர்த்தா நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நடப்பாதையில் நம்ம வீட்டுக்குள்ள பாட்டில உடச்சி போடுவோமா, இல்லை தண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள குப்பையை போடுவோமா, நடு வீட்டில் குப்பையை போடுவோமா? போட மாட்டோம்ல. அதே மாதிரி இந்த மக்கள் வந்து நம்ம தான் அந்த குப்பையில வந்து போடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு அவேர்னஸ் வரணும். அந்த குப்பையில எங்க கொண்டு போய் போடணுமோ அங்க போய் போடணும். கடற்கரை ஓரத்துல போட்டா கடலுக்குள்ள தூக்கி போட்டாலும் மறுபடியும் கடற்கரைக்கு தான் வந்து அலையடிச்சு வந்து அங்கதான் வந்து சேர்க்கும். அதனால மக்கள் வந்து இதை தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்ப்பா. நன்றிப்பா. எனக்கு காதல் கொண்டைன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போடுங்க.
2: கண்டிப்பா, நம்ம வீடுன்னா நம்ம வந்து குப்பையை வந்து நடு வீட்டில் போடுவோமா, எங்கேயாவது கண்ட இடத்துல நம்ம குப்பையில் போடுவோமா? கண்டிப்பாக போட மாட்டோம். இந்த மாதிரி நம்ம கடற்கரை ஓரங்களில் நம்ம போகும்போது இந்த போட்டு வேலையெல்லாம் கூட நடக்கும். அந்த நேரத்தில் அந்த ஸ்ராயி அப்புறம் அந்த ஆணி இதுகள்லாம் இருக்கும். நம்ம கடற்கரை ஓரங்களில் வந்து நடந்து போகும்போது உண்மைக்குமே ரொம்ப கவனமாக தான் நடந்து போகணும். இல்லைன்னா காலில் இந்த மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஓரமாக நடந்து போகும்போது செப்பல் போட்டுக்கணும் கண்டிப்பாக.

0: தினமும் பாத்தீங்கன்னா மந்தமா இருக்கு சார், சாயங்கர டைம்ல மந்தமா இருக்கு.
1: கண்டிப்பா
0: இவ்வளவு லைட்டா வருது, அப்படியே தூக்கிட்டு போயிடுதுவா, ஒண்ணு கனமாவே பெய்ய மாட்டேங்குது. இயற்கையெல்லாம் முற்றிலும் அழிச்சுட்டாங்க, அதனால என்ன இப்படிதான் இருக்கும்.
1: எல்லாம் அழியும் போது காத்து மழை மட்டும் எப்படி வரும்?
0: கடற்கரை
1: ஓரங்கள்ல பீச்சுக்கு எல்லாம் போயிருக்கீங்களா?
0: போயிருக்கிற
1: குப்பை குளங்களை பார்க்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு?
0: மனசு வலியா இருக்கும், மனசு வலி. நான் சென்னையில வந்து சென்னையிலதான் நான் பாத்துருக்கிறேன். சென்னையில பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே வந்து பொறி கொண்டாந்து சாப்பிடுறாங்க, அந்த காய்க்கு சவுக்காயத்தை போடுறாங்க, தண்ணி குடிக்கிறாங்க, அந்த பாட்டில போடுறாங்க. அவங்களும் அந்த பணியாளர்களும் முடிஞ்ச அளவுக்கு இப்படி எல்லாம் போடாதீங்கன்னா தடுக்கிறாங்க.
1: ஓகேண்ணா.
0: இருந்தபோது மக்கள் வந்து அவங்க நினைச்சு பாக்கணும், இதை நம்ம போட்டோம்னா என்ன ஆகும், இதனால வந்து அவங்க கடலுக்குள்ள உயிரினங்கள் எல்லாம் அழிவுக்கு ஏற்படுமே. இப்ப நாம வந்து ஒண்ணு ஒரு துணி பைய வச்சுக்கிட்டு அதுல போட்டுக்கிட்டோம்னா மறுபடியும் அந்த பாட்டுல கொண்டு எங்க குப்பைங்க எல்லாம் நிறைய இடத்துல குப்பை கொட்டுறதுக்கு இடம் வச்சிருக்காங்க.
1: கண்டிப்பா வச்சிருக்காங்க, அதை யாரும் பெருசா பயன்படுத்துறதே இல்ல. என்னத்த நம்ம போட்டா என்ன தெரியவா போகுது அப்படின்னு பண்ணிடுறாங்க இல்லன்னா.
0: ஆமா ஆமா, ஒரு அலை அடிச்சுட்டு வருது, அதுல பாத்தீங்கன்னா பூரா வாட்டர் பாட்டில சவுக்காயுதமா வருது. அது இதை வந்து நீங்க நம்ம என்னதான் இருந்தாலும் நாம தான் மக்கள் தான், இதை சீரழிக்கிறதே வந்து மக்கள் தான்.
1: நாம தான், நாம ஒரு சில பேரு பண்ற தவறுனாலதான் மொத்தமாவே இந்த மாதிரி நடந்துருது.
0: எனக்கு முன்னாடி கூட இந்த பாட்டல உடச்சு ஏன் கேக்குறீங்க? பாட்டில பப்ளிக்ல முன்ன மதியம் இருந்ததே தப்பு.
1: கண்டிப்பா.
0: ஆனா நான் பாக்குறேன் அப்படியே பப்ளிக்கா வந்து குடிச்சிட்டு பாட்டில வந்து எடுத்து வீசுறாங்க, கடலுக்குள்ளதான் வீசுறானுங்க.
1: கண்டிப்பா நான் அப்படிதான் பண்றாங்க, என்ன பண்றது.
0: இதே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில நான் பக்கமா போயிருந்தேன், ஒரு ஒரு மாசம் தான் ஆக போது. ஒருத்த வந்து அந்த பீச்சி ஓரமா வந்து உட்காந்து மடி பாட்டில வச்சுக்கிட்டு டம்ளர்ல ஊத்தி குடிச்சிட்டு
1: இருந்தான்.
0: எப்படி அங்க மட்டும் போலீஸ் எப்படி அடுத்த செகண்ட் வந்து நிக்கிறாங்கன்னு தெரியல. அடுத்த செகண்ட் வந்து புடிச்சு அவனுக்கு 700 ரூபாய் ஃபைனை போட்டு உடனே வந்து அந்த இதெல்லாம் புடிவி அவங்க அந்த அவன் பையிலேயே ஒரு பையில போட்டு எடுத்துட்டு போடா
1: அப்படின்னு
0: சொல்றாங்க. 700 ரூபாய். இது மாதிரி கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டிலேயே கடைபிடிக்கணும். ஏன்னா கடலை பாதுகாக்கலன்னு சொன்னா எதிர்காலத்துல நம்ம ரொம்ப பாய்ச்சிருவோமா. கடலோடைய அலை மேகம் இருக்கிறீங்களா, அதுவே நமக்கு மழை பொழியும். அந்த அந்த எந்த அளவுக்கு கடல் பாதுகாப்பா வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இயற்கையை அனுபவிக்கலாம். குடிச்சிட்டு அனாவசியமா அந்த பாட்டில உடச்சு போறது இல்ல பிளாஸ்டிக் பாட்டில தண்ணியில வீசுறது, இது மாதிரி எல்லாம் மக்கள் தவிர்த்தாங்கன்னா நம்ம கடல் சுத்தமா இருந்தா கடல்ல இருக்கக்கூடிய உயிர் வாழ் இனங்களும் நல்லா இருக்கும். அதை நம்பி வாழக்கூடிய மீனவ மக்களுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும்.
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா.
0: அதனால நல்ல தலைப்புமா, ஏன்னா நம்ம கடலோசை பண்பலையை பொறுத்தவரை மக்களுக்கான பண்பலைங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க.
1: கண்டிப்பா, தேங்க்யூ அண்ணா உங்க கருத்துக்கு. எப்பயுமே நீங்க வந்து கடலோசையை பாராட்டிட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன
0: ஏன் சொல்ல வரங்கன்னா, நீங்க எத்தனையோ பண்பலை இருக்கு, ஆனா இது மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கறது நம்ம கடலோசை பண்பலை தவிர எனக்கு வேற பண்பலை எனக்கு தெரியல. நான் வேற அதிகமா எந்த பண்பலையும் கேட்கறதில்ல.
1: ஓகேண்ணா, ஓகே
0: சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எனக்கு கொடுக்கக்கூடிய தலைப்பு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா இந்த மக்களை என்ன சொல்ல போனா அடித்தட்டு மக்களை வந்து அப்படி இழுக்கிற வகையில தான் தலைப்பு இருக்கும்.
1: கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாண்ணா. சரி, நான் உங்களுக்கு உங்க கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
0: பாடல் ஞாபகம் இருக்க, கடலம்மா கடலம்மாங்கிற பாட்டு.
1: நிலாவே வான்னு நினைக்கிறேன், போட்டலாம்.
0: நன்றிமா, நன்றிமா.
1: தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. உண்மைக்குமே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கடலுக்கு வந்து மீனவர்கள் வந்து நம்ம போறோம், போகும்போது இந்த உணவு தங்கல்ல கிடக்கும்ல வல்லங்கள்லாம், இப்படி நாட்டுப்படகுகள் வந்து கடல்ல போகும்போது வீட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. எண்ணெயா இருக்கட்டும், அரிசியா இருக்கட்டும், இந்த மாதிரி தேவையான பொருட்கள் வாங்கிட்டு போகும்போது அது மோஸ்ட்லி கவர்ல தான் வாங்கிட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எண்ணெய் கவர் எடுத்துட்டு கடல்ல போறது நம்ம ஒண்ணுதானே போடுறோம், என்ன தெரிய போகுது. மறுபடியும் இந்த மசாலா பொடியை

0: போட்டு இந்த மாதிரி கடல்ல வீசுறது இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் நம்ம ஈடுபடக்கூடாது. அதை ஒரு கவர்ல சேர்த்து வச்சுட்டு, ஏன்னா நமக்கு வாழ்வாதாரமே கடல் தான். அந்த மாதிரி கடல்ல வந்து நம்ம ஒரு சில பொருட்களை தூக்கி போடும்போது அதை மீன் சாப்பிடும். மீன் சாப்பிட்டு அதை மறுபடியும் நம்ம தான் மறுபடியும் அந்த மீனை வந்து கரையை கொண்டு வரும்போது நம்ம தான் சாப்பிட போறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணாம மீனவர்களுமே ரொம்ப தெளிவா ஒரு ஆள் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கும் சொல்லலாம், ஏ நம்ம தான்ப்பா, நமக்கு தொழிலே இதுதான். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து மீன் நம்ம கடல்வாழ் உயிரினங்களுக்கு தான்டா பாதிப்பு வரும் அப்படின்னு நம்மளுமே சொல்லலாம். அடுத்துதான் இன்னொரு நேர்மை இணைஞ்சிருக்காங்க, அவங்க என்ன கருத்துக்கள் தராங்க அப்படின்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன்னா சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: வெயில் அங்க எப்படி இருக்கு?
1: பயங்கரமான வெயிலாகத்தான் இருக்கு. அங்க எப்படி இருக்கு வெயில்?
0: எங்களுக்கு மந்தமா இருக்கு, வெயில் போடுது, மழை வர்ற மாதிரி இருக்கு, வெயில் போடுது, ஒரு மாதிரி மந்தமா இருக்கு. இப்ப வெயில் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். போடுறவங்களை பாக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல்?
1: ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கும். கடல் எல்லாருக்குமே பொதுவானது, ஆனா கடற்கரையை சுத்தமாக வைக்காம இது குப்பை போடுறாங்களே. அதுவும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் வராங்க. அந்த சுற்றுலா பயணிகள் அங்க போ அந்த அங்க வந்து குப்பைகளை போட்டு அதை சுத்தமா இருக்கிற இடத்த அசுத்தமா வச்சுக்கிறாங்களே. அவங்களுக்கு வீடா இருந்தா இப்படி போடணும்னு தோணுமா? ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்ட்டு அவங்கள பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான்ப்பா இருக்கும்.
0: சரி, அப்படி யாராவது போட்டதை பார்த்து நீங்க வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்லிருக்கீங்களா? இப்பெல்லாம்
1: கண்டிப்பா சொல்லிருக்கேன்ப்பா.
0: அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணாங்க?
1: அவங்க ஏங்க நாங்க போடாததுனால பெருசா என்னங்க ஆக போகுது அப்படிம்பாங்க. அதுக்கு நான் சொல்லுவேன், நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா ஒவ்வொருத்தருமே நான் போட்டா என்ன ஆக போகுது அப்படின்ட்டு நினைச்சாங்கன்னா சமுதாயமா எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்? உங்க வீடுனா குப்பைகள் எப்படிதான் போடுவீங்களா? கடற்கரையில நீங்க குப்பை போடுறீங்க, குப்பை வந்து கடலுக்குள்ள போகுது, கடல்ல இருக்கக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் இதை சாப்பிடுது, அதுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது. அந்த அதே கடல் வாழ் உயிரினங்களை நீங்க சாப்பிடுறீங்க, அதனால உங்களுக்கு உடம்பு எவ்வளவு கெடுதல் ஆகுது.
0: உண்மைக்குமே இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தவறுகள் நடக்கும் போது நம்ம நாசுக்கா சொல்லி புரிய வச்சிடலாம் தான்.
1: நான் எப்பவுமே தயக்கப்பட மாட்டேன்ப்பா. ஏன்னா இந்த உலகம் அப்படிங்கறது எல்லாருடைய ஒரு என்ன சொல்றது உரிமை. அந்த உலகத்துல யாராவது தவறு செஞ்சாங்கன்னா சுட்டி காமிக்கலாம். நம்ம ஒரு தடவைக்கு நாலு தடவை எடுத்து சொல்லும் பொழுது அவங்க நிச்சயமாக புரிஞ்சுக்குவாங்க. சிலர் வந்து மாறுவாங்க. அது மாதிரி மாறக்கூடிய ஆட்களை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதே மாதிரி அவங்க மாறல அப்படின்னா நிச்சயமாக அவங்கள மாத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்புணர்வு. நிறைவா சிலர் ஒரு கருத்து சொல்லணும்னா, நம்ம வீடை எந்த அளவுக்கு சுத்தமா வச்சுக்கிறோமோ கடல் சார்ந்த இடங்களையும் சுத்தமா வச்சுக்கணும். வெளியில போகும்பொழுது குப்பைகளை போடக்கூடாது. டஸ்ட்பின் அப்படின்னு வச்சிருக்காங்க, அந்த டஸ்ட்பின்ல தான் குப்பைகள் அப்படிங்கறது பண்ணோம். தூய்மையான பாரதம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கனவு. அந்த பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவை நம்ம மெய்ப்பிக்கணும்னா எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நம்ம குப்பைகளே போட மாட்டேங்கிற ஒரு ப்ராமிஸ நம்மளே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் நம்ம கொண்டு வரலாம்ப்பா.
0: கண்டிப்பா. தேங்க்யூ. உங்க கருத்துக்கு. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு மொழி இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து கண்ணால் பேசும் பெண்ணே என்னை மன்னிப்பாயா அந்த சாங் ஒலிபரப்புங்கப்பா.
0: கண்டிப்பா தந்துடலாம்.
1: தேங்க்யூ.
0: நம்ம வேலூர்ல இருந்து சந்திரசேகர் அண்ணா தான் பேசினாங்க. உண்மைக்குமே சூப்பரான தகவலையே தந்திருக்காங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி யாராவது தவறுகள் பண்ணால் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லணும், நம்மளால் முடிஞ்சால் சொல்லணும். சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நாசுக்காக சொல்லலாம், நம்ம ஹார்டாக சொன்னோம்னா அது வேறு மாதிரிலாம் போயிடும். நாசுக்காக சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடலுக்கு போகும்போது மீனவர்கள் வந்து இந்த டீசல் இதெல்லாம் கசிதா என்ன ஏதுன்னு நம்ம அந்த விஷயத்தையுமே ஒரு முக்கியமாக பார்த்துக்கிறணும். அப்புறம் இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு போகும், இந்த கவர்கள் எல்லாம் போடாம நம்ம நாட்டுப்படகுகளும் சரி விசைப்படகுகளும் சரி சேர்ந்து அவங்கெல்லாம் ஒரு சங்கங்கள்னு ஒன்று இருக்கு. இந்த மாதிரி நம்ம கடற்கரையை சுத்தமாக வச்சுக்கணும், அதை விட கடலுக்கு போகும்போது நம்ம கடலை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடல் கூட பண்ணலாம். இப்படி கவர்கள்லாம் வந்துச்சுன்னா ஒரு கவரில் வச்சு இன்னொரு கவர்லையோ இல்லை பைகளில் வச்சு நம்ம கரையோரமாக வந்து குப்பை குடைகள் இருந்தால் அதில் அதில் போடலாம். இந்த மாதிரி டீசல் இன்ஜின்ல இருந்து டீசல்லாம் ஒழுகும். அதை போட்டு கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதெல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஒரு போட்டும் இன்னொரு போட்டும் உரசாமல் இருக்கிறதுக்கு சைடில் வந்து டயர்கள்லாம் இருக்கும். அந்த நாளையில் இப்போயுமே இருக்குது. அந்த டயர்கள் வந்து ஒரு சில நேரம் தண்ணியில் வந்து அது தேவையில்லை அப்படின்னா தண்ணியில் கலட்டி போட்டுறோம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது தண்ணியில் அப்படியே ஊறி குட்டி குட்டி பீஸாக மாறி அது அப்படியே மீன்களும் சரி கடல்வாழ் உயிரினங்கள் ஆமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை சாப்பிட்டு அதை திருப்பி நம்ம சாப்பிட்டு நமக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப தெளிவாக கடலை சுத்தமாக வச்சுக்கணும், கடற்கரை ஓரங்களையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
2: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
3: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
6: நேரம் சரியாக 11:42 நேர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்க அமளி ஜெனிஃபர். கடல் தான் நமக்கு எல்லாமா இருக்கு. இருந்தாலுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடற்கரையை நம்ம சுத்தமா வச்சிருக்கோமா?

0: இருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம்.
1: வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயராணி பேசுறேன். அதாவது இந்த கடல் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இது கடல் அரிக்காம இருக்கிறதுக்கு சுத்தி இந்த மரங்கள் நல்லா நட்டு வைக்கலாம், அது நிழல் தரக்கூடிய ஒரு இது. இவ்வளவோ மக்கள் வந்து பாக்குறாங்க, அந்த மக்கள் பார்க்கும்பொழுது தங்க அவங்க இருக்கும்போது அது ஒரு வசதியா இருக்கும். ரெண்டாவது, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கடமை இருக்குது. நம்ம அந்த பொருளை போடக்கூடாது, பிளாஸ்டிக் பொருளை போடக்கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை. அந்த கடமையை நம்ம நிறைவேற்றினாவே அந்த இடம் வந்து ரொம்ப தூய்மையா இருக்கும். என்னுடைய வேண்டுகோள்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயராணி அக்கா தான் பேசியிருந்தாங்க. உண்மைக்குமே அவங்களுமே நல்ல தகவலை தான் இருந்திருக்காங்க. கடலை வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும். சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கழிவு நீராக இருக்கட்டும், அந்த பாத்ரூம் தண்ணிங்க, பாத்திரங்கள் ஒரு தண்ணிகள்லாம் அப்படியே கடலுக்குள்ளே போகிற மாதிரி தான். ஒரு சில கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகளை சொல்கிறேன், அந்த வசதி இல்லாமல் கடற்கரைக்கு தான் விடுவாங்க. அதை நம்ம தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த தண்ணி போய் கடலில் போய் கலக்குது. அந்த தண்ணியை தான் மீனாக இருந்தாலும் சரி, அந்த தண்ணியை தான் இது சுவாசிக்கணும். அந்த மீனை தான் நம்ம மறுபடியும் திருப்பி வாங்கி சாப்பிடணும். இதெல்லாம் யோசிச்சுட்டு நம்ம கடற்கரை ஓரங்களில் உள்ள வீடுகளில் இருக்கிறவங்க நம்ம தெளிவாகவே நடந்துக்கலாம், சுத்தமாகவும் வச்சுக்கலாம். அதுக்கு வேறு மாற்று வழி என்ன? தண்ணி கடலுக்குள்ளே போகாமல், ஏன்னா அது கடல் மாதா, அவங்கள வச்சு தான் நம்ம பொழைச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏரியாக்களில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கடல் தான் நமக்கு வந்து வாழ்வாதாரமாகவே இருக்குது. கடலுக்கு போகாதவங்கள யாரையுமே பார்க்க முடியாது. பாதிக்கு பாதி, படித்தவங்க ஒரு தொழிலுக்கு போனாலும், ஒரு சில படிக்காதவங்க, படித்தவங்களுமே இப்போ போகிறாங்க கடலுக்கு வருமானம் பார்க்குறதுக்காக போகிறாங்க. இப்படி போகும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடலை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கலாம். கடற்கரை ஓரங்களில் உள்ளவங்களும் மக்களும் ரொம்ப கடலை வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கலாம். கடல் நமக்கு மீன் மட்டும் கொடுக்காமல் நிறைய பேருக்கு அதுதான் வாழ்க்கையே கொடுத்துருக்கு. நம்ம ஊருக்கு ஒரு அழகையுமே கொடுக்குது. தினமும் கடலை பார்த்து ரசிக்கிற நாம் அதே கடற்கரையில் நாம் பயன்படுத்திட்டு அப்படியே விட்டுட்டு போகிற சின்ன சின்ன குப்பைகளை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சிருக்கோமா? இதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். செப்டம்பர் மாதத்துல உலகம் முழுக்க சர்வதேச கடற்கரை தூய்மை இயக்கம் நடக்குது. 2026 இது செப்டம்பர் 19 நடக்குது. அதே மாதிரி உலக தூய்மை தினம் செப்டம்பர் 20 நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனா ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து கடற்கரையை சுத்தம் பண்ணா மட்டும் போதுமா? அந்த ஒரு நாள் குப்பைகளை எல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணிட்டு அடுத்த நாளே மறுபடியும் அதே இடத்துல குப்பையை போட்டுட்டு இருந்தோம்னா அந்த சுத்தம் பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? கடற்கரை உண்மையிலேயே சுத்தமானதா இருக்கான்னு குப்பை கிடந்த பிறகு போய் எடுக்கிறத விட அந்த குப்பை அங்க வராம பாத்துக்கிறது தான் முக்கியம். 2025 வருஷத்துக்கான சர்வதேச கடற்கரை தூய்மை தரவுகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அதோட மூடிகளும் அதிகமாக கிடைச்சதா சொல்லியிருக்காங்க. அதனால குப்பையை எப்படி எடுக்கலாம்னு மட்டும் யோசிக்காம இந்த குப்பை எப்படி இங்க மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம வீட்டு வாசல்ல குப்பை கிடந்தா நம்ம சும்மா விட்டுருவோமா? உடனே எடுத்து சுத்தம் பண்ணிடுவோம்ல. அதே மாதிரி தான் நம்ம கடற்கரையில முக்கியத்துவமும் கொடுக்கணும். ஏன்னா அது யாரோட இடமோ சம்பந்தமில்லாத இடமோ கிடையாது, அது நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதி, நம்மளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிறைய நேயர்கள் கலந்துக்கிட்டீங்க, உங்களோட கருத்துக்களை சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததாக பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இணைந்திருப்பது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மதி. இப்பெல்லாம் புத்தகங்கள் படிக்கிற ஆர்வம் நிறைய பேர்கிட்ட இருக்கு. முன்னாடிலாம் இப்ப புத்தகம் படிக்கிற அளவுக்கு புத்தகம் படிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா புத்தகம் படிக்கிறதால நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நம்மளோட அறிவு திறன் வளரும், பொது அறிவு சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், நல்ல ஞாபக சக்தி இருக்கும், மன அழுத்தம் குறையும், நம்மளோட கவனம் சிதறாம நம்ம பாத்துக்கலாம், நிறைய புதிய வார்த்தைகள் நம்ம கத்துக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தகத்தை படிக்கிற ஆர்வம் எந்த வயசுல அதிகமா இருக்குன்னு கேட்டோம்னா, பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் புக்கை படிப்போம், அதுக்கப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஃப்ரீ ஆகிருவோம், அதுக்கப்புறம் ஒரு சிலர் படிப்பாங்கன்னு. யாராவது 1-2 பேர் மட்டும் தான் சொல்லுவாங்க வயசானவங்களும் படிப்பாங்கன்னு. அதுலயும் ஒரு 50 வயசுல இருந்து ஒரு 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்க படிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா 90 வயசான ஒரு பாட்டி இப்ப வரைக்கும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் புக்கு படிச்சுட்டும் 20 பக்கம் எழுதிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்ப மாட்டீங்கல்ல? ஆனா நம்பித்தாங்க ஆகணும். விழுப்புரம் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த 90 வயசான கமலா பாட்டி தான் அவங்க. கமலா பாட்டி சின்ன வயசுல மும்பையில தான் இருந்திருக்காங்க. இவங்களோட 16 வயசுல இவங்க அப்பா இறந்ததால இவங்களோட வாழ்க்கையே தலைகீழா மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். மறுபடியும் தன்னோட சொந்த ஊரான விருதுநகருக்கே வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 90 வயசுனா, ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் அதிகமா படிக்க மாட்டாங்க. ஆனா அப்பவே கல்லூரி படிப்பையும் முடிச்சு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. இடைநிலை ஆசிரியராகவும் பேராசிரியராகவும் தமிழ் துறை தலைவி 40 வருஷம் ஆசிரியர் பணியை செஞ்சு அதுல மனநிறைவாகவும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட 60 வயசுக்கு மேலதான் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நேரத்துலதான், அதாவது இவங்களோட 69வது வயசுல, இவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கு. நல்லா இருக்கிற நமக்கே நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுனா உடனே கண்ணீர் விட ஆரம்பிச்சிருவோம்ல. ஆனா தனக்கு வந்த புற்றுநோயை பத்தி கவலைப்படாம இது என்னோட மனதைரியத்துக்கு வந்த சோதனைன்னு எடுத்துக்கிட்டு தைரியமா இருந்திருக்காங்க. முறையான சிகிச்சைய முழுமையா எடுத்துக்கிட்டு மறுபடியும் வாசிப்பு பயிற்சியை தொடர்ந்து பண்ணி இப்போ 30 புத்தகங்களுக்கு ஆசிரியராகவும் மதுரை அரசு மருத்துவமனையில இருக்கிற புற்றுநோயாளிகளுக்கு தன்னோட பாடல்கள் மூலமா சிகிச்சையும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஏன்னா புற்றுநோய் நோயாளிகளுக்கு அவங்களோட மன உறுதி ரொம்பவே முக்கியம். அப்பதான் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர முடியும்னு அவங்களுக்கு தன்னோட பாட்டால சிகிச்சையும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட அனுபவத்தை மட்டுமே 5 புக்கா வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்ல ஒரு புக்கு தான் ரோஜாவுக்கு. இந்த புத்தகத்தை 3000 பேருக்கு இலவசமாகவும் கொடுத்துருக்காங்க. 2017 பெங்களூர்ல புற்றுநோயிலிருந்து வெளியே வந்தவங்களுக்கான அகில இந்திய அளவுல ஒரு சிறப்பான போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில கமலா பாட்டி புற்றுநோயில இருந்து மீண்டு வந்த அனுபவத்தையும் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச சாதனைகளையும் ஒரு வீடியோவா எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்கு முதல் பரிசா ஒரு 2-சக்கர வாகனமும் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்ல ஆஸ்திரேலியாவில நடக்க போற தொல்காப்பிய மாநாட்டிலையும் கலந்துக்க இருக்காங்க. இப்படி 90 வயசுலயும் தன்னோட வேலைகளை தானே செஞ்சுக்கிட்டோம், புத்தகம் வாசிக்கிறதால தன்னால மன உறுதியா இருக்க முடியும்னு வாழ்ந்து காட்டி இருக்கிற கமலா பாட்டுக்கு கடல் ஓசை எஃப்எம் 90.4 சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நம்மளும் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்கணும். புத்தகம் வாசிக்கிறதால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு சொல்லணும். அப்போதான் நம்மளோட குழந்தைங்களோ எந்த சூழ்நிலையிலையும் தனியா எதிர்கொள்றதுக்கான மனப்பக்குவம் அவங்களுக்கும் வரும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: எமரஞ்சி, எனக்கு 45 இருக்கும். பிறந்தது தங்கச்சி மட்டும்தான் நாங்க இருக்கோம். கூட்டாஞ்சோறு ஆக்கி தின்னது, சின்ன பிள்ளை கூட்டிட்டு போய் கூட்டாஞ்சோறு ஆக்கி தும்போம். நாங்க கரோட்டு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு வைப்போம், இல்லை விட்டு அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதுக போட்டு சின்ன பிள்ளைகளாக கூட்டு வச்சு தும்போம். அது என்னது வெள்ளக்கடி போட்டு ஆவியரிசி கிண்டி தும்போம். பொருளில் கொண்டு போய் சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் சாப்பாடு கொடுத்தும்போம். மொத்தத்துக்கு கூட்டாஞ்சோறு மாதிரி வச்சு கடலில் உள்ள மீனை பிடிச்சிட்டு வந்து இங்கே அவங்க ஆம்பளை பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, சின்ன சின்ன பிள்ளைய நம்மளோட இருக்குங்கள அதுக்கு பிடிச்சி கொண்டு கொடுக்குங்க, நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாரும் போவோம், எல்லாரும் போய் பிடிச்சிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா 5 ரூபா போட்டு இந்த ஒரு அடுப்பு கூட்டிடுவோம். அடுப்பை கூட்டி அதில் வச்சு ஒரு மண்பானை வச்சு அரிசியை போட்டு இவங்க 10 ரூபா அவங்க 5 ரூபா இப்படி பிரித்து சாப்பாடு ஆகிரும். நம்ம கருப்பரிசி எங்கள் காலத்துலேயே வந்து 2 ரூபா தான் அரிசி, 2.5 ரூபா தான் அரிசி. கடலுக்குள்ள கோவஞ்சி எடுக்கிறது அதில் எடுப்போம். நாங்கள் பொம்பளைலாம் நிறையா எடுக்குங்க, எடுத்து விற்போம். ஒரு படி 40 ரூபா 60 ரூபா 70 ரூபா சந்தோஷமா இருப்போம்ல, விளையாடுவோம்ல. சின்ன பிள்ளை தானே நம்மளுக்கு, 6 வயசு 7 வயசு 8 வயசு உள்ள பிள்ளை தானே, எதுவும் கிடையாது, செல்லு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, மெழுகுதிரியோட கிடையாது. இப்பதான் மெழுகுதிரியோட இப்பதானே கொஞ்ச காலத்துல இப்படி நடக்குது, கரண்ட் எல்லாம் வந்திருக்கு, விளையாண்டுகிட்டே இருப்போம் நாங்க, அதான் நடக்கும்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சியில. பொதுவா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைல மட்டும் இல்லாம குழந்தைங்க ஸ்கூல்ல எப்பெல்லாம் லீவ் விடுறாங்களோ அந்த எல்லா நாட்கள்லயுமே அதிகமா போகணும்னு ஆசைப்படுற இடம் தான் பீச் இல்லனா பார்க். ஏன்னா இங்க மட்டும்தான் நம்ம வீட்டுல விளையாடாத முடியாத நிறைய விளையாட்டுகளையும் பீச்ல விளையாட முடியும் தான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரிய பெரிய மால்ல விளையாடுறதுக்காக இருக்கிற இடங்கள்லயும் போய் விளையாடுவாங்க, அங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் போதாதுன்னு வருஷத்துக்கு ஒரு தடவை லீவ் டைம்ல நடக்கிற பொருட்காட்சிக்கு போய் அங்கேயும் விளையாட போகணும்னு அடம்பிடிப்பாங்க. இப்படி எல்லா இடத்துக்குமே கூட்டிட்டு போனாலுமே ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்க சொல்ற வார்த்தைனா எப்ப கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்படி விளையாடுறதுல அதிகமா ஆர்வம் காட்டுற குழந்தைங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களா தான் இருக்கும். ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம மாறி மாறி போகாம ஒரே இடத்திலேயே, அதுவும் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே குழந்தைங்க விளையாடுற மாதிரி இடம் இருந்தா பெற்றோருக்கும் குழந்தைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி ஒரு சுய தொழில் தான் கிட்ஸ் பிளே ஜோன், அதாவது குழந்தைகள் விளையாடுற மாதிரியான ஒரு இடம். இந்த தொழில் தொடங்கணும்னா நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 40 சதுர அடி இடம் இருந்தாலே போதுங்க. பெண்கள் ஒரு 4-5 பேரா சேர்ந்து கூட குழந்தைங்க விளையாடுறதுக்கான விளையாட்டு மையம் மாதிரி வச்சு அதையும் ஒரு சந்தோஷமான தொழிலாகவும் நம்ம மாத்திக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல நம்ம பகுதிகளில் இருக்கிற மக்களோட பொருளாதார நிலை எப்படி இருக்கு, குறிப்பிட்ட பகுதியில எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்கன்னு நம்ம ஒரு கணக்கெடுத்து வச்சுக்கணும். ரெண்டாவதா என்னென்ன விலையில எத்தனை வகையான விளையாட்டு பொருட்கள் கிடைக்கும்னு நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்காக விளையாட்டு பொருட்களை நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதை விடவும் அதுக்கு பதிலா தயாரிப்பாளர்கள் கிட்ட இருந்து நம்ம நேரடியா வாங்கணும்னா அதோட மொத்த விலையிலேருந்து கொஞ்சம் குறைச்சி நம்ம வாங்கிக்கலாம். நம்மளோட இடத்துக்கும் முதலீடு பண்றதுக்கும் ஏத்த மாதிரி நம்ம பொருட்களை வாங்கிக்கணும். குழந்தைங்க டாய்ஸ் எல்லாம் அதிகமா விரும்பி வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா அதுல இருந்து வரக்கூடிய சவுண்டும் அப்புறம் அதோட லைட்டிங் தான். அது மாதிரி நம்ம குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான விளையாட்டு பொருட்களையும் குழந்தைங்க விளையாடுற இடத்துலயே ரைம்ஸ் மாதிரியான பாட்டுகள் ஒலிக்கிற மாதிரியும் வச்சோம்னா குழந்தைங்க அதிகமா வருவாங்க. முக்கியமா நம்ம செட் பண்ற இடத்துல முதலுதவி வசதியும் கழிப்பறையும் சரியான முறையில இருக்கணும். இது எல்லாத்துக்குமே அரசாங்கத்தோட விதிமுறைகளையும் மின் இணைப்பு வசதியையும் பாதுகாப்பான விஷயங்களையும் நம்ம கட்டாயமா பின்பற்றணும். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறோம்னா அந்த இடத்துல இருக்கிற மக்கள் தான் அதிகமா வருவாங்க. அதனால நம்ம அவங்க வீட்டுக்கு நேர்ல போய் நம்ம விளம்பரப்படுத்தலாம். விளையாட வர குழந்தைங்களை நம்ம நல்லா கவனிச்சு அவங்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச மத்த குழந்தைங்க கிட்ட சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. பாதுகாப்பு வசதிகளும் இருக்கிறதால பெற்றோரும் குழந்தைங்களை தைரியமா அனுப்பிடுவாங்க. இது கூடவே குழந்தைங்களுக்கு நம்ம விருப்பமான ஆரோக்கியமான உணவுப் பொருட்களையும் விளையாட்டு பொருட்களையும் நம்ம இங்கேயே விற்பனையும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சிட்டிக்கு தான் சரியாகும், கிராமத்துல எப்படி சரியாகும் கேட்கலாம். கிராமமோ நகரமோ எல்லா குழந்தைங்களுக்குமே இருக்கிற ஆசையில ஒண்ணுதான் இந்த விளையாட்டு. பெண்கள் நல்ல சமயோஜிதமா யோசிச்சு கூட இது மாதிரி விளையாட்டு மையம் அமைச்சு கூட சுயமா தொழில் செய்யலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசினது நான் மதி.

0: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம எல்லாருமே உலக நடப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக காலையில செய்தித்தாள்கள் படிக்கிறது வழக்கம். அந்த செய்தித்தாள்கள் படிக்கும் போது அடியில ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், கருப்பு கலர்ல 4 புள்ளிகள் இருக்குமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இந்த 4 புள்ளிகளை CMYK-ன்னு சொல்றாங்க. இது சயான், மெஜெண்டா, எல்லோ அண்ட் கீ கலர். அதாவது செய்தித்தாள்கள்ல கருப்பு கலர் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறதுனால சில நேரங்கள்ல செய்தித்தாள் பக்கம் தெளிவா இல்லனா இந்த 4 புள்ளிகளும் மேல கீழ மாறி மாறி ஒழுங்கற்ற நிலையில இருக்குமா. இந்த 4 புள்ளிகளும் தெளிவா இருக்கு அப்படின்னா செய்தித்தாள்கள்ல வரிகளும் தெளிவா இருக்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாம் மதி. பொதுவா ஏப்ரல், மே, ஜூன் மாசம் தான் கோடைக்காலம் சொல்லுவாங்க. ஆனா இப்பெல்லாம் எப்பவுமே கோடைக்காலம் மாதிரி தான் இருக்கு. இந்த கோடைக்காலத்தை சமாளிக்க நிறைய நீர் சத்து உடம்புக்கு தேவைன்னு நம்மள நிறைய பேரு ஜூஸ் குடிப்போம். இது இது டயட்ல இருக்கும் அப்படின்னாலும் நம்ம அதிகமான ஜூஸ் குடிக்க ஆரம்பிப்போம். அதுலயும் பெண்கள் வெயிட்ட குறைக்கணும்னாலே எக்ஸசைஸ் எல்லாம் போக மாட்டாங்க, டைரக்டா டயட் தான் இருப்பாங்க. தங்களை நல்லா ஸ்லிம்மா வச்சுக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், ஸ்கின்ன பல பளபளப்பா இருக்குன்னு நினைக்கிறவங்க அதிகமா இந்த ஜூஸ் தான் குடிப்பாங்க. ஆனா இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜூஸை தயாரிக்கும் போது அதுல இருந்து சார பிழிஞ்சு அதை வடிகட்டிடுவோம். இப்படி பண்ணும் போது அந்த ஜூஸ்ல இருக்கிற விட்டமின்ஸ், தாதுக்கள், கரோட்டினாய்டுகள், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் தனியா பிரிஞ்சு போய் ஜூஸ்ல நார் சத்து இல்லாததாலையும் அமிலத்தன்மை அதிகமா இருக்கிறதாலையும் இன்சுலின் அப்புறம் குளுக்கோஸா சீக்கிரமா ரத்தத்துல கலந்து சர்க்கரையோட அளவை அதிகரிக்க வச்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு சீக்கிரமா பசிக்கிறது, நீரிழிவு நோய், பல்லரிப்பு, பல் சிதைவு, அப்புறம் சீக்கிரமே டயர்டாகிறது மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள்லாம் உண்டாக்கும். இதே இது நம்ம அந்த பழங்களையோ இல்ல காய்கறிகளையோ ஸ்மூத்தியா செஞ்சு குடிச்சோம்னா இதுல இருக்கிற நார் சத்துக்கள் நம்ம ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை ஒழுங்குபடுத்தி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து அப்புறம் செரிமானத்தையும் மேம்படுத்தும். ஸ்மூத்தினா என்னன்னா, நம்ம பழம் காய்கறிகள்லாம் வச்சிருக்கோம்ல, அதை நல்லா போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுல பால் இல்லைன்னா ஐஸ்கிரீம் போட்டு குடிக்கிறது தான் ஸ்மூத்தின்னு சொல்லுவாங்க. நமக்கு நீண்ட நேரம் சாப்பிட்ட திருப்தி இருக்கணும், பசி அடிக்கடி வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்மூத்தியை எடுத்துக்கலாம். முக்கியமா ஜூஸை விட ஸ்மூத்தி அடர்த்தியா இருக்கிறதால இதுல சத்துக்களும் அதிகமா இருக்கும். முக்கியமா இதுல நார் சத்து அதிகமா இருக்கிறதால வெயிட்ட குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி பசி எடுக்காம இருக்கன்னு நினைக்கிறவங்க வீட்டுல ஜூஸை செஞ்சு குடிக்கிறதுக்கு பதில் நம்ம இந்த ஸ்மூத்திய செஞ்சு குடிக்கலாம். பழம் காய்கறிகள்லாம் நம்ம ஜூஸா செஞ்சு குடிக்கிறதை விட அதை அப்படியே சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. இருந்தாலும் இந்த வெயில் காலத்துல ஜூஸ் எடுக்காம காலையில சாப்பிடுறதுக்கு நம்ம ஸ்மூத்தி எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே சிறப்பா இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸ்னு ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்ராட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் வத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கடல் பெண்ணே நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. கிராமப்புறத்துல இருக்கிற பெண்களோட சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக நிறுவப்பட்ட ஒரு தன்னாட்சி அமைப்பு தான் ராஷ்டிரிய மகிளா கோஷ். இந்த திட்டம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால தொடங்கப்பட்டுச்சு. சின்ன நிறுவனங்கள் மூலமாவும் மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாவும் கடன் சேவைகளை பண்ணிட்டும் இருந்துச்சு. அதாவது பெண்கள் சுய தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு நிதி உதவி வழங்கணும், கடன் வசதிகளை கொடுத்து அவங்களோட நிதி அப்புறம் சமூக மேம்பாட்டு தேவைகளை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த ராஷ்டிரிய மகிளா கோஷ். ஆனா 2023 டிசம்பர் 31 இந்த திட்டம் மத்திய அரசால மூடப்பட்டுச்சு. அதுக்கு பதிலா இப்போ தீன் தயால் அந்தியோதயா யோஜனான்னு ஒரு திட்டம் மார்ச் 28, 2025 தேசிய கிராமப்புற வாழ்வாதாரம் இயக்கம் மூலமா அரசோட திட்டங்கள் வங்கி மூலமா மலிவான கடன் வசதிகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் முதல் முதல்ல எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா June 2011 தான் இந்த திட்டம் முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பேர் மாற்றப்பட்டுதான் இப்போ தீன் தயால் அந்தோத்யா யோஜனா திட்டம் பேர்ல வந்திருக்கு. இந்த தீன் தயால் அந்தோத்யா திட்டம் கிராமப்புறம் மட்டும் இல்லாம நகர்ப்புறத்துல இருக்கிற ஏழைகளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக மத்திய அரசால தொடங்கப்பட்ட ஒரு விரிவான திட்டம் கூட சொல்லலாம். இந்த திட்டம் தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் அப்புறம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இந்த ரெண்டையுமே ஒருங்கிணைக்கிற ஒரு திட்டமா தான் இருக்குது. இந்த திட்டம் நகர்ப்புற கிராமங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு நிறைய தொழில்களை சொல்லி கொடுத்து நிறைய துறைகள்ல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், நகர்ப்புறங்கள்ல வீடு இல்லாதவங்களுக்கு தங்க இடம் கொடுக்கணும், குடும்பங்கள்ல இருக்கிற வறுமை அப்புறம் பாதிப்புகளை குறைச்சி அவங்களுக்கு லாபகரமான ஒரு சுய வேலை வாய்ப்பு அப்புறம் திறமையான ஊதிய வேலை வாய்ப்புகளை அவங்க அடைறதுக்கு வழிவகை செய்யணும், நகர்ப்புறத்துல இருக்கிற தெரு வியாபாரிகளின் வாழ்வாதார கவலைய நிவர்த்தி செய்யதோடு அவங்களுக்கு பொருத்தமான இடம் அப்புறம் நிறுவன கடன் மற்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் வளர்ந்து வரும் சந்தை வாய்ப்புகளை அணுகுவதற்கான திறன்களை வழங்கணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த திட்டம் செயல்பட்டு வருது. இந்த திட்டத்துல விண்ணப்பிக்கிறதுக்கு நேஷனல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா இல்லைன்னா DNULM இந்த இணையதளத்துல போய் நம்ம ESTB போனோம்னா அதுல விண்ணப்ப படிவம் இருக்கும். அந்த விண்ணப்ப படிவத்துல உங்களோட பேர் அப்புறம் ஆதார் நம்பரை சரியா இருக்கான்னு பூர்த்தி செஞ்சுட்டு நம்ம அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா கிராமப்புறம் இல்லைன்னா நகர்ப்புறத்துல இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கிற அலுவலகங்களை அணுகி இந்த திட்டத்திற்கு தேவையான ஆவணங்களையும் நம்ம சமர்ப்பிக்கணும். இதுக்கு நம்ம சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடலோசை எஃப்எம் 90.4 நேதல் பெண்ணின் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசினது நாம்.

0: லோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம். இன்று உன்னை நினைத்து மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ஞானசேகரன். ஆரம்பத்தில் நான் மீனவராக இருந்தேன். மீனவராக இருந்து ஒரு 6 வருஷம் கழித்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தையல் தொழிலாளி. தையலில் வந்து தையல் தொழிலாக நல்லா விருப்பப்பட்டு நல்லா ஆர்வமாக இருந்து மும்பை வரைக்கும் போய் தையல் தொழில் கற்றுக்கிட்டு மும்பை டெய்லராக இருந்தேன். ஆனால் அந்த நான் வந்த கால புதுசில் 1980 ராமேஸ்வரம் வந்த புதுசில் 80-85 ராமேஸ்வரம் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. அப்போ நல்ல ஒரு ராமேஸ்வரமே நல்ல இதை விட வர்த்தகமாக அந்த கப்பல் போக்குவரத்து நாள் வர்ற போகிற நாள்கள் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரமே ரொம்ப ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அப்போ இருந்தது குதிரை வண்டி ட்ரைசைக்கிள் இதுதான். இருந்தாலும் ட்ரெயின் போக்குவரத்துனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் எல்லாம் நடந்தே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பேர் நடந்தே தான் வருவாங்க. வசதியானவங்க மட்டும்தான் குதிரை வண்டியிலையும் ட்ரைசைக்கிளும் வருவாங்க, மீதியெல்லாம் நடந்தே வர்றது தான். ஏன்னா அப்போ வந்து உள்ளே வந்து எந்த கார் போக்குவரத்து அது கிடையாது. ஏன்னா பசுப்பாலம் அது பிறகு தான், 85-90 பசுப்பாலம் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே எல்லாருமே நடந்து போய் வர்றது தான். வசதியானவங்க மட்டும் ட்ரைசைக்கிள்லையும் ப்ளஸ் குதிரை வண்டியிலையும் போய் வந்திருந்தாங்க. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 6 நம்பர் துறைமுக வீதி வரைக்கும் தண்டவாளம் இருந்துச்சு. ட்ரெயின் அங்கே வரைக்கும் ஒரு ட்ரெயின் போய் வந்துட்டு தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு போக்குவரத்து இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த யாத்திரை வர்றதும் அந்த கப்பல் போக்குவரத்து வர்ற நாளும் பார்த்தீங்கன்னா திட்டக்குடி வரைக்குமே செயல் வாங்க முடியாது. அதே மாதிரி கடத்தல்கள் ஃபுல்லாகவே ஃபாரின் குட்ஸ் கடைகள், இலங்கை பொருள் சேல்ஸ், அதாவது கபாடி பிட்டு ஜவுளி இது ஃபேண்ட்டு சர்ட்டு இலங்கை பொருளுக்கு வெளிநாட்டு பொருளுக்கு மக்கள் அவ்வளோ ஆர்வப்படுவாங்க. அந்த பொருள் அங்கே அதிகமாக வாங்கலாம். அந்த அளவுக்கு அந்த நேரம் பெரிய வர்த்தகமாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் அந்த கடையே இல்லை. இன்றைக்கி அந்த நேரத்தில் அனைத்து நாடுகளிலிருந்தும் இலங்கையிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்தும் இந்தியாவுக்குள்ளே வருகை அதிகமாக இருந்துச்சு. இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்கு அதிகமாக வந்தாங்க. இப்போ வந்து ஒரு இலங்கை வழி யாரும் வர்றதில்லை. இப்போ தூத்துக்குடி வழியாக இங்கே எங்கே வந்தால் வர்றாங்க. அன்றைக்கு இலங்கை வழியாக ராமேஸ்வரத்துக்குள்ளே அதிகமாக பேர் வந்தாங்க. மீனவர் மீன்பிடி வழியாக போகும்போது அனைத்து தீவுக்கும், நெடுந்தீவு, கக்கடத்தீவு, எரணத்தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி தீவு, யாழ்ப்பாணம் இந்த மாதிரி அனைத்து தீவுக்கும் மீன் பிடிக்கும் போது போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு உறவாக இருந்துச்சு. ஒரு போட்டு ரிப்பேர் போனால் கூட இலங்கை நேவி கூட நம்மளுக்கு பழுது நீக்கி நம்மளை ஒன்று இங்கே விட்டுட்டு வருவாப்ல, பிரச்சனை இல்லைங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உன்னை நினைத்து மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: இன்று உன்னை நினைத்து மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவி இருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று உன்னை நினைத்து மற்றும் நேருக்கு நேர் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
1: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: இப்போது விரைவிலேயே திருமணங்கள் விவாகரத்திலே முடிவடைவதை பார்க்கிறோம். அது பெற்றோர் பார்த்து வைக்கிற திருமணங்கள் மட்டுமல்ல, இவர்களாகவே தேடிக்கொள்கின்ற திருமணத்திலும் இவர்கள் சென்று விடுகிறார்கள். அப்படி ஒரு நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு தெரிந்த ஒருவர் 80 வயதில் விவாகரத்து செய்து கொண்டார். அந்த நீதிபதி கேட்டார், 80 வயதில் உங்களுக்கு எதற்கு விவாகரத்து? அவர் சொன்னார், இதனால் வரை எங்கள் குழந்தைகள் வளர்ந்து திருமணம் செய்து கொள்வதற்காக நாங்கள் காத்திருந்தோம், இப்போது நாங்கள் விவாகரத்து செய்து கொள்கிறோம். இன்னொருவர் 70 வயதில் விவாகரத்து செய்து கொண்டார். அவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடுகள், சரி பிரிந்து விடலாம் என்று முடிவு செய்தார்கள். இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள், பதிவு செய்துவிட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை வந்தது, இருவரும் ஒரே வாகனத்தில் சென்றார்கள். அந்த அம்மா எனக்கு தாகம் எடுக்கிறது என்று சொன்னார். இவர் ஒரு குளிர்பானம் வாங்கி கொடுத்தார், அவர் குடித்து கொண்டிருந்தார். இதை அங்கே அந்த வழியாக வந்து நீதிபதி பார்த்து விட்டார். அவர் தீர்ப்பு சொல்லும் போது, நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எதற்கு விவாகரத்து என்று சொல்லிவிட்டு பிறகு அவர்கள் உயர் நீதிமன்றத்திற்கு சென்று அந்த விவாகரத்தை பெற்றார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்வார்கள், பேசுவார்கள். அவருக்கு ஏதாவது துணி வாங்க வேண்டும் என்றால் இவர் வாங்கி கொடுப்பார். அந்த அளவிற்கு அவர்கள் நட்பாக இருந்தார்கள், மிகவும் நட்பாக இருந்தார்கள். எனக்கு மராத்தியிலே ஒரு குறும்படம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு இளைஞனும் அவருடைய தோழியும் 2.5 ஆண்டுகள் ஒன்றாக இருப்பார்கள். கருத்து வேறுபாடுகள் வந்துவிட்டன, பிரிந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் அவன் மும்பை வருகிறான், தன்னுடைய தோழி இருப்பது நினைவுக்கு வருகிறது, தொலைபேசியில் அழைக்கிறான். இருவரும் ஒரு நாள் ஒன்றாக திரைப்படம் செல்கிறார்கள், உணவு உண்கிறார்கள், மகிழ்ச்சியாக விளங்குகிறார்கள். இந்த நட்பு அவர்களிடம் நீடிக்கிறது.
0: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து குமார். கடை வந்து எங்க அப்பா, இது தேவஸ்தானம், இது கோயில் கடை. இது கோயில் கடை. நாங்க பல வருஷமா வந்து கோயில வந்து வாடகை கட்டிக்கிட்டு இது கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இல்ல இப்ப 60 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு டெவலப்மெண்ட் கிடையாது, மக்கள் நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இவ்வளவு வந்து இன்னைக்கு ராமேஸ்வரத்துல அதிகமா வந்து லாட்ஜுகள் அதிகமா உருவாயிருக்கு, ஹோட்டல்கள் அதிகமா உருவாயிருக்கு, போக்குவரத்து அதிகமா உருவாயிருக்கு. எல்லாமே அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு இது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்டா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப ஆரம்பத்துல வந்து குதிரை வண்டி தொழில்னு ஒன்று இருந்துச்சு. அப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷன், அப்போ வந்து இந்த இப்படி அகல ரயில் பாதை இல்லை, ஒரு அந்த இந்த இது அந்த பாதை இருக்கும்போது எல்லா யாத்திரவாசிகளும் இங்கே வரும்போது குதிரை வண்டியில் தான் வருவாங்க கோயிலுக்கு. அப்போ வந்து குதிரை வண்டியில் வந்து தான் கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. அப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு கிடையாது, ஓன்லி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான், அப்போ பஸ்ஸு போக்குவரத்து கிடையாது, அப்போ ட்ரெயின் போக்குவரத்து தான். அது ட்ரெயின் வந்து சின்ன இது பாதை வந்து, இப்போ தான் அகலப்பாதை, அப்போ சின்ன பாதை. அப்போ ட்ரெயின் வந்து எப்படின்னாக்க அடிக்கடி வராது. இப்போ ஒரு 4 மணி நேரம் கண்டு 5 மணி நேரம் கண்டு தான் ஒரு ட்ரெயின் வரும். அப்பெல்லாம் வந்து தங்கச்சி மடன் பாம்பன்லாம் வந்து அதிக மரங்கள் அதிகமாக இருந்துச்சு. மரங்கள்லாம் ரொம்ப வந்து பாதை வந்து ரொம்ப சுருக்கமான பாதை. கார் போக்குவரத்துலாம் கிடையாது. ஒரு பைக்கு போகலாம், இல்லாட்டா ஒரு சும்மா ஒரு சைக்கிள் போகலாம், இதுதான் போக முடியும். குதிரை வண்டியில் போயிருக்கோம், ரிக்ஷாவில் போயிருக்கோம், நடந்து போயிருக்கோம், சைக்கிள் ஓட்டி போயிருக்கோம். அந்த குதிரை வண்டியில் படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நவீன காலத்தில் யார் குதிரை வண்டியெலாம் போகிறா? எல்லார் வீட்லேயும் வந்து கார் இருக்கு, ஆட்டோ இருக்கு, எல்லாருமே ஆட்டோவில் காரில் போகிறாங்க. பாம்பன் பாலம் போடுறதுக்கு முன்னால், பசு பாலம் போடுறதுக்கு முன்னால எல்லார் வீட்லேயும் குதிரை வண்டி சைக்கிள் இருந்துச்சு. நாம் பாம்பனுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை கிடையாது, தங்கச்சி மடத்துக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்ம இந்த கடையே, நம்ம உள்ள உள்ள இதையே வந்து நம்ம வீடு உண்டு, கடை உண்டு வீடு, நம்ம லோக்கலுக்குள்ளேயே இருந்துக்கிறது. அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து அங்கே ஏதாச்சும் தொழில் இருந்தால் தானே போக முடியும். அங்கே ஆள் அங்கே உள்ள மக்கள்லாம் இருப்பாங்க, அங்கனுக்குள்ளே புழங்கிக்கிடுவாங்க, கடலுக்கு போவாங்க, கடைக்கு போவாங்க. அங்கே உள்ளூருக்காரங்க அங்கே என்ன தொழில் இருக்கு அதை பார்த்துக்குருவாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ்.

0: பிரகாஷ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 தேதி வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ், எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ், ராமேஸ்வரம், பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: ஆனால் இன்று இந்த மனமுறிவு நிகழ்கிற போது ஒருவருக்கொருவர் விரோதி ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் மண்ணை வாரி தூற்றி கொண்டு பிரிகிறார்கள். இத்தனை அவர்கள் ஒன்றாக வாழ்ந்ததற்கு சரி பிடிக்கவில்லை, நட்புடனாவது விலகலாம் என்கின்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. அவர்கள் விரோதிகளாக பிரிகிறார்கள். நான் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறேன். ஒரு பெண்மணி கணவனை விவாகரத்து செய்து விட்டார். அதற்கு பிறகு அந்த பெண்மணி அந்த கணவன் இருக்கிற தெருவிலேயே வந்து இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டு பேரும் மகிழ்ச்சியாக கணவன் முன்னால் தினமும் நடப்பது, நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் பார் என்று காட்டிக்கொள்வதற்காக. சாமுவேல் பெக்கட் என்பவர் வெயிட்டிங் ஃபார் காடட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். இதில் காடட் என்பது யார் என்றே தெரியாது, ஆனால் எல்லோரும் காத்திருப்பார்கள். சில நேரங்களில் யாருக்காக காத்திருக்கிறோம் என்பது தெரியாமலேயே நாம் காத்திருக்கிறோம் அல்லவா. அதை போல அந்த சாமுவேல் பெக்கட்டுக்கும் அவருடைய மனைவி சூசனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, பொருத்தமே இல்லாத உறவு அது. ஒரு நாள் தொலைபேசி வருகிறது. அப்போது கைபேசி இல்லாத காலம். சூசன் தொலைபேசியை எடுக்கிறார். சொல்லுங்கள் என்கிறார். செய்தியை கேட்டுவிட்டு முகத்தை சுழித்துக் கொண்டே அவள் தொலைபேசியை வைக்கிறார். பெக்கட் கேட்கிறார், என்ன செய்தி? என்ன செய்தி? உங்களுக்கு நோபல் பரிசு கிடைத்திருக்கிறார். இதை இவ்வளவு சோகமாக மனைவி சாமுவேல் பெக்கட்டிடம் சொல்லினார் என்பதை நாம் படிக்க முடிகிறது. நாம் நம்முடைய இலக்கியங்களை பார்க்கலாம். சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள் சொன்னதை போல சங்க காலத்திலே யாயும் நியாயும் யாராகியரோ என்று எழுதினார்கள். அதையே மீறா தன்னுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் இசிக்கொண்டு காகிதங்கள் என்பதில் நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர் என்று எழுதியிருப்பார். இதனால் நாம் இருவரும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: செய்ய ஆர்வமுள்ள பெண்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு கைமண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியத்தில் ₹50,000 வரை சுயதொழில் தொடங்க நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. கைமண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற மகளிர், திருமணமாகாத முதிர்கன்னிகள் இத்திட்டத்தில் பயன்பெறலாம். நிதியுதவி பெற விரும்புகிறவர்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ரேஷன் கார்டு நகல், ஆதார் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், விதவை அல்லது ஆதரவற்றோர் சான்றிதழ் நகல் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை அணுகவும். மேலும் விவரங்களுக்கு 04567234466 என்ற எண்ணை அழைக்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
1: பிடி பசி களைய பெருங்கை வேடம் என்று குறுந்தொகையிலே ஒரு பாட்டு. பாலை நிலத்திலே தலைவன் சென்று கொண்டிருக்கிறான். அங்கே பிடி என்றால் பெண் யானை. அந்த பெண் யானைக்கு பசிக்கிறது, பாலை நிலம் வறண்டு இருக்கிறது. அந்த களிறு அந்த பட்டையை உரித்து அந்த பெண் யானைக்கு தின்ன கொடுக்கிறது. அவ்வளவு பாசம் அந்த களிறுக்கு பெண் யானை மீது. இதை பார்த்து விட்டு தலைவன் திரும்பி வந்து விடுவான் என்று தோழி ஆறுதல் கூறுகிறான். இப்படி ஒரு காட்சி குறுந்தகையிலே. கடல் சூழ் மண்டலம் பெரிலும் விடல் சூழன் யான் நின்னுடைய நட்பே என்று நற்றிணையிலே ஒரு பாடல். இந்த கடல் சூழுகிற இந்த உலகத்தை தந்தால் கூட உன்னுடைய அந்த நட்பை நான் விடமாட்டேன் என்று. சாகல் அஞ்சேன் அஞ்சுவல் சாவின் பிறப்பு பெரிதாகின் மறக்குவன் காதலன் கொள். எனவே நான் மரணத்திற்காக பயப்படவில்லை. ஒருவேளை மரணம் ஏற்பட்டு விட்டால் என் காதலன் பிரிந்து விடுவான். அடுத்த பிறவில் வேறு யாரையாவது திருமணம் செய்து கொள்வான் அல்லவா? அதற்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கிற. எனக்கு ஒரு ஆதர்சமான தம்பதிகள் என்று சொன்னால் கிஃப்ட் ஆஃப் மேகி என்கிற ஓ ஹென்றி எழுதிய அந்த சிறுகதை தான் நினைவுக்கு வருகிறது. வில்லியம் சிட்னி போர்ட்டர் என்பவர் தான் கையாடலுக்காக கைது செய்யப்படுகிறார். சிறைச்சாலையில் அவர் ஓர் எழுத்தாளராக உருவாகிறார். 300 சிறுகதைகள் எழுதுகிறார். அதிலே ஒன்று, கணவன் மனைவி வறுமையிலே வாடுகிறார்கள். அவன் பெயர் ஜிம், அவள் பெயர் ஸ்டெல்லா. கைக்கும் வாய்க்குமே போதாத வருமானம். திருமண நாள் வருகிறது. கணவன் நினைக்கிறான், என் மனைவிக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டுமே என்று. அவளுக்கு மிக அழகான ஒரு முடி. இதை வாரிக்கொள்வதற்காக ஒரு தங்க சீப்பு வாங்கி கொண்டு வருகிறான். ஆனால் அவளோ தன்னுடைய முடியை, அழகான முடியை விட்டுவிட்டு வெட்டி விட்டுவிட்டு அதற்கு பதிலாக அவனுடைய கடிகாரத்திற்கு செயின் வாங்கி வருகிறாள். கடைசியில் இவளுடைய பரிசும் பயனற்று போனது, அவளுடைய பரிசும் பயனற்று போனது. ஆனால் இதைவிட உயர்ந்த பரிசு ஒருவருக்கு ஒருவர் காட்டுகிற அன்புதான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்.
2: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. மனுஷனுக்கு சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் தூங்கணும்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டு கண்ணையும் மூடி தானே தூங்குவோம். ஆனா ஒரு விலங்கால ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முடியாதான். அப்படியே முயற்சி பண்ணாலும் அது இறந்தும் போயிடுமா? அதுக்கான காரணம் என்ன? அது என்ன விலங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஒரு விலங்கு டால்பின் தாங்க. டால்பின் தூங்கும் போது ஒரு கண்ணை திறந்து இன்னொரு கண்ணை மூடி வச்சுதான் வித்தியாசமா தூங்குமா. காரணம், நம்மள மாதிரி ரெண்டு கண்ணையும் மூடி தூங்க முயற்சி பண்ணா அது மூச்சு திணறி இறந்தும் போயிடுமா. ஏன்னா டால்பினோட மூளை தானா செயல்படாது, உடல்ல ஏதாவது அசைவு இருந்துகிட்டே தான் இருக்கணும். டால்பின் தூங்கும் போது மூளையோட இடது பகுதியை தூங்க வைக்க வலது கண்ணை திறந்திருக்கும், வலது மூளை தூங்கினா இடது கண் திறந்திருக்கும். இது மாதிரி கண்களை மாத்தி மாத்தி தூங்கும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: தேடினேன் வந்தது, நாடினேன் தந்தது.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: நாம் ஏன் பெற்றோர் ஏற்பாடு செய்த திருமணங்கள் விவாகரத்தில் முடிகின்றன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலாவதாக, அதிக எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. திருமண வாழ்க்கையை பற்றி நிறைய மனத்தயாரிப்பு செய்து கொள்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாவிட்டால் ஏமாறி விடுகிறார்கள். நான் படித்திருக்கிறேன், கணவனை தேடுகின்ற ஒரு கடை பல அடுக்கு மாடி கொண்டது. நீங்கள் முதல் மாடியில் திருப்தி அடையவில்லை என்றால் இரண்டாவது மாடிக்கு போகலாம், பிறகு மூன்றாவது மாடி. அவள் தரைதளத்திற்கு செல்லுகிறாள், அழகான கணவன் கிடைப்பான். அதை பார்த்தாள், சரி இதைவிட நன்றாக இருந்தால் என்று முதல் மாடிக்கு போகிறாள். அழகும் அறிவும் உள்ள கணவன் கிடைப்பான். இதைவிட நன்றாக இருந்தால் என்ன? அறிவும் அழகும் பண வசதியும் கொண்டவன். ஆகா, இதைவிட நன்றாக இருந்தால் என்று நாலாவது மாடிக்கு. அறிவும் அழகும் பண வசதியும் குணமும் கொண்ட கணவன். ஆகா என்று அடுத்த மாடிக்கு போகிறாள். உங்கள் தேவையை எங்களால் பூர்த்தி செய்ய முடியாது, இந்த வழியாக இறங்கி போய் விடுங்கள் என்று ஒரு பலகை மாட்டப்பட்டிருக்கிறது என்று. திருமணத்தை பற்றிய நிறைய தயாரிப்புகள் இல்லாத இருந்ததனால்தான் அந்த காலத்து திருமணங்கள் வெற்றி பெற்றன. நாமாக சில தயாரிப்புகளை செய்து கொண்டால் அந்த மன தயாரிப்புகளுக்கு ஏற்ற வாழ்க்கை அமையாவிட்டால் ஏமாற்றம் ஏற்பட்டு விடும். தன்முனைப்பின் காரணமாக திருமணங்கள் புரிந்து போவதை பார்க்கலாம். மூவா கள்ளோ காவியமோ என்கிற ஒரு நாவலை எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு பாத்திரமும் தன்னுடைய பங்கை பேசுவதை போல, அதிலே மங்கை என்கிற ஒரு பெண், அவள் தாயை இழந்து விடுகிறாள், அத்தை வளர்க்கிறாள், கொடுமைக்கார அத்தை. அவள் கெடுபிடிகளை அவளால் தாங்க முடியவில்லை. தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு குடும்பத்தை சந்திக்கிறாள், அவர்களுடைய அன்பு ஈர்த்து விடுகிறது. அவர்களோட பயணப்படுகிறாள், அவர்கள் வீட்டுக்கு செல்கிறாள், வேலை பெண்ணாக செல்கிறாள். அந்த வீட்டிலே ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் அவளை படிக்க சொல்லுகிறார், எழுத சொல்லுகிறார், கற்றுத் தருகிறார். அவள் படிக்க ஆரம்பிக்கிறாள், புத்தகங்களை எல்லாம் வாசிக்க ஆரம்பிக்கிறாள். பிறகு அங்கிருந்து சகோதரி வீட்டுக்கு சென்று விடுகிறாள். அந்த வீட்டிலே ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் தான் அருளப்பன். அருளப்பனுக்கும் மங்கைக்கும் நேசம் என்பதை அந்த பெரியவர் புரிந்து கொண்டு அவளை வரவழைத்து திருமணம் செய்து வைக்கிறார். இனிமையாக போய்கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கை. ஒரு நாள் நண்பனோடு இரவு உணவுக்கு வீட்டுக்கு அழைத்து வருகிறான். அவள் ஈசி சேரில் சாய்ந்து கொண்டிருக்கிறாள், அயற்சியின் காரணமாக கண்களை மூடி. கணவன் மங்கை என்கிறான், சாப்பாடு எடுத்து வைத்திருக்கிறேன், போட்டு சாப்பிடுங்கள் என்கிறாள். அவ்வளவுதான். அவள் கணவன் நண்பனோடு வந்ததை பார்க்கவில்லை, அயற்சியின் காரணமாக சொல்லிவிடுகிறார். அந்த ஒற்றை வார்த்தையின் காரணமாக அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். மங்கை அங்கிருந்து மும்பை செல்கிறாள், ஒரு கடையிலே மேற்பார்வையாளராக இருக்கிறாள். அவருக்கும் அருளப்புக்கும் பிறந்த தேன்மொழிக்கு அருளப்பன் அம்மா இறந்து விட்டாள் என்கிற பொய் சொல்லுகிறான். கடைசியாக கண்டுபிடித்து மங்கை வருகிறாள், ஆனால் தேன்மொழி அவளை சாகும் வரை அம்மா என்று அழைக்கவில்லை என்று கள்ளோ காவியமோ என்கிற அந்த கதை முடிகிறது.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படின்னா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனதை யூஸ் பண்ணு, இல்லன்னா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மதியம் 3 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: அறிவோம் 1000. இது இணைய நேரம் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
5: தன்முனைப்பின் காரணமாக கணவன் மனைவி ஆகியோர் ஒரு சின்ன பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம், இருவரும் அமர்ந்து என்ன என்று கேட்டிருக்கலாம், அவளுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கலாம், அவன் நண்பனோடு வந்தது தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த ஒரே ஒரு காரணம் ஏனென்றால் அவன் நினைக்கிறான், ஒரு வேலைக்காரி தானே, அவளுக்கு என்ன வாழ்வு வந்து விட்டது, என்னை திருமணம் செய்து கொண்டு இப்படி செய்து விட்டாளே, இவள் ஒரு

0: வேலைக்காரி இவள் வேலைக்காரியை போல நடந்து கொள்ளவில்லையே என்று நினைக்கிறான். இதுதான் அந்த பிணக்குக்கு காரணம், இருவரும் பிரிவதற்கு காரணம். இதை போலத்தான் பிணக்கு என்கின்ற கதையை கூட ஜெயகாந்தன் எழுதியிருப்பார். ஆனால் இந்த கல்லோ காவியமோ என்பது தன் முனைப்புக்கு ஓர் உதாரணம். அடுத்ததாக முக்கியமானது, நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது. ஒரு காலத்திலே நீங்கள் வீடுகளுக்கு சென்றால் அங்கே கணவன் மனைவியினுடைய புகைப்படம் இருக்கும். கணவன் அமர்ந்திருப்பார், மனைவி நின்று கொண்டிருப்பார். இப்போது மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. கணவன் நின்று கொண்டிருக்கிறார், மனைவி அமர்ந்து கொண்டிருக்கிறார். யாராவது ஒருவர் அமர வேண்டியது தானே, ஆனால் மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் உயர்ந்தவன் என்கிற எண்ணம் யாருக்கு வந்தாலும் அந்த திருமண வாழ்க்கை என்பது பாதிக்கப்படும். ஒரு காலத்திலே கூட்டு குடும்பங்களாக இருந்தன. அந்த கூட்டு குடும்பங்கள் தனி குடும்பங்களாக ஆன பிறகு அதிக சுதந்திரமும் அதிகமாக தனக்கான இடம் கிடைக்கிற அந்த உரிமையும் இருக்கின்ற காரணத்தினால் திருமண வாழ்க்கையில் அதை சிறிது குறைந்தாலும் பிரிகிற நிலைமையை நாம் பார்க்க முடிகிறது. அதை போலத்தான் கையகப்படுத்துகிற ஒரு நிலைமை பொசசிவ்னஸ் என்பது. இது யாருக்கு இருந்தாலும் அது பிரிவிலே கொண்டு போய் விட்டுவிடும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஓசையம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் வந்து ஜெயகாந்தன், ராமேஸ்வரம் ஆட்டோ ஓட்டுநராக இருக்கேன். நம்ம ஊருங்கிறது வந்து அப்போ வந்து ரோடு வந்து சுருக்கமாக இருந்தது, ஜனத்தொகை வந்து கம்மியாக இருந்தது. இப்போ எல்லா ஏரியாவுமே விரிவடைஞ்சிருச்சு, ஜனத்தொகை அதிகமாகிருச்சு. வெளியில இருந்து வரவங்களும் ராமேஸ்வரம் கோயில் சுற்றி பார்க்க வரவங்களும் அதிகமாக வராங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் எல்லாமே இங்கே வந்து அதிகமாக நடக்குது. இப்போ இதே இடத்துல அந்த மூலையில் பார்த்தீங்கன்னா தமானி, அதாவது தேசான காட்டேஜ் வந்து தமானின்னு இருந்தது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்து வந்தாலும் திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அவர் வந்து அங்கே மரணம் அடைஞ்சிட்டார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருந்ததுன்னா அங்கே உள்ளதான் ஆட்டோ ஸ்டாண்டு. அப்போ அங்கே உள்ள இருக்கையில் அங்கே யாரும் இல்லை, எல்லோரும் நம்ம ஆளுங்க எல்லோரும் சவாரி போயிட்டாங்க. அவர் வந்தவர் அவர் மனைவியும் அவரும் தான், ரெண்டு பேர் தான் வந்தாங்க. ரெண்டு பேருமே வடநாட்டுக்காரவங்க. இப்போ உள்ள வசதி வாய்ப்பு வந்து இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா யார் வரா எங்கே தங்குறாங்கிறது வந்து அப்போ வந்து தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து எல்லாருமே சிசிடி கேமரா எல்லாமே வச்சுருக்காங்க, கரெக்டாக இங்கே வராங்க இங்கே போகிறாங்கன்னு தெரியும். அந்த குறிப்பிட்ட ஒரு 10 வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் ஹிந்தி பேசுவேன். அப்போ அவர் வந்து உடனே போனாலும் உடனே விழுந்து இறந்து போயிடுறார். இறந்து போன ஆளுக்கு என்ன உதவி செய்யணுங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ அங்கனுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் வசூல் பண்ணி ஆம்புலன்ஸ், 108 ஆம்புலன்ஸ் பண்ணி அவரை வந்து மறக்க முடியாத சம்பவம்னா அதான், அந்த அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிட்டு சொன்னோன்னே அந்த அம்மா கிட்ட இருந்த சில புக்கு இதெல்லாம் வாங்கி அந்த இதில் ஹிந்தியில் இருந்தது. அப்புறம் அங்கே பாபா அன்னச்சத்திரம்னு இருக்கு, அவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து அது அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி அன்னை ஒரு நாள் தொழில் பார்க்காம அந்த வேலை செஞ்சு கொடுத்தது இன்னும் மறக்க முடியாத சம்பவம். 108 அவருக்கு ஃபோன் பண்ணி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து ஆஸ்பத்திரியில் வந்து இறந்து போயிருந்தோன்னா அவங்க கிட்ட இருந்து அட்ரஸ் இதெல்லாம் வாங்கி மறுபடியும் ராம இந்த கோயிலுக்கிட்ட வந்து ஒரு ஹிந்திக்காரர்கிட்ட வந்து கேட்டு அந்த அட்ரஸ் எல்லாம் கேட்டு தகவல் சொல்லி அவர் ஒரு ஆம்புலன்ஸ் அவங்க வரீங்க அது வரைக்கும் ஆஸ்பத்திரியில் இருக்கட்டும் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் சொல்லி அவர் வந்து கூட்டிகிட்டு போன ஒரு சம்பவம் மறக்க முடியாது இது வரைக்கும். அப்போ வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரவங்க காசை தொலைச்சிடுவாங்க, பணத்தை தொலைச்சிடுவாங்க, ரெண்டே பேர் தான் உதவி செய்ய முடியும். ஒன்று ஆட்டோ ஸ்டாண்டு இங்கே கீழே கோபுர வாசலில் ஆட்டோ ஸ்டாண்டு இருக்கையில் ஆட்டோ ஸ்டாண்டில் வசூல் பண்ணுவாங்க. எங்ககிட்ட போதிய வருமானம் இருக்கா, அதனால உள்ளக்க கோயிலுக்குள்ளே இருக்கிற கேடு மாறுவன் அவங்க கிட்ட போய் ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் வாங்கி அந்த மாதிரி தான் அவங்க வெளியிலேருந்து வரவங்க காசு தொலைச்சா இங்கே அவங்க வெளியூருக்கு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி உதவி நிறையா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: கணவன் மனைவி பிரிவதற்கு இன்னொரு காரணம், ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே என்கிற மனநிலையில் இருப்பது. நான் செய்வதெல்லாம் சரி, நீ செய்வது எதுவுமே சரியில்லை என்கிற எண்ணத்தில் இருக்கிற போது அவர்களுக்குள் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்றன. இன்னொரு பக்கம் நாம் நன்றாக கவனித்து பார்த்தால், இன்று இருப்பவர்கள் மேற்கை போல அதிக பரப்பு வெளியை நாடுகிறார்கள். தன்னுடைய இடத்தில் அடுத்தவர்கள் பிரவேசிக்க கூடாது என்கிற எண்ணம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது. இன்னொன்று, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரையறை செய்து கொள்ளுகிற போதும் இந்த திருமணங்கள் தோல்வியிலே முடிகின்றன. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என் நண்பர் ஒருவர் சொன்ன கதை இது. அவருடைய நண்பர் ஒருவர் தாய் இறந்து விட்டார், திருமணம் செய்து கொண்டார். மனைவி எந்த உணவு சமைத்தாலும் இதை வாயிலேயே வைக்க முடியவில்லை என்று தூக்கி எறிவார். என் அம்மா எப்படி சமைப்பார், அதை போல நீ சமைக்கிறாயா என்று தூக்கி தூக்கி எறிவார். ஒரு நாள் அந்த நண்பன் வந்ததும், என் மனைவி மோசமாக சமைக்கிறாள் என்று சொல்லி, இன்று நீ சாப்பிட்டு பார் என்று சொல்லியிருக்கிறார். மனைவி பரிமாறினார், இவன் அம்மாவின் சமையலையும் சாப்பிட்டு இருக்கிறான், இப்போது மனைவியின் சமையலை சாப்பிட்டால் அம்மாவின் சமையலை விட மனைவியின் சமையல் நன்றாக இருந்தது. ஆனால் அவனுடைய ஆழ்மனத்தில் அம்மாவின் சமையல் மட்டும்தான் ருசியானது என்பது பதிந்து விட்டது. நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர் கத்தரிக்காய் சாப்பிட மாட்டார். அவரிடம் கேட்டேன், அவர் சுத்த சைவ குடும்பத்தில் வந்தவர், கத்தரிக்காய் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு நாள் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, இது மீன் மாதிரி இருக்கிறது என்று ஒரு நண்பர் சொன்னார், அதிலிருந்து நான் சாப்பிடுவதில்லை என்றார். மீனுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்றேன். ஆழ்மனத்தில் பதிந்து விட்டது, நான் என்ன செய்ய முடியும் என்றார். ஒரு மாதம் கழித்து அவர் மீன் சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தேன். அவரிடம் கேட்டேன், மீனையே சாப்பிடுகிறீர்கள், கத்திரிக்காய்? அவர் சொன்னார், இது ஆழ்மனத்தில் பதியவில்லை, அதனால் சாப்பிடுகிறேன் என்று. ஏனென்றால் ஆழ்மனம் மேல் மனத்தை விட உறுதியானது. ஆகவே அந்த மனிதர் தன்னுடைய தாய் சமைப்பது மட்டும்தான் நல்ல சமயம், வீட்டை விட்டு வெளியே போகவில்லை, எந்த சமையலையும் சாப்பிட்டதில்லை. வீட்டிலேயே ஒரு பெட்டி கடை, அதை பராமரித்து விடுகிறார். அம்மாவின் சமையல் ஒன்றுதான் அவருடைய உணவு, அதனால் நினைக்கிறார் இது மட்டும்தான் என்று. இதுதான் ஸ்டீரியோடைப்பிங் என்று சொல்லுவார்கள். அப்படி நீங்கள் நினைத்தால் அந்த திருமண வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை.
5: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு உரை தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போகுது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை FM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
0: அறிவோம் ஆயிரம். இது இணைய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு IAS அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: இப்போது இருக்கிற தலைமுறை ஓவர் திங்கிங் என்று சொல்லப்படுகின்ற விளைவுகளை பற்றி நிறைய கற்பனை செய்து கொள்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி, இன்னும் திருமணமாகவில்லை. அந்த பெண்மணியினுடைய தூரத்து உறவினர் ஒருவர் அந்த பெண்மணிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். உன்னுடைய திருமணத்திற்கு ஒரு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் என்றார். அந்த பெண்மணி சொல்கிறார், காரை முன்னாலேயே வாங்கி கொடுத்து விடுங்கள், திருமணத்தின் போது வாங்கி கொடுத்தால் நாளை ஒருவேளை விவாகரத்தானால் அவரும் பங்கு கேட்பார். இன்னும் திருமணமே ஆகவில்லை, அதற்குள் விவாகரத்து வரை போய்விட்டார். இன்னொரு பிரச்சனை, இந்த சமூக ஊடகங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ இல்லையோ, எல்லோருமே சந்தோஷமாக இருப்பதை போல காட்டிக்கொள்கிறார்கள். இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றில் அவர்கள் சாப்பிடுகிற உணவை கூட புகைப்படம் எடுத்து போட்டு, அல்லது எப்போதோ வாங்கிய ஒரு மோதிரத்தை போட்டு, என் கணவர் இப்போது வாங்கி கொடுத்தார் இந்த பிறந்த நாளுக்கு என்றதும், நம்முடைய கணவர் எந்த மோதிரத்தையும் வாங்கி தரவில்லையே என்கிற ஏக்கம், ஒரு பரிதாப உணர்வு, தன்னிறக்கம், கழிவிறக்கம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த சமூக ஊடகங்களினால் ஏற்படுகிற ஒரு தொல்லை. அடுத்தது, திருமணம் ஆகிறவரை சமமாக நடத்துகிறவர்கள் திருமணம் ஆன பிறகு நான் மேல் என்று நினைக்கிற போது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம் வருவது இல்லை. ஒரு சம்பவத்தை கூறுகிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய அம்மா, கணவன் இல்லாத அம்மா, தந்தை இல்லாத அம்மாவையும் மனைவியும் அழைத்து செல்வார். அந்த மகனும் அம்மாவும் உயர் வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள். அவருடைய மனைவி குறைவான வகுப்பிலே அமர்ந்து படம் பார்ப்பார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த அம்மா சொல்வாராம், நான் என்னுடைய மாமியாரிடம் எவ்வளவெல்லாம் கொடுமைப்பட்டேன் என்று நினைத்து தன்னுடைய மருமகளை எப்படி நடத்துகிற பழக்கம் ஏற்பட்டது என்று.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

சிறந்தின் மட்டுமே இதன் தேவைகள் வாழட்டுமே.

வெறும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிறா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்களின் பேச்சு. இது தமிழ் ஸ்பீச் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
4: சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட ஊதி ஊதி பெரிதாக்குகிற பழக்கம் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டதும் அந்த பெண்ணுடைய தாயார் அழைத்தார், நான் உனக்கு ஒன்றை சொல்வேன், தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். சரி என்றாள் அவள். ஒன்றுமில்லை, நீங்கள் இருவரும் உங்கள் இருவர் பெயரிலும் ஒரு வங்கி கணக்கை தொடங்குங்கள். எந்த மகிழ்ச்சியான நிகழ்வு ஏற்பட்டாலும் ஒரு 1000 ரூபாயை அதில் போடுங்கள். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக உனக்கு ஒரு பதவி உயர்வு கிடைத்தால் அவர் போட வேண்டும். அவருக்கு ஏதாவது நல்ல பெயர் கிடைத்தால் நீ 1000 ரூபாய் போட வேண்டும். இருவரும் போடுங்கள் என்றார். இப்படி இவர்கள் போட்டுக்கொண்டே வந்தார்கள். 3 ஆண்டுகள் ஆயின. இருவருக்குள் பிரச்சனை. நாம் திருமணத்தை விட்டு விலகத்தான் வேண்டும் என்று அவன் பிடிவாதமாக இருக்கிறான். இவனுக்கும் ஒரு தன்முனைப்பு, இவனே அப்படி இருக்கும் போது நான் ஏன் இருக்கக்கூடாது, சரி பிரிந்து விடுவோம். அப்போது அம்மாவிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு சொன்னாள், அதெல்லாம் சரி, ஆனால் நீயும் சேர்ந்து அவரோடு கணக்கு தொடங்கி இருக்கிறாய், உன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொள். அவள் கணவனிடம் சொன்னாள், என்னுடைய பணத்தை நீங்கள் எடுத்து கொண்டு வந்து கொடுங்கள், இந்த கணக்கை முடியுங்கள். அவன் அந்த கணக்கு புத்தகத்தை எடுத்து கொண்டு போகிறான். வங்கியிலே அமர்ந்து பார்க்கிறான், என்னுடைய பதவி உயர்வுக்கு அவள் போட்ட 1000 ரூபாய், எனக்கு மேலாளர் பாராட்டியதற்கு அவள் போட்ட 1000 ரூபாய், அவள் இன்று சுவையாக சமைத்ததற்கு நான் போட்ட 1000 ரூபாய். இப்படி படித்துக்கொண்டே வருகிறான். அந்த நினைவுகள் எல்லாம் அவனுக்கு காட்சியாக வருகின்றன. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் நாம். 1000 ரூபாய், 1000 ரூபாய் என்று எத்தனை முறை போட்டு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம். இந்த ஒரு சச்சரவுக்காக அத்தனை மகிழ்ச்சிகளையுமா இழந்து விடுவது? நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வதற்காக என்று 1000 ரூபாயை போட்டு கொண்டு வந்து அந்த வங்கி புத்தகத்தை கொடுத்தால் இருவரும் தொடர்ந்து வாழ்ந்தார்.
5: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

ஏற்றி விழுகின்ற

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: துண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் துரை, நான் டெய்லர் வேலை பார்த்துக்கிறேன். என் வயசு 56 ஆகுது. நான் பிறந்த ஊர் வெந்நீர் வைக்கால், முதல் தொழிற்சீடு. வளர்ந்ததெல்லாம் கீழக்கரையில் வளர்ந்தேன். அப்புறம் பாமனுக்கு வந்துட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. பாமனுக்கு வந்ததுலேருந்து பாமனில் தான் வாழ்க்கை வரலாறு எல்லாமே. படிப்பையும் விட்டாச்சு, டெய்லர் இதுலேயே கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்புறம் நான் சொந்தத்துலேயே வந்துக்கிட்டு ஒரு 19 வயசுலாம் டெய்லரிங் கடை தனியாக சொந்தத்துலேயே கடை வைக்க ஆரம்பிச்சிட்டு, கடை வச்சதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கிட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாங்கள் படிக்கிற காலத்தில் தான் அந்த பாமன் பாலம்லாம் கட்ட ஆரம்பித்தாங்க. பாலம் கட்ட ஆரம்பித்ததில் வந்துக்கிட்டு நிறைய புயல் ஒன்று உருவாகி ரொம்ப சேதமாகி போச்சு. அதனால் அந்த நீலகண்டன பரதர்சனங்கிறவங்க வந்துக்கிட்டு இந்த கான்ட்ராக்டர்னால பண்ண முடியாது அப்படின்னு நஷ்டஈடு கேட்டாங்க. நஷ்டஈடு கொடுக்க முடியாமல் தான் வேறு கான்ட்ராக்டில் விட்டுட்டாங்க. அப்புறம் தான் மறுபடியும் வேலை பார்த்து தான் அந்த பாலத்தை ஓப்பன் பண்ணேன். அந்த இடம் சும்மா சாதாரண ரோடு மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப பள்ளமாக தான் இருந்துச்சு. வந்துக்கிட்டு எல்லா மண்ணும் கொண்டாந்து குமிச்சு தான் அந்த இடத்த அவ்வளோ உயரப்படுத்தினாங்க. ரொம்ப சிரமமான வேலை தான். ஒரு 4-5 டிப்பர் லாரி ஓடிக்கிட்டே இருக்கும், மண் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அந்த ரீச் ஸ்பிரிட்டில் வந்துக்கிட்டு போய் விளையாடுவதில் செருக்கி விளையாடுறது. அப்போ மண் தானே, ஒரு பக்கம் கொட்டுவாங்க, ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் தடுப்பு வச்சு இது பண்ணுவாங்க, தடுப்பு வச்சு அப்புறம் குவிப்பாங்க. அப்படி தான் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த இது பண்ணாங்க. திருப்பு விழாக்கெலாம் போனோம், அப்படியே திருவிழா குளம் இருந்துச்சு பாமன் பாலம். ஒரு ஆள் நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கூட்டம் நெரிசு. அந்த கரையில் ஓப்பன் பண்ணி தான் ராஜிகாந்தி வந்து திருப்பலாக வந்தார். நல்லா சிறப்பாக இருந்துச்சு. ஊர் கூட்டமே அந்த பாலத்தில் தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டத்தை அந்த பாலம் தாங்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமாக இருந்துச்சு. சரியான நெருக்கடி. போயிட்டு வந்தாங்க அந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க. பாலத்தில் கம்மியான வண்டி தான் இயக்குனாங்க. அப்போ வந்துக்கிட்டு இதுவரை திருவள்ளுவர் பஸ் வந்துக்கிட்டு மண்டபம் வரை வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ராமேஸ்வரம் கிடையாது என்ன, ஆனால் ராமேஸ்வரம்னு போர்டு போட்டு வருவாங்க, ஆனால் மண்டபத்தை நிறுத்திடுவாங்க. அப்புறம் இந்த பாலம் பாலம் ஓப்பன் பண்ண பின்னாடி தான் ராமேஸ்வரத்துக்கு அவங்களுக்கு திருவள்ளுவர் வண்டி வந்துச்சு. நன்றி.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆட பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குள்ள. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: காலையில எந்திரிச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பும் போது நம்ம எல்லாருக்கும் ஈஸியா சமைச்சு கொடுத்து விடுற பொருளா இருக்கிறது முட்டை. முட்டையில அதிகமான புரதச்சத்து லூடின் சியாங்கின் இருக்கிறதுனால கண் நோய் வராம கண் புரை ஏற்படாம தடுக்கும். இப்படிப்பட்ட முட்டைய எப்படி கெட்டு போன முட்டையா இல்ல நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முட்டைய தண்ணி நிறைஞ்ச பாத்திரத்துல போடும் போது அந்த முட்டை மிதந்தா அது பழைய முட்டை. அதே முட்டை தண்ணிக்குள்ள போய் அடிப்பகுதியை தொட்டா அது புது முட்டை.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: எப்பா எப்பா ஐயப்பா, கண்ணுல காச காட்டப்பா, ஏழ தலையெழுத்த மாத்தப்பா, பெரும் குபேரன்னா ஆக்கப்பா.

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.
2: பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம்னு நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலைகளை ஒரே இடத்துல பார்க்கலாமா? இன்று சாயங்காலம் ராமேஸ்வர லட்சுமண தீர்த்தத்துல தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பா நடக்க இருக்கு கலை இலக்கிய இரவு. புதுவை பூபாலம் கலைக்குழுவின் நையாண்டி தர்பார், சென்னை மாற்று ஊடக மையத்தின் பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் மற்றும் மாணவர்களின் சிலம்பாட்டம்னு வாங்க கொண்டாடலாம்.
3: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் நடத்தும் கலை இலக்கிய இரவு நடைபெறும் இடம் ராமேஸ்வரம் லட்சுமண தீர்த்தம்.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: நேயர்கள் இணைஞ்சிருப்பது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நாஜான் ஹோரே.
0: சரி, அடுத்ததான் இன்னைக்கு நாங்கள் வந்து விடுகதைகள் கேட்டு தான் விளையாட போகிறோம். உங்களுக்கான முதல் விடுகதை வந்து நம்ம ஜான் ஹோரேப் தம்பி சொல்லுவாங்க.
1: ம், ஓகேக்கா. இதுக்கு உயிர் இருக்காது, ஆனால் இதே மாதிரி துடிக்கும், இரவும் பகலும் துடிச்சுக்கிட்டே இருக்கும்.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அது அந்த கேள்வியை இன்னொரு வாட்டி நீங்கள் சொல்லிடுங்க.
1: ம், உயிர் இருக்காதுக்கான. ம், ஆனால் இதே மாதிரி துடிச்சுக்கிட்டே இருக்கும், இரவும் பகலும் துடிச்சுக்கிட்டே இருக்கும்.
0: உயிர் இருக்காது ஆனால் நைட் அண்ட் டே துடிச்சுக்கிட்டே இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும்னா நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பதில்களை சொல்லலாம். இல்லைன்னா நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக கூட சொல்லலாம். சரி, இன்னைக்கான விளையாட்டு தகவலையும் சொல்லிடுறீங்களா?
1: ம், சொல்லிடுறேங்க்கா. அதாவது இந்தியா விசஸ் ஆப்கானிஸ்தான் தானே போயிட்டுருக்கு. அதில் முதல் ரெண்டு மேட்ச் நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் யார் இப்போ ஆப்கானிஸ்தான் ஜெயித்தாலும் ஒரு இதில் நம்ம கூடிடுவோம். அப்படி இருக்கும்போது இப்போது டாஸ் வின் பண்ணது யார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான். வின் பண்ணி நாங்கள் முதல்ல பவுலிங்கே போகிறோம், முதல் ரெண்டு மேட்ச் நீங்கள் தான் டாஸ் வின் பண்ணிங்க, இப்போ நாங்கள் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடுற நம்மளுடைய இந்தியா ஒரு சம்மனாக கொடுத்துருக்காங்க. அதாவது 35 பாலில் சஞ்சு சாம்சன் 50 கரெக்டாக 50 அடிச்சுட்டு அவுட் ஆயிருக்காங்க. அதுவும் 4 சிக்ஸும் 2 4 அடிச்சிருக்காங்க. அடுத்து இறங்கின அபிஷேக் சர்மா முதல்ல டாட் பால் வச்சாலும் அடுத்து 34 பாலில் 108 அப்படிங்கிற சர மாதிரி அடித்து வச்சுருக்காங்க. அதாவது 11 சிக்ஸும் 9 4 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி ஃபுல்லாக அடித்ததில் 221 அப்படிங்கிற ஸ்கோர் வந்துச்சு, அதுவும் 7 விக்கெட் இழந்து. இப்போது சேஸ் பண்ண வந்த நம்ம ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாக டாட் பால், அதாவது ஒரு விக்கெட் போய் ஒரு டாட் பால், ஒரு விக்கெட் போய் இப்படி இருக்கும்போது 14 ஓவர்லேயே அவங்க மொத்தமாக ஆல் அவுட், அதுவும் 94 அப்படிங்கிற ஸ்கோரில். அதில் மேட்ச் ஆஃப் வின்னர் அப்படி யாருன்னா ரவி பிஷ்ணாய், அவங்க 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க.
0: சரி, ஓகே. அடுத்ததா இன்னைக்கு வந்து என்ன நாள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு வந்து உலக நீர் கண்காணிப்பு நாளாக வந்து கடைபிடிக்கப்படுதான், செப்டம்பர் 18ஆம் தேதி. இதோட நோக்கம் என்னென்னா உலகளாவிய நீர் வளங்களோட அந்த முக்கியத்துவத்தை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது, அப்புறம் உள்ளூர் நீர்நிலைகளை பாதுகாக்க மக்களை வந்து ஈடுபடுத்துறது. இந்த மாதிரி தான் இது வந்து 2003ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வந்து சுத்தமான நீர் அறக்கட்டளையால் தொடங்கப்பட்டுச்சான். பொதுமக்கள் தங்களோட பகுதியில் உள்ள அந்த நீர்நிலைகளோட தரத்தை எளிய முறையில் பரிசோதிக்கிறதுக்காண்டியும் நீரோட தூய்மையை பேணி காக்கிறதுக்காண்டியும் இந்த நாள் வந்து ஊக்குவிக்கப்படுதான். சரி, நீங்கள் என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
1: அதாவது அழகிய பன்றிக்குட்டி அப்படின்னு ஒரு புக்கு வாசிச்சுட்டு இருக்கேன்.
0: ஆமாம், அதோட எழுதுன அதை எழுதுன உங்கள் பேரையும் சொல்லிடுங்க.
1: உதயசங்கர் தாங்க அதை எழுதுனாங்க.
0: சரி, இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பகுதியில் அப்படியே அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நாங்கள் கேள்வியுமே கேட்டுட்டோம், அதாவது உயிர் இருக்காது ஆனால் அது வந்து இரவும் பகலும் துடிச்சுக்கிட்டே இருக்கும், அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094 4399 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததா பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் மரியசாந்தி. எனக்கு 63 வயசு ஆகுது. நான் வடக்கத்தில் உள்ள வசித்து வருகிறேன். 67 கல்யாணம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால சொல்லவே முடியாது, நான் பட்ட வேதனை கஷ்டம் சொல்ல முடியாது. நான் 3 வருஷம் எனக்கு குழந்தை இல்லை. என்னுடைய தொழில்னா, நான் வந்து அப்பா கடலுக்கு போவாங்க, கடலுக்கு போய் அந்த ஒத்த கடத்திட்டாங்க. நான் அந்த பிள்ளை, ரெண்டு பிள்ளைய சின்ன பிள்ளை இருக்கும்போது ஒத்த கடத்திட்டாங்க. ஒத்த கடத்த அந்த கட் சரக்கு போய் நான் காய வச்சு ஒரு வியாபாரிக்கு போட்டு என் பிள்ளைகளை காப்பாத்தி அதுகளை வச்சுக்கிட்டு நான் வந்தேன். நான் எங்க அப்பா என்ன இருந்திருந்தா எனக்கு கடக்கால இருந்தே எனக்கு சம்மதப்பட மாட்டாங்க. எங்க அப்பா இறந்த பொறுப்பாடு நான் கடக்காலைக்கே போனேன். 6 குழந்தை பெற்றேன். 6 எனக்கு 3 பொண்ணு 3 பையன். அது அந்த பிள்ளை தான் எல்லாமே சாக்கு போடும், அது போடும், எல்லாம் செய்யும். பூச்சி சாக்கு, பூச்சிக்காரன் சாக்கு போடும், சாக்கு அள்ளி போடும், எல்லாமே அது செய்யுங்க. எனக்கு உதவியா இருந்தது என்னுடைய 3 பெண்ணு தான். பையங்க சின்ன சின்ன பையங்க, உழைக்கக்கூடிய பிள்ளை கிடையாது. 4வது பையன், 5வது பையன், 6வது பையன். அப்போ விடியோத்தினால வேலை வந்து நாங்கள் 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். அந்த கருவாடை காய வச்சு கொடுத்துட்டு கொண்டுட்டு வச்சுட்டு பதமாக இருக்கிற கருவாடு, அந்த கருவாடுகளை காய வச்சுட்டு மழையில் ரொம்ப மழைனா ஓவராக வேலை இருக்கும். புழு புழுத்துருமும் நல்லா வேலை இருக்கும். உழுதடையே 6 மணி மிளைக்கிறோம் இங்கே வரும். எனக்கு பெண்கள் நிறைய பேர் கடற்கரைக்கு வந்துட்டாங்க. பெண்கள் காயப்படுறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ தான் அங்கே கடற்கரைக்கு ரொம்ப ஓவர் இல்லை. இப்போ மோசம் அவ்வளோ வேறு போக மாட்டாங்க. இப்போ வந்து மக்கள் வந்து அவங்களே பார்த்துக்கிறாங்க. சமையல் பொம்பளை தான் சமைக்கணும். அப்போ சமைச்சு கஞ்சி பானை கொடுக்கணும், கஞ்சி கொடுக்கணும், ஆட்களுக்கு எல்லாம் பண்ணணும். அது பட்ட எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கொடுத்த டாச்சர் அதிகம். அதையும் தாண்டி நான் நீஞ்சு ஒரு அளவுக்கு ஒரு மனுஷியாக வந்தேன். ஆனால் நல்லா தான் பிழைச்சேன். பிழைக்கலன்னு சொல்லலை. யார்கிட்டையும் போய் சோத்துக்கோ கஞ்சிக்கோ சாப்பாட்டுக்கோ யார்கிட்டையும் நான் போய் எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லை, கஞ்சிக்கு இல்லை, துணி இல்லை, அது இல்லைன்னு கேட்டது கிடையாது. என்னுடைய இதை கொண்டு என்னுடைய ஊக்கத்தை கொண்டு தான் நான் எல்லாம் ஆனால் அனைத்து பேருக்கு நான் உதவியாக இருந்தேன். கணவருடைய அன்பு கிடையாது, கணவருடைய உழைப்பு கிடையாது, கணவருடைய சொத்து கிடையாது. ஒரு முதலில் அவன் எனக்கு தந்துட்டு போகலை. என் கையை ஊண்டி தான் நான் கரணம் பாயேன். அரிசி வாரம் பார்த்தேன், சவுளி வாரம் பார்த்தேன். என்னால் முடிஞ்சது எந்த தொழிலும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஆசியாவிலேயே நீளமான நடைபாதை உள்ள கோயில் நம்ம ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான கோயில் இருக்கிற ஊர்ல சின்னதா வந்தா நல்லா இருக்குமா? அதான் பிரம்மாண்டத்துக்கே பிரம்மாண்டம் சேர்க்க வந்தாச்சு பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ். பீமாஸ் கேஃபேல மார்னிங் 6 to 8 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் வெறும் 20 ரூபாய் தான். ஈவினிங் 4 to 6 வரை டீ பிளஸ் ஸ்நாக்ஸ் பிளஸ் ஸ்வீட்ஸ் வெறும் 30 ரூபாய் தான். இந்த ஆஃபர் அக்டோபர் 11 வரை மட்டுமே. இது மட்டுமா, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ண ஹாட் அண்ட் ஃப்ரெஷ் ஆன சாட் ஐட்டம்ஸ், பெஸ்ட் ஆன பேக்கரி ஐட்டம்ஸ், டேஸ்ட் ஆன பர்த்டே கேக்ஸ் எல்லாமே எல்லாரும் வாங்குற விலையில பெஸ்ட் குவாலிட்டியில இருக்கு. பீமாஸ் போஜன் அண்ட் ஐஸ்வர்யா பேக்கரிஸ் ராமேஸ்வரம் பிரம்மாண்ட கடை, நியாயமான விலையில்.
1: ஆடை உலகின் அரசன் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
5: நான் ஜான்ஹோரே.
4: சரி, நம்ம ஒரு கேள்வியுமே கேட்டோமே ஜான்ஹோரே.
5: அதாவது உயிர் இருக்காது, ஆனால் இதே மாதிரி இரவும் பகலும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம்.
4: சரி, இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சாங்க. இப்போ வந்து கட் பண்ணிட்டாங்க. சரி, கண்டிப்பாக திரும்ப இணைவாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து வாசிக்கிறீங்களா?
5: ம், ஓகேக்கா. சே, ஒரே தூசி.
4: சரி, திரும்பியும் நம்ம கூட பேச நேயர் இணைஞ்சிட்டாங்க. வணக்கம்.
6: வணக்கம் அக்கா, உங்க தலைவர் பேசுறோம்.
4: சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா?
6: நல்லா இருக்கீங்களா கார்த்தியா? ஒரு வாரமா வரல.
4: ஆமாக்கா, நீங்க ஒரு வாரமா வரலையே.
6: வேலையில ரொம்ப பிஸியா இருந்தது.
4: சரிக்கா, ஓகேக்கா. இன்னைக்கு வந்து எங்களோட கலந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா.
6: ஜானியர் நல்லா இருக்காங்களா?
5: நல்லா இருக்கேங்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
4: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
6: இருக்கிறியே ஓலை கொட்டாயா, அந்த பாட்டு போடுங்க. நன்றி.
4: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. இன்னைக்கு நம்ம தமிழரசி அக்கா வந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம கூட பேசிட்டாங்க. நாங்களுமே நினைச்சோம் எப்பவுமே மொத ஆளா ஃபோன் பண்ணுவாங்களே, கொஞ்ச நாள் ஆளையே காணுமே அப்படின்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மொத ஆளா ஃபோன் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்ததான் இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
5: ம், ஓகேக்கா. சே, ஒரே தூசி. அனாக்காவுக்கு தூசியே பிடிக்காது. தூசியை தவிர இந்தியாவில் மற்ற எல்லாமும் பிடிக்கும். அவள் வெளிநாட்டில் இருந்து வந்தவள். ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவுக்கு வருவாள். தமிழ்நாட்டில் இருக்கும் புன்னைவனம் கிராமத்தில் தாத்தா வீட்டுக்கு வருவாள். 15 நாட்கள் இருப்பாள். அவள் எப்போதும் அவன் தாத்தாவோடு இருக்க ஆசைப்படுவார். ஆனால் வந்த 2 நாட்களில் தூசியில் ஒப்புமையால் ஏற்பட்டு விடும். உடனே அனாக்கா, நான் எனது வீட்டுக்கே செல்கிறேன் என்று சொல்லிவிடுவாள். உடனே நீர்க்கோவை எடுத்துக்கொண்டு தும்மிக்கொண்டு இருப்பாள். தாத்தா, ஏன் தான் நீங்கள் மட்டும் இவ்வளோ தூசி, அழுக்கு, குப்பை எல்லாமே இருக்கு. தாத்தா உடனே பதில் சொல்ல மாட்டார், சிரித்து கொண்டே இருப்பார். அனாக்காவுக்கு கோபம் வரும். இந்த நாட்டில் இருக்கும் யாருக்கும் எதுவும் தெரியவில்லை, இவ்வளவு தூசியாக இருக்கிறதே. அனாக்கா வீட்டுக்கு சுத்தம் செய்வார் தாத்தா. ஆச்சி ஒட்டை குச்சியினால் எல்லாத்தையும் துடைப்பார். சிலந்தி பூச்சிகள் அங்குமிங்கும் மூடும். வீட்டை சுற்றி கிடக்கும் குப்பைகளை ஓரமாக எடுத்து போடுவாள் அனாக்கா. மாட்டு சாணம் போட்டு வைக்கும் உரக்குகளை பெரிய தென்னை மட்டையினால் மூடி வைப்பார்.
4: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். இதில் வந்து நம்ம ஜான்ஹோரே தம்பி என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த புக்கை முடித்தோன்னே இதோட கதையுமே நம்ம தெரிஞ்சுப்போம். சரி, அடுத்ததான் நானும் ஒரு ஊட்டச்சத்து பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். மைசூர் மகாராஜாக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சத்தான அரிசி வகை இருக்குது. அதனாலேயே வந்து இதை ராஜமுடி அரிசின்னு சொல்கிறாங்க. இது வந்து பாரம்பரிய அரிசி வகை மட்டும் இல்லாமல் பாலிஷ் செய்யப்படாத ஒரு ஆர்கானிக் ரைஸ்னு கூட சொல்கிறாங்க. இந்த வகை நெல் செடிகளுமே 6 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. இதோட கம்பீரமான பேர் மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு பாரம்பரியமான அரிசின்னு கூட சொல்கிறாங்க. இரும்பு சத்து, நார் சத்து, இது தவிர சிங்க்குமே இருக்குது. அதனால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த உதவுது. நோயில் இருக்கிறவங்களை கூட வந்து குணப்படுத்த முடியுமா? உடல் எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கும் இதை தொடர்ந்து சாப்பிட்றது மூலமாக அடிக்கடி வந்து பசி எடுக்கிறத குறைக்க முடியும். அதனால் வந்து உடல் எடையை கட்டுப்பாடோடு இருக்கும். வெள்ளை அரிசியை வந்து கம்பேர் பண்ணுறதோட இதில் வந்து கிளைசமிக் குறியீடு வந்து குறைவாக தான் இருக்குது. அதனால் இரத்த சர்க்கரை அளவை வந்து திடீர்னு அதிகமாகாமல் தடுத்து சர்க்கரை அளவை வந்து சீராக்க முடியுமா? கால்சியம் அப்புறம் தாதுக்கள் இருக்கிறனால எலும்பு ஆரோக்கியத்தையும் பராமரிக்க உதவுது. இந்த வகை அரிசியையும் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து 1 மணி நேரமோ இல்லைனா 30 நிமிஷமோ ஊற வைப்பாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அரிசி சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறம் கலந்ததாக இருக்குமா இந்த அரிசி? சரி ஓகே, அடுத்ததான் இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் ஜான் ஹோரே?
5: இன்றைக்கி வந்துட்டு விடுகதை கேம் தாங்க விளாட்றோம்.
4: சரி, அடுத்த விடுகதை என்ன சொல்லலாம்?
5: ம், ஓகேக்கா. அடுத்த என்ன விடுகதை கேட்கலாம் அப்படின்னா, ஒரு அடர்ந்த குகைக்குள்ளே 32 வீரர்கள் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
4: சரி ஓகே, அதுக்கு பதில் சொல்ல நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
7: வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
4: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
7: வணக்கம்ப்பா, நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். எங்க எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்களும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கோம்ண்ணா.
7: எப்படிப்பா போயிட்டு இருக்கு இன்றைய பொழுதெல்லாம் உங்களுக்கு?
4: ரொம்பவே ஜாலியா தானா போகுது, உங்களுக்கு எப்படின்னா போகுது?
7: இன்னைக்கு
4: வந்து நம்மளோட நிகழ்ச்சியில கேம் கேட்டுட்டு இருந்தீங்களானா? இன்னைக்கு நம்ம விடுகதை கேம் தானா விளையாண்டுட்டு இருக்கோம். விடுகதை கேட்டுதானே உங்களுக்கான கேள்வியே இப்ப நம்ம ஜான் ஹோரே தம்பியே கேட்டுருவாங்க. கேளுங்க.
5: ஒரு அடர்ந்த குகைக்குள்ள 32 வீரர்கள் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க.
4: ஒரு அடர்ந்த குகைக்குள்ள 32 வீரர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாம்னா?
7: வாயும் அதுல இருக்கக்கூடிய சக்கலும்.
4: ஓகே, நான் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
7: நான் வந்து உங்ககிட்ட ஒரு விடுகதை கேக்குறேன், இப்போ முயற்சி
4: செய்றீங்களா?
7: ஈஸியான விடுகதை புடவையை மடிக்க முடியாது. அப்பா
5: காசை வானம் நட்சத்திரம்.
7: கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பரா சொல்லிட்டீங்க.
4: ஓகேண்ணா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா?
7: இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சாங் ஸ்ரீராம் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ். இதுல இருந்து சைக்கோ இந்த திரைப்படம், அதுல இருந்து ஒன்ன நினைச்சு நினைச்சு உருகி போனே மெழுகா அந்த பாடல் ஒலிபரப்புங்க.
4: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
7: தேங்க்யூ சோ மச் பாண்டே, சூப்பரா மேட்டம், பாய் பா.
4: நன்றிண்ணா. நம்ம சந்திரசேகர் அண்ணா வந்துட்டு பதிலுமே சொல்லிட்டு எங்கள்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்டாங்க, நாங்களும் பதில்களை சொல்லிட்டோம். அடுத்ததான் நம்ம நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் OCFM 90.4.

0: கலத்தோடு விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
1: நான் ஜான் ஹோரே.
0: சரி, நம்ம அப்பலயே வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஆற்காடுல இருந்து சேஷாசலம் அண்ணா பதில் சொல்லியிருக்காங்க.
2: நாங்கள் இங்கு சௌக்கியமே. நீங்க கேட்ட விடுகதைக்கு பதில் வாய் 32 பல். நன்றி, வணக்கம். எனக்கு பிடித்த பாடல் உங்களுக்கு பிடித்தமான பாடலாக புதிய பாடலாக ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றினா நம்ம அண்ணாவுமே கரெக்டான பதில சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த கேள்வி என்னதுன்னா, மரத்துக்கு மரம் தாவுவேன், ஆனால் நான் குரங்கல்ல, பட்டை அடித்திருப்பேன், நான் யார்? இதுதான் கேள்வி. மரத்துக்கு மரத்து தாவுவேன், நான் ஆனால் குரங்கு இல்லை, பட்டை அடிச்சிருப்பேன். அது யாருன்னு உங்களுக்கும் தெரியும்னா 7094439 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாக உங்களோட பதில்களை நீங்கள் சொல்லலாம். சரி, நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம்.
0: சரி, உங்க பேரு, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிருங்க.
3: தங்கச்சி மடத்துல இருந்து சுசீதா பேசுறேன்.
0: நீங்க படிக்கிறீங்களா இல்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா?
3: இல்ல, வீட்டுல இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப்.
0: சரிக்கா, ஓகேக்கா. இன்னைக்கு கேள்வி தெரியுமாக்கா?
3: தெரியும்.
0: பதில் சொல்லிடுறீங்களாக்கா? கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: காதலர் தினத்துல இருந்து பாட்டு போடுங்க.
0: ஓகேக்கா, கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. நன்றிக்கா. நம்ம சுஜிதா அக்காவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக பதில் சொல்லிட்டாங்க. மரத்துக்கு மரத்து தாவும், ஆனால் அது வந்து குரங்கு இல்லை, ஆனால் பட்டை அடிச்சிருக்கோம், அது என்னதுன்னா அணில் தான். சரி, அடுத்த கேள்வி என்னது அப்படின்னு சொல்லிடுறீங்களா நீங்க?
1: சொல்லிடுறேங்க்கா. அதாவது ரெண்டு கொம்பு இருக்கும்க்கா, ஆனா அது மாடு கிடையாது. அதுக்கப்புறம் வேகமா ஓடும், அதுக்கு கால்கள் கிடையாது, அது என்னது?
0: ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனா அது மாடு கிடையாது, வேகமா ஓடும், ஆனா அதுக்கு கால்கள் கிடையாதா? சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கும் தெரியும்னா 7094449 9999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். நான் திரும்பியும் நம்பரை சொல்லிடுறேன், 7094449 9999. சரி, இப்போ நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஓகேக்கா. ஆனாக்கா, உனக்கு தெரியுமா, தூசி இல்லைனா மழை இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு மிகவும் பிடித்த 7 வண்ண வானவிலும் நாங்கள் இல்லைனா தெரியாது. அனாக்கா தூசி சொல்வதை கண்களை விரித்து கொண்டே கேட்டாள். தூசி காற்றில் நடனமாடியது, அனாக்காவும் நடனமாடினாள். தூசி சிரித்து கொண்டே இருந்தது. அடுத்த தலைப்பு, மாய செருப்புகள். நல்ல வெயில் கொளுத்தியிருந்தது. முத்துவுக்கு கால் பொசுங்கியது. அவன் பாதங்களை அழுத்தி ஊன்றாமல் குதித்து குதித்து நடந்தான். ஆனால் தரையில் குதிக்காமல் படும்போது அப்படி சுட்டது. அங்கேயே கட்டியிருந்தால் நிழல் நின்றுதான் போவான். பறக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நொடி நேரத்தில் பறந்து போய்விடலாம் என்று ஆசைப்பட்டான். சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே அப்படிதான், ஒரு இடத்தில் இருக்க மாட்டான், ஓடிக்கொண்டே இருப்பான். அம்மா கூட கால் இல்லைனா நீலாம் எங்கேயும் ஓட முடியாது என்று சொல்லி சிரிப்பார். அம்மா அம்மா, கால் ரெக்கை இருந்தாலும் நல்லா இருக்கும்ல, நான் அப்படியே ரெக்கையை வச்சே பறந்து போயிடுவேன் என்பான் முத்து. ஆனால் இன்று சாதாரணமாக நடப்பதற்கு செருப்பு இல்லை. அவனிடம் பழைய ரப்பர் செருப்புகள் தான் இருந்தது, வாங்கி ரொம்ப நாள் இருக்கும். நேற்று ஓடி பிடித்து விளையாடும் போது பின்னால் செருப்பை மிதித்து விட்டான்.
0: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் நான் என்னோட தகவலையுமே சொல்லிடுறேன். குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறப்பையுமே சேஃபாக இருக்கணும். எங்கே போனாலும் சரி, பார்க்கு, பீச்சு, பேக்கரின்னு எங்கே போனாலுமே பெற்றோட்ட வந்து சொல்லணும். குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியாதவங்களாக இருந்தால் அதுலேயுமே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யார், நீ யாரோட போகிற, எல்லாத்தையுமே வந்து பேரண்ட்ஸ் கேட்டு வச்சுக்கணும். அந்த இடத்துக்கு போகிறப்ப அங்கே ஏதாவது பயப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சரி, சந்தேகமாக இருந்தாலும் சரி, உடனே வந்து அந்த இடத்த விட்டு விலகிடலாம். சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். ஜூஸு, ஸ்நாக்ஸ்னு எது சாப்பிட்டாலுமே அதுலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து தெரியாதவங்க கொடுத்தாதான் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாலுமே அதுலேயுமே நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் யார் எப்போ எப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அதுக்காண்டி நான் வந்து ஃப்ரெண்ட்ஸையே நான் தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஆனாலுமே நம்ம அந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். பேரண்ட்ஸும் வந்து இதில் கவனமாக இருக்கணும். குழந்தைங்க எங்கேயாவது வெளியே போனாலும் யார், எங்கே, எந்த ஃப்ரெண்டு, இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே நல்லா க்ளோஸாக இருக்கணும். அப்போ தான் குழந்தைங்க ஏதாவது பண்ணாலுமே நமக்கு அது வந்து தெரிய வரும். சரி, இன்றைக்கி நாங்கள் விடுகதைகள் கேட்டு தான் விளையாடுறோம். இப்போ வந்து நம்ம ஜான்கோரி தம்பி ஒரு விடுகதை கேட்டிங்க தான் நான் சொல்லிடுங்க அதையும்.
1: ஓகேக்கா. ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனால் அது மாடு இல்லை, வேகமாக ஓடும், அதுக்கு கால்கள் இல்லை.
0: ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனால் அது மாடு இல்லை, வேகமாக ஓடும், ஆனால் அதுக்கு கால்கள் இல்லை. இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததாக சுஜிதா அக்கா கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: நான் ஜான் ஹோரே.
2: சரி, அடுத்ததா நீங்க என்ன புக்கு வாசிச்சுட்டு இருந்தீங்க?
3: அதாவது அழகிய பன்றிக்குட்டி அப்படிங்கிற ஒரு புக்கு தான் வாசிச்சுட்டு இருந்தேன். இது யார் எழுதுனா அப்படின்னா உதயசங்கர் தான் அது எழுதுனாங்க. மாய செருப்பு அப்படிங்கிற ஒரு இதுதான் வாசிச்சுட்டு இருந்தேன், ஒரு தலைப்பை. இப்போ அதுலேருந்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு செருப்பு வாங்கி கொடுங்கள். என்னுடையது நேற்று ஓடி பிடித்து விளையாடும் போது கிழிந்து விட்டது. அப்பா வரவிட்டு வாங்கி தருகிறேன் என்றார். அம்மா, என்னால் முடியாது, நான் பள்ளிக்கே போக மாட்டேன் என்றான். சரி, இப்போ டவுனுக்கு போய் பார்க்கலாம், அங்கே ஏதாவது இருந்தால் வாங்கி தருகிறேன் என்றார் அம்மா. அப்போது நான் மதியம்தான் பள்ளிக்கூடம் போவேன் என்றான். அம்மா எதுவும் சொல்லவில்லை. சரி, அம்மா வந்தபடியே இல்லை, இனி காத்திருக்க வேண்டாம் என்று வேக வேகமாக பள்ளிக்கு ஓடினான். போகிற வழியில் ஒரு செருப்பு ஒன்று இருந்தது. அது மிகவும் ஜொலி ஜொலித்தது. அதை போட்டவுடன் அது மிகவும் ரொம்ப பெரிதாக இருந்தது. அது அவன் அப்பாவுக்கே பத்தவில்லை, அந்தளவு பெரிது. அதை அவன் ஒரு தடவை போட்டு பார்த்தான். அது நீல நிறத்தில் மின்னியது. அதை போட்டவுடன் குதித்தான் மிகவும் உயரத்தில் பறந்து அவன் பள்ளி வாசலில் போய் நின்றான். இது ஒரு மாய செருப்பு என்று புரிந்த அவன் அதை அணிந்து கொண்டு வெளிநாட்டுக்கு போனான். மற்றவர்களுக்கு போயினான். அந்த மாய செருப்பை அவன் நண்பர்களுடன் கொடுத்தான். அம்மாவுக்கும் எளிதாக வேலை இருந்தது.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் வந்து தெரிஞ்சுப்போம். சரி, நீங்கள் கேட்ட விடுகதையையும் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
3: ஓகேக்கா. ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனால் அது மாடு கிடையாது, வேகமாக ஓட கால் கிடையாது.
2: சரி, ஓகே. இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ, அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவும் உங்களோட பதில்களை சொல்லலாம். ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனால் அது மாடு கிடையாது, வேகமாக ஓடும், ஆனால் அதுக்கு கால் கிடையாது. இதுதான் க்வெஸ்சன். இதுக்கான பதில் உங்களுக்கும் தெரியும்னா நான் சொன்ன அந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லைனா மெசேஜ் மூலமா உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் வந்துட்டு என்னோட நான் ஒரு கோர்ஸ் பத்தி சொல்வேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். நம்மளுக்கு வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ், தடவியல் அப்படிங்கிற வந்து ஒரு படிப்பு பற்றி இருக்கிறது தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃபாரன்சிக் அக்கௌண்டிங், தடவியல் கணக்கியல்னு ஒரு படிப்பும் இருக்குது. இதை சுருக்கமாக சொல்லணும்னா விசாரணையோடு சேர்ந்த ஒரு கணக்கியல் ஆய்வுன்னு தான் சொல்லலாம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: கணக்கியல் ஆய்வுனா கேள்விப்பட்டதில்லக்கா.
2: சரி, ஓகே. ஊழல் மோசடி நிதி தொடர்பான குற்றங்களை கண்டுபிடிச்சு தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஃபாரன்சிக் சயின்ஸ் அக்கௌண்டிங் படிக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ரெக்கார்டு என்னெல்லாம் இருக்கோ அதை ஆய்வு செஞ்சு ஆதாரங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பதில்களை எடுத்துப்பாங்க. 3 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸ் தான் இது. இதை தவிர ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், சான்றிதழ் படிப்புகளும் இருக்குது. கணக்கியல் பற்றி தெரிஞ்சுக்கிறத விட விசாரணை தொடர்பான திறன்களும் முக்கியமாக பார்க்கப்படுது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா கம்பெனி பணம் திருடப்படுறது, அப்புறம் வந்து டேக்ஸ் ஃப்ராடு, பேங்க் லோன் ஃப்ராட்னு நிறைய நடக்குது. அதுக்கான கணக்குகள் குறைய சரி செஞ்சு விசாரணை செய்வாங்க. ஃபாரன்சிக் அக்கௌண்டட், ஃப்ராடு அனலைஸ்டு, அக்கௌண்டிங் ஆஃபீஸர் மாதிரியான வேலை வாய்ப்புகளுமே இருக்குது. படித்து முடிச்சுட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் இல்லாமல் கார்பரேட் கம்பெனிஸில், அப்புறம் வங்கிகளில் கூட வந்து வேலை பார்க்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க.
3: வணக்கம், நான் எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? ஓகே. நான் நம்ம இன்னைக்கு என்ன கேம்
4: விளையாடுறோம்
3: தெரியுமா? பதில் தெரியுமா?
4: ஆமா, நத்தை. நத்தை தானே?
3: நான் நத்தை இல்லனா.
2: அது வேமா
3: வேமா ஓடுமா?
4: 9 இருக்காது.
2: கொம்பு
3: கொம்பு இருக்கும்.
4: கொம்பு இருக்கும்.
3: அது அந்த அதுக்கு வந்துட்டு உயிர் கிடையாது, அதை நம்ம தினமும் யூஸ் பண்ணுவோம்.
2: ஆமா, நான் சின்ன பிள்ளைகள்லாம் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ற ஒரு பொருள். நான் சின்ன பிள்ளைல இருந்தே அது வந்து அடம் பிடிச்சு கேட்பாங்கண்ணா. சரி, ஓகே, நம்ம மீரான் யூசுப் அண்ணாக்கு தெரியலாம், ஆனா உங்களுக்கும் இதுக்கான பதில் தெரியும்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லைன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லியிருக்கலாம். சரி, நம்ம ஆற்காடுலேருந்து சேஷாச்சலம் அண்ணா திரும்பையுமே பதில் சொல்லியிருக்காங்க.
5: ஹலோ, நீங்கள் கேட்ட விடுகதைக்கு யாரும் இன்னும் பதில் சொல்லவில்லை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. இருந்தாலும் நான் முதலில் கலந்து கொண்டேன், பிறகு இதுவரை யாரும் பதில் சொல்லாததால் எனக்கு தெரிந்த பதிலை சொல்லுகிறேன். நான் கலந்து கொண்டதற்கு வருத்தமும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் எனக்கு பதில் தெரிந்தது என்ற காரணத்தால் நான் இதில் கலந்து கொள்கிறேன். என்மேல் பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளவும். இதற்கான விடை கடிகாரம். நன்றி, வணக்கம்.
2: நம்ம சேஷாச்சலம் அண்ணாவுமே பதில் வந்து தப்பாக தான் சொல்லிட்டாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணி வந்து இதில் கலந்துக்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம ஜான்கோரேவ் தம்பியுமே வீட்டுக்கு போகிற டைம் ஆயிடுச்சுல.
3: பை பைக்கா.
2: பாய் பாய். அடுத்ததாக பாடல்களுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசே எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா நம்ம சாதிக் தம்பியும் ஜாபிர் தம்பியும் இன்னுமே வரல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அடுத்ததான் நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: இனிய வணக்கம்.
2: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
3: என் பேர் ஆண்டி டரியா, நான் பாம்பன்ல இருந்து பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் போனீங்களா?
3: போனோம்.
2: சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கேம் கேட்டுட்டு இருந்தீங்களா?
3: இல்லையே.
2: சரி, இன்னைக்கு நம்ம விடுகதை கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு கேள்வியுமே கேட்டிருந்தோம், நான் சொல்லிடவா திரும்ப?
3: சரி.
2: ரெண்டு கொம்பு இருக்கும், ஆனா அது மாடு இல்ல. வேகமா ஓடும், ஆனா அதுக்கு கால் இல்ல.
3: தெரியலையா?
2: இது வந்து உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பெரியவங்க வந்து பைக் ஓட்டுறாங்கல்ல, உங்களுக்கு அதுல என்ன பிடிக்கும்?
3: சைக்கிள்.
2: கரெக்டா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
4: உங்களுக்கு குணா படத்துல இருந்து உன்னை நான் அறிவேன் சாங் போடுங்க.
2: ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நன்றிக்கா.
3: நன்றி.
2: நம்ம டாலியா அவங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் யோசிச்சாலுமே அடுத்து வந்து நாங்கள் க்ளூ கொடுக்கவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு பதில் வந்து சைக்கிள் தான். நம்ம கிட்ட வந்து இன்னொரு நேயருமே மெசேஜ் மூலியமாக இதுக்கான பதில் சொல்லியிருக்காங்க. கோமதி அக்கா கோவில்பட்டியில இருந்து மிதிவண்டி அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு இமைக்கா நொடிகள் அந்த படத்துல இருந்து நீயும் நானும் அன்பே அந்த பாடலுமே கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அடுத்ததான் நான் ஒரு விளையாட்டு பற்றி சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். ஜிம்னாஸ்டிக்கில் வந்து ஒரு வகை பிரிவு தான் ஆக்ரோபேட்டிக் ஜிம்னாஸ்டிக்னு சொல்லுவாங்க. இது வந்து சுருக்கமாக ஆக்ரோ ஸ்போர்ட்ஸ்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி கலைகளுக்கு ஒலிம்பிக்கில் ஒரு முக்கியமான இடம் இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வகை ஜிம்னாஸ்டிக்ஸை ஒரு தனி நபரோட திறன்களை சார்ந்து இருக்கிறத தாண்டி குழுவாக செய்யப்படக்கூடிய உடற்பயிற்சி கலைகளுக்கு தான் பிரபலமாக இருக்குது. இந்த விளையாட்டு வந்து விளையாட்டு முறை எப்படி அமையும்னா, ஜிம்னாஸ்டிக் பண்ணுறவங்க ஜோடிகளாவோ குழுவாவோ சேர்ந்து ஒருத்தரோட சப்போர்ட் வச்சு தாங்கி பிடிச்சு ஒரு பிரமிட அமைப்புகளை வந்து உருவாக்குவாங்க. அதை ஒரு நடனமாகவும் கன்வெர்ட் பண்ணி அவங்களோட அந்த திறமைகளை காட்டுவாங்க. இதில் வந்து 3 முக்கியமான பயிற்சிகளும் இருக்குது. முதல்ல வந்து பேலன்ஸ், நிலையாக பேலன்ஸ் பண்ணி பிரமிடுகளை வந்து உருவாக்கணும். ரெண்டாவது டைனமிக், அதாவது வந்து பிளேயர்ஸ் சுழற்சிகள் வழியாக நடனத்தை வெளிப்படுத்துறது. 3வது கலவை, கம்பைண்ட் ரெண்டும் சேர்ந்தபடி அமைகிற ஒரு பயிற்சி. உடம்போட ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது வந்து விளையாடக்கூடிய தன்மை எப்படி அவசியமோ அதே மாதிரி உடல் வலிமை சமநிலையும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் குழுவாக நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலையாக இருக்கிறனால மியூசிக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து செயல்படணும். முக்கியமாக வந்து உடல் தகுதின்னு எதுவுமே இதில் வந்து தேவைப்படாது. ஜிம்னாஸ்டிக் திறமையை வளர்த்துக்கிட்ட யார் வேணால் இந்த பயிற்சிகளில் வந்து எடுத்துக்கிட்ட விளையாட்டுகளையுமே கலந்துக்கலாம். சரி, அடுத்ததாக இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் விடுகதை கேட்டு தான் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்த விடுகதை என்னென்னா, உயிர் இல்லை ஊருக்கு போவேன், காலில்லை வீட்டுக்கு வருவேன், வாயில்லை வார்த்தைகள் சொல்வேன். உயிரில்லை ஊருக்கு போவேன், காலில்லை வீட்டுக்கு வருவேன், வாயில்லை ஆனால் வார்த்தைகள் சொல்லுவேன். அது என்னன்னு உங்களுக்கும் தெரியும்னா 9943999999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணியோ அப்படி நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாகவோ உங்களோட பதில்களை சொல்லலாம். அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: போஸ் எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: ஜெயினத்தம்மா, என் வயசு 60. பிறந்தது இந்த ஊர் தான், பாம்பன். 1986 நடந்தது. பாலத்தில் மலையில் பெரும் காற்றும் புயலுமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு பெரிய வல்லாமல் அப்போ இது கப்பல் வந்து போட்டை இடிச்சு விட்டுருச்சு. அந்த கல்லை திண்டை இடிச்சு விட்டுருச்சு. பாலத்தை கிராஸ் பண்ணி விட்டுருச்சு. தூக்கு பாலத்தில் தான் என் மாப்பிள்ளை வேலைக்கு போனார். அந்த இடத்துல தான் அந்த பாலம் உடைஞ்சி நைட்டில் போவையில் தான் கை ஒடிஞ்சது வீட்டுக்காரர். இடிச்சுக்கிட்டு இருக்கையில் அவசரத்தில் ஓடுனில் தான் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போனதில் தான் கையெல்லாம் ஒடிஞ்சிச்சு. அங்கே வந்து வேலை செய்ய வந்த மக்களோடு எங்கள்கிட்ட வந்து அரிசி தாங்க, மல்லி தாங்க, மிளகா தாங்க, கோதம்பு தாங்கன்னு வந்து இலவசமாக ரேஷங்களில் வாங்கினா வாங்கிட்டு போவாங்க. கடுமையாக வேலை வத்துச்சோம் மக்கள். அதிலையோட எத்தனையோ இறந்துச்சு. கடைசி ஓப்பன் பண்ணையிலோட இன்ஜினியர் இறந்தார். வீடுகள்லாம் கொஞ்சம் மத்துவமாக தெரிஞ்சு, குடிசை குச்சி வளர்த்த இருந்துச்சு. சோவி கொறுப்போம், மாலு முடிப்போம். அந்த வல்லம் வத்தைக்கோட நாங்கள் வந்து மிளகா அரைச்சி கொடுத்துருக்கோம். சாப்பாடு ஒன்று தருங்க எங்களுக்கு. நாங்கள் அவ்வளோ நிறமையில் தான் இருந்தோம் இந்த ஏரியாவில். நாங்கள் வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா கொண்டு வந்து தருவாங்க. ஒரு சட்டியில் மிளகா மல்லியை கொண்டு வந்து அரைச்சி நாங்கள் கொடுப்போம். மிக்சிலாம் கிடையாது, இல்லை அம்மியில் தான் அரைச்சி கொடுத்தோம். மாறாக நாங்கள் வறுத்து கருகருண்டு அரைச்சி உருட்டி ஒரு சட்டியில் கொடுத்துருவோம். தேர் இங்கே இருக்குவார் மாட்டுக்கறி கடை. அங்கே நொண்டு இந்த வல்லங்க வத்தையெல்லாம் கட்டி கிடக்கும், வெட்டலாக இருக்கும். அதுக்கு பேர் சவுக்கை. இந்த இடத்துக்கு பேர் சவுக்கை. இதில் வெட்டலாக இருக்கும். எங்கள் வாசலில் நின்றால் கடல் தெரியும். வல்லங்களை கொண்டு வந்து கட்டி போடுவாங்க. அதுலேருந்து ஒரு சவுக்கை இருக்கும், அதில் படுத்து கிடக்குங்க. சவுக்கைன்னு சொல்கிறது கிரவுண்டை. இப்போ கிரவுண்டுங்கிறோம், அப்போ சவுக்கைமோ. எப்போ வல்லங்க வந்து கட்டுவாங்க, தோணியை வந்து கட்டுவாங்க இந்த கடற்கரை சைடில். அங்கேருந்து வந்து மடி பொத்துங்க, மீனை கொண்டு வந்து கொடுக்குங்க கம்பெனிக்கு. போக்குவரத்துலாம் இப்படி கிடையாது, கம்மி. கூட்டம்லாம் கம்மி தான். எங்கே இந்த காற்று புயலுக்கெல்லாம் வந்து வல்லங்க வத்தையில் போனோம். இங்கேருந்து போய் மண்டபம் போவோம். 2, 3, 4, 5 கிட்டங்கி இருக்குது. இதெல்லாம் பூரா கிட்டங்கியில் ரேஷன் கடைங்கடை இருந்துச்சு, போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சு, தபால் ஆஃபீஸ் இருந்துச்சு, கஸ்டம்ஸ் இருந்துச்சுங்கண்ணே. எல்லாம் இப்போ பழைய சொல்ல வீடு கட்டி வாடகைக்கிட்டுருக்காங்க.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
3: இத சாப்பிட்டா அபிராம வருவாளா?
4: முதல்ல தூக்கம் வரும்.
3: அபிராம
4: வருவா, நீ படு.
3: தூக்கம் வரலையே. தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
4: அதுவும் வரும்.
3: காத்தே வரல. அத போட்டா சத்தம் தான் வரும். வரும் வரும். அன்னைக்கு வந்ததா எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

0: ஆடை உலகின் அரசன் அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க அயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
3: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
4: ஹமசாதே.
3: சரி, நீங்க வந்து என்ன புக்கு வாசிச்சுட்டு இருக்கீங்க?
4: துப்பறியும் சேகரன், இது சிறா நாவல். வானப்பதிப்போம் அவங்க தான் அதை பதிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
3: 91-76-54-99-91. இந்த புக்கை வாசிக்க ரெடியா நீங்க?
4: ஆ, வாசிக்க ரெடி.
3: சரி வாசிங்க.
4: நேற்று நான் நிப்பாட்டினல அதுல இருந்து வாசிப்போம் வாங்க. குகன் மகேந்திரனுக்கு ஏபாற்றம் புதித வழக்கம் போல் அவன் சிப்பாயாக நடித்தான்.
3: சரி, அதை தொடர்ந்து தெரிஞ்சுப்போ. நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
3: உங்க பேரு, அப்புறம் எங்க இருந்து நான் பேசுறீங்க?
5: தங்கச்சி மடத்துல இருந்து பேசுறேன் மேம். டைட்டஸ் மேம் பேரு.
3: ஓகே, நான் நல்லா இருக்கீங்களாண்ணா?
5: நல்லா இருக்கேன் மேம்.
3: சரி, நீங்க இப்ப என்னண்ணா பண்ணிட்டு இருக்கீங்க? வார்த்தைகள்
5: சொல்வேன்.
3: உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னா? காதலர் தினம் பாட்டு கொடுத்தோம். வேற ஏதாவது புது படமா
5: கேளுங்களேனா?
3: கண்டிப்பா கொடுத்துடலாம்னா. எங்களோட நிகழ்ச்சியில இன்னைக்கு நீங்களும் கலந்துகிட்டதுக்கு நன்றினா. நம்ம டைட்டஸ் அண்ணாவுமே ரொம்பவே சூப்பரா பதில்களை சொல்லிட்டாங்க. எடுத்தோன்னு டக்குன்னு பதில சொல்லிட்டாங்க. சரி, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
4: ஆ, வாசிக்க ஆரம்பிக்கிறேங்கா. ஆசிரியர் வந்தார் பார்த்த பிறகு அவனுக்கு தன்னுடைய வருத்தம் பெரியதாக தோன்றவில்லை. இப்போது ராமையா.
3: சரி, அதுக்கப்புறம் நம்ம கூட பேச இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
3: உங்க
6: ஆனந்தன் ஆர்கானிக் ஃபார்மர், திருப்பத்தூர் மாவட்டம்.
3: சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
6: நல்லா இருக்குமா. நீ எப்படிமா இருக்க? கார்த்திகா தானே?
3: ஆமாண்ணா.
6: கூட யாருக்கா?
4: சாதிக்கணா. நல்லா இருக்கீங்களா?
6: சாதிக், வணக்கம் சாதிக். வணக்கம் சாதிக்.
4: நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கும். குரல் ரொம்ப அழகா இருக்குது.
4: தேங்க்யூ.
6: ரைட்டுமா, ரைட்டு. சொல்லுமா கார்த்திகா, எப்படி இருக்குமா? மழை வந்துச்சாமா?
3: இல்லண்ணா, வரவே இல்லண்ணா.
6: நல்ல வேண்டிங்கம்மா மழை வரணும்ட்டு.
3: ஓகேண்ணா, கண்டிப்பாண்ணா. உங்க ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சிச்சானா?
6: அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் வருதுமா.
3: ஓகேண்ணா, கண்டிப்பா வந்து மழை வரும்ண்ணா.
6: போதிய அளவுக்கு மழை இல்ல, கடும் வெப்பம் நிலவுதுங்க. கடும் வெப்பம்
3: இருக்கு.
6: ஆமாமா, ஆமாமா. அந்த வெப்பத்தை தான் தகிக்க முடியல. அதாவது கோடையில வருது பாத்தீங்களா, இந்த மார்ச் ஏப்ரல் மாசத்துல இருக்கமா, அதை விட அதிகமா வெயிலா இருக்கு.
3: ஆமாண்ணா. சரி, ஓகேண்ணா, கண்டிப்பா மழை வரும்ண்ணா, பாப்போம்ண்ணா.
6: நன்றிமா நன்றிமா, உங்க ஆசீர்வாதங்களால வருட்டும். சொல்லுங்க, என்ன விளையாட்டு இன்னைக்கு?
3: இன்னைக்கு நம்ம விடுகதை கேட்டு தானே விளையாண்டுட்டு இருக்கோம்.
6: அப்படியா? சரி சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நிச்சயமா சொல்றேன்.
3: காலையில் ஊதும் சங்கு, கறி சமைக்க உதவும் சங்கு.
6: காலையில் ஊதும் சங்கு, அப்புறம்
3: கறி சமைக்க உதவும் சங்கு.
6: காலையில் உதிக்கும் சங்கு, கறி சமைக்க.
3: வீட்ல வளப்போம்னா?
6: ஓ, சேவல்.
3: ஆ, கரெக்ட்டா சொல்லிட்டீங்கனா.
6: ஆ, நன்றி மா. இன்னொன்னு கேளுமா.
3: அண்ணனுக்கு எட்டும் தம்பிக்கு எட்டாதானா?
6: அண்ணனுக்கு எட்டும் தம்பிக்கு எட்டாது.
3: இல்ல, தம்பிக்கு எட்டும் அண்ணனுக்கு எட்டாது.
6: அது என்ன, என்ன ஒரு க்ளூ கொடுங்களா?
3: அது வந்துட்டு இப்ப கூட நீங்க அதனால தானே பேசிட்டு இருக்கீங்க.
6: ஓ, தொலைபேசியா?
3: இல்லனா.
6: ஆ,
3: உதடுனா?
6: ஆ,
3: உதடு.
6: உதடு, உதடு. ஓ, உதடு.
3: அண்ணன்னு சொல்லும்போது எட்டாதுனா, தம்பின்னு சொல்லும்போது எட்டும்னா?
6: ரைட்டுமா, நீங்க சொன்னதுனால நீங்க பேசினு இருக்கும் போதே நான் வயல்ல வேலை செஞ்சிருக்கிற மழை வந்துருச்சுமா. நன்றிமா.
3: நன்றினா.
6: ஒரு சிறப்பான பாட்டு போடுங்க.
3: ஓகேனா.
6: மழை சம்பந்தமான பாட்டை போடுங்க.
3: ஓகேனா, கண்டிப்பா கொடுத்துடலாம்னா.
6: மழை மழை துள்ளலான மழை பாடல் ஒன்று போடுங்க. மழை வந்துடுச்சு கரெக்டா, நீங்க சொல்லும் போதே உங்களுடைய ஆசீர்வாதம் நம்ப, நீங்க ரொம்ப கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்கள் கடல் எப்பம் மற்றும் பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல நிகழ்ச்சிகளை கொடுங்க. சினிமா அல்லாத நிகழ்ச்சிகளையும் வேறு பொது அறிவு நிகழ்ச்சிகளையும் கொடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றினா. நம்ம ஆனந்தன் அண்ணா சொன்னதுல ரொம்பவே சந்தோஷம். நாங்க சொல்லும் போதே மழை வந்துருச்சு, சரி ஓகே இங்கேயும் மழை வரும் அப்படின்னு நினைப்போம். கண்டிப்பா மழை வரும். என்ன சாதிக்குமா?
4: ஆமாக்கா, மழை வரும். உங்க ஊர்ல எப்படின்னு நீங்க பேசுவீங்களா அப்ப சொல்லுங்க.
3: சரி ஓகே, இப்ப நீங்க வாசிச்சிருங்க.
4: அடுத்து, அழகிய கிராமம், அது நடக்க நடிகர்கள் பணியாளர்கள் எல்லோரும் தங்கும் உள்ளற குள்ளே ஒரு பெரிய வீட்டு விட்டை வாடகைக்கு பிடித்திருந்தீர்கள்.
3: சரி, இதுக்கப்புறமா நம்ம அடுத்த பகுதியில் தெரிஞ்சுப்போம் இதை பற்றி. அடுத்ததான் நான் ஒரு தகவல் சொல்லுவேன்னா அதையுமே தெரிஞ்சுப்போம். ஒவ்வொரு குழந்தைக்குமே அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கிற ஒரு சூழலில் வளர உரிமை இருக்குது. குழந்தையோட வளர்ச்சிக்கு ஸ்கூல் மட்டும் பத்தாது, வீட்டில் கிடைக்கிற அன்பு, பெற்றோரோட கவனம், குடும்பத்தினரோட ஆதரவு, அப்புறம் குழந்தை வந்து தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கையான சூழல், இது எல்லாமே முக்கியம். ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்கிறப்ப அவங்களுக்கு பிரச்சனைனா சொல்ல சொல்லணும், அவங்க வந்து செய்கிற அந்த விஷயத்தை பாராட்டணும், குழந்தையோட உணர்வை புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸை விட்டு பிரிஞ்சு எந்த குழந்தையுமே வாழக்கூடாது. ஏதாவது படிக்கிறதுக்காண்டி வந்து வெளியூருக்கு போய் படிக்கிறது ஓகே, ஆனால் எல்லா சூழ்நிலையிலையுமே அந்த மாதிரி வந்து பண்ணிடக்கூடாது. அப்புறம் பெற்றோர் குழந்தைங்களுக்கு இடையே அந்த பாசமே இல்லாமல் போயிடும். அதனால வந்து பேரண்ட்ஸும் முடிஞ்ச அளவு குழந்தைங்க மனசை வந்து கவர்ற மாதிரி நடந்துக்கணும். ஒரு குழந்தை வந்து பேரண்ட்ஸோட அன்பை முழுமையாக உணர்றப்ப அவங்க வந்து எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. எதுக்காண்டியுமே குழந்தைங்களை அங்கே இங்கேன்னு வந்து அனுப்பாமல் பேரண்ட்ஸே நல்வழிப்படுத்தணும். சரி சாதிக், உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி, நீங்கள் எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா?
4: ஆமாக்கா, நான் எதுனாலுமே சொல்லிதாங்க.
3: பொய் சொல்லாதீங்க.
4: உண்மையாதான்க்கா, நான் எது சாப்பிட்டா கூட, அதனால் நேரம் இப்போ லே சாப்பிட்டா கூட, எது சாப்பிட்டா கூட, சிப்ஸு சாப்பிட்டா கூட எங்கள் அம்மாட்டு கேப் தாங்க சாப்பிடுவேன்.
3: உண்மையாதானா?
4: ஆமாக்கா, உண்மைதான்க்கா.
3: சரி ஓகே, நீங்களும் எது நடந்தாலுமே உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லணும். அது பேரண்ட்ஸை கேட்குறதா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸுமே குழந்தைங்க எது நடந்தாலும் அவங்க மனசை கவர்ற மாதிரி நடந்து அவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கிற அளவு அந்த உறவை வந்து நம்ம வச்சுக்கணும். சரி, அடுத்ததான் இன்றைக்கி நாங்கள் விடுகதைகள் கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். அடுத்ததான் வந்துட்டு நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்ருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா, அப்புறமா
1: ஜாபீர்.
0: சரி, அடுத்துதான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடுறோம்?
1: சாது,
0: ஆமாம், விடுகதை கேம் தான் விளாடுறோம். நம்ம கூட பேச ஒரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். ரேடியோ பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துருங்க. நான் தள்ளி
2: விளையாண்டுட்டு இருக்கோம்.
0: உங்களுக்கு விடுகதை கேட்றவானா? நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. மீன் நன்றாக பிடிப்பேன், நான் மீனவன் அல்ல. ஒற்றை காலில் நிற்பேன், நான் முனிவர் அல்ல. ஹலோ அண்ணா. தெரியலையாண்ணா? சரி, ஓகே. நான் இது வந்து அதாவது தண்ணியிலலாம் நிற்கும்ண்ணா.
2: ம்,
0: குளத்துல ஒத்த கால நிற்கும். இது ஒரு பறவைண்ணா. ஆ, கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன பாடல் வேணும்ண்ணா?
2: பாட்டு கொடுத்தோம் அதனால வேற ஏதாவது படம் கேளுங்கண்ணா.
0: சூரியனும்
1: குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும் விசிலடிக்கும் சைக்கிள் உதயசங்கரவங்களால இயக்கப்பட்டுச்சு. வானம் பொலிபங்கம் தான் படிச்சிருக்காங்க. இந்த புக்கு வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த புக்கு வந்து உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 91-76-54-99 இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி இந்த புக்கையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். சூரியனும் குட்டி குட்டி குருவி குஞ்சுகளும். காலை விடிந்தது. சூரியன் கண்ணை மெல்ல திறந்து உலகத்தை பார்த்தான்.
0: வெளிச்சத்தினால் கருங்கல்களுக்கு முன்னாடி நம்ம கூட இன்னொரு நேயருமே இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
3: வணக்கம் கார்த்திகா, நான் வசந்தி ராங்கநாதன் அருள் இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க? கூட யார் இருக்கிறாங்க?
1: ஜாபீர்.
3: ஓ, ஜாபீர், நல்லா இருக்கியாப்பா?
1: நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்ப்பா.
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும்க்கா. இன்னைக்கு என்ன கேம் விளையாடணும்னு உங்களுக்கு
3: தெரியுமாக்கா? இப்பதான் கேட்ட விடுகதை அப்படித்தானே?
0: ஆமாக்கா, உங்களுக்கான விடுகதை கேட்டுருவாக்கா?
3: கேளுங்கப்பா, ஏதோ தெரிஞ்ச மாதிரியா கொஞ்சம் கேட்டுருங்க.
0: சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது. அது என்னதுக்கா?
3: பூப்பூக்கும்
0: காய் காய்க்கும் ஆனா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுமா ஜாபீர்?
1: எனக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு மட்டும் டைம் கொடுங்க. நான் நல்லா கொஞ்சம் யோசிச்சேனா கரெக்டா சொல்லிருவேன்.
0: எனக்கு என்னன்னு தெரியல ஆனா தெரியுமா எனக்கு தெரியும். ஆனா கேள்விப்பட்டதாதான்க்கா இருக்கு.
3: ஆமாப்பா, கேள்விப்பட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டக்குன்னு ஞாபகத்து வரலன்னு நினைக்கிறேன் நானு.
0: சரிக்கா,
1: பூசணிக்காயா?
3: இல்லப்பா, தேங்காய்.
0: தேங்காய், ஓகேக்கா.
3: சரிப்பா, எனக்கு வந்து ஆசை படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு கொடுத்துருங்க.
0: ஆசை படமாக்கா?
3: ஆசை படத்துல இருந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாச்சும் கொடுத்துருங்க.
0: ஓகேக்கா, நன்றிக்கா.
3: நன்றிப்பா. எப்படிப்பா இருக்கு கிளைமேட்? மழை வந்துச்சா இல்லையா?
0: மழை வரலக்கா.
3: வரல? வரும், நிதானமா வரும்.
0: ஆமாக்கா, பாப்போம்க்கா.
3: வரும் வரும் வரும். எங்க போகுது? அது வரைக்கும் வெயில நாம தாக்கு பிடிக்க வேண்டியதுதான்.
0: மழை வந்தா வெயில் வேணும்னு சொல்றோம், வெயில் வந்தா
3: மழை. இதுதான் இக்கறைக்கு அக்கறை பிரச்சனை. சரிப்பா, நன்றிப்பா.
0: நம்ம வசந்தி அக்காவுமே வந்து பதில் சொல்லிட்டு ஒரு விடுக்கதையுமே கேட்டுட்டாங்க. நம்ம ஜாபீர் தம்பி தெரியும் தெரியும்னு சொன்னாங்க, ஆனா எங்களால கண்டுபிடிக்க முடியல.
1: யாவும் வந்துச்சு உண்மையிலுமே. வேர்க்கடலையும் ஒரு பதில் தானக்கா?
0: பூ பூக்கும் காய் காய்க்கும்.
1: இது நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், அதனாலதான் சொன்னேன். சரி விடுங்க, நம்ம கதையை கண்டினியூ பண்ணிடலாம்.
0: சரி, அதை வந்து அடுத்த பகுதியில் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் என்னோட நான் ஒரு இது சொல்லுவேன்ல, அதையுமே தெரிஞ்சுப்போம். குழந்தைங்க ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறப்போவும் கொடுத்த வேலைகள் சரியாக செய்கிறப்போவும் பாராட்டுகளை வெளிப்படுத்த வார்த்தைகள் மட்டும் போதுமானதாக இருக்காது. சில சமயங்களில் என்ன தான் வார்த்தைகளில் அன்பை வெளிப்படுத்தினாலும் ஒரு சிலர் பரிசுகளை கூட அதிகமாக விரும்புவாங்க. அன்புக்கான மொழின்னு ஒன்று இருக்குது, அது குடும்ப உறவுகளில் யார் யாருக்கு என்ன என்னவா இருக்குன்னு புரிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பேச்சில் அன்பை வெளிப்படுத்த பிடிக்கும், சிலர் செயல்களில் அன்பை வெளிப்படுத்துவாங்க. அதுக்கு இந்த பரிசுகள் கொடுக்குற விஷயம் அதிகமாக உதவலாம். அது பெரிய கிஃப்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பென்சில் கொடுத்தாலுமே அது அவங்களுக்கு பெருசாக தான் தெரியும். அதனால் வந்து குழந்தை பெற்றோர் ரெண்டு பேருமே எமோஷ்னலாக க்ளோஸ் ஆவாங்க. கண்டிப்பாக பரிசுகள் கொடுக்கும்போது டோமப்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சிக்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். அதே சமயம் ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதை திருத்தி திரும்ப அதை சரியாக்குற பட்சத்தில் சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் கொடுத்து வந்து அவங்கள ஊக்கப்படுத்தலாம். இது நேர்மை எண்ணங்களை வந்து நேர்மறை எண்ணங்களை குழந்தைங்கள்ட்ட வந்து அதிகமாக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பெற்றோர்களோட அன்பை சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு அதை மற்றவங்க கிட்டேயும் வெளிப்படுத்துவாங்க. பழக்கமாக வந்து பழக்கமாக்கக்கூடாது, அதிக செலவும் செய்யக்கூடாது, பரிசுகளுக்கு வந்து எதிர்பார்க்க வைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் அதுக்காண்டியே அவங்க ஏங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இதுவும் இல்லாமல் நம்ம பரிசுகள் கொடுக்கறத வந்துட்டு ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து இன்னுமே எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்துட்டு ஊக்கப்படுத்தணும். சரி, அடுத்ததான் நேயர்கள் கேட்ட பாடலுமே வருது, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சி ஆர்ஜே மோமன் சாதிக்.
2: சரி சாதிக், இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா? நீங்க என்ன புக்கு வாசிட்டு இருக்கீங்க?
3: துப்பறியும் சேகரன், இது சிடார் நாவல். ஏஎன் சொக்கன் அவங்களால தான் இயக்கப்பட்டிருக்கு. இது வானம் பதிப்பவன், அவங்க தான் இதை பதிச்சிருக்காங்க. இது யாருக்காச்சும் வேணும்னா கால் பண்ணுங்க.
2: 91 76 54 99 91. சரி, இப்ப நீங்க வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களா?
3: ஆ, வாசிக்க ஆரம்பிக்கிறேங்கக்கா. தண்ணீர் குடித்து விட்டு நாகுரம் போது கோட்டைக்கு வெளியே அந்த குரல் கேட்டது. என்ன ரேட்டியா எனக்கு பயமாக இருக்கின. என்னடா பயம், நான் இருக்கிறாள், நீ சும்மா சூட போதும், நீங்கள் போயிட்டு வந்துக்கோங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மடப்பயலே, எனக்கு ஒத்த செயல் ஒருத்தன் தேவடா. உனக்குத்தான்.
2: சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து நாளைக்கான பகுதியில் இதை பற்றி தெரிஞ்சுப்போம். துப்பறியும் சேவகன், இதை எழுதினவங்க பேர் வந்து என் சொக்கன். இதை நாளைக்கான பகுதியில் நம்ம தெரிஞ்சுப்போம். அடுத்ததான் இன்னைக்கு வந்து வானிலை தகவல் என்னதுன்னா, இன்னைக்கு காற்றோட வேகம் 4 கிலோமீட்டரில் இருந்து 41 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் தெற்கு திசையில் வீசும். இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இல்லை. இது மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டும்தான் இந்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் கார்த்திகா. அப்புறமா
3: சிஆர்ஜே மோமன் சாதி. அனைவருக்கும் டாட்டா, நாளைக்கு சந்திக்கலாம்.
2: அடுத்ததா
3: ஜாபீர்.
2: இணைஞ்சிருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பயணம் கன்னியாகுமரி மாவட்டத்தோட, அதுவும் தமிழ்நாட்டோட தென்கொடி முனை நோக்கி போறோம். பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஊசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்க கூட அடுத்த 2 மணி நேரம் பேச போறது நான் இனிதா. கன்னியாகுமரி தமிழ்நாட்டோட தென்கொடி முனை. இன்னைக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம், அப்புறம் வந்து பெரிய ஹோட்டல்கள், அப்புறம் படகு சேவை, கடற்கரை கடைகள் அப்படின்னு நிறைய பரபரப்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த இடம் எப்பவுமே இப்படிதான் இருந்துச்சா அப்படின்னா இல்ல மக்களே. பழங்காலத்துல இருந்து கன்னியாகுமரி ஒரு முக்கியமான கடற்கரை பகுதியா இருக்குது. கடல் வெளிய பயணங்கள் அப்புறம் வணிகத்துக்கும் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்கு. கட பல நூற்றாண்டுகளா இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கடலை நம்பியே வாழ்ந்துட்டு வர்றாங்க. கன்னியாகுமரியோட பெயரே ஒரு தனி வரலாறு தான். காலம் மாற மாற முக்கியத்துவம் மாற ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பா சுவாமி விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்து தியானம் செஞ்ச சம்பவம் கன்னியாகுமரியில இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். இந்த தியானம் செஞ்ச அந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான திருப்பு முனை கூட சொல்லலாம். இவர் தியானம் செஞ்ச பாறை வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் பாறையா இப்ப நினைவகமா உருவாகிருச்சு. முக்கியமா சூரிய உதயம், இந்த சூரிய அஸ்தமனத்தை பாக்குறதுக்குன்னே நிறைய கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அலை மோதி வரும். காலையில கரெக்டா 4:30 இருந்து 6:30 வரைக்கும் ஒரு கூட்டம் கூடும் பாருங்க. அந்த இடத்துல அப்பவே இந்த கடலுக்கும் அந்த சூரியனுக்குமான ஒரு உறவு எப்படி இருக்கும், அதை பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான தருணமா இருக்கும் மக்களே. குறிப்பா கன்னியாகுமரியோட அடையாளமா இருக்கிற அந்த திருவள்ளுவர் சிலை, அந்த சிலை அவ்வளவு உயரத்துல இருந்தாலும் அந்த அழகான கடலுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்கிற அந்த இடத்த பாக்குறதுக்கு சுற்றுலா பயணிகள் படகுகள்ல வர்றதும் போறதும் அடடா அப்படி ஒரு அருமையா இருக்கும். முக்கியமா உண்மையான அடையாளம் என்னன்னு கேட்டா அந்த கடலும் அந்த கடலை நம்பி வாழ்ற மக்களும் தான் நான் சொல்லுவேன். கன்னியாகுமரி முழுவதும் சுற்றுலா தலமா மாறிக்கிட்டே இருந்தாலும் ஆனா முக்கியமா கடல் தொழில் வந்து மாறவே இல்லை மக்களே. இன்னும் அந்த மீனவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த கடல்ல தான் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வாழ்க்கைக்காக நம்ம மீனவர்கள் போராடிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுலதான் கன்னியாகுமரியோட வரலாறே இருக்குது மக்களே. நம்ம ஆன்மீகமும் சுற்றுலாவும் இருக்குது, இதையெல்லாம் தாங்கி நிக்கிற நிலம் கடல் இருக்குது. கண்டிப்பா இந்த கன்னியாகுமரிக்கு போய் இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களையும் கடலை நம்பி வாழ்ற மக்களோட வாழ்க்கையையும் கண்டிப்பா பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: வணக்கம், என் பேர் விஜயலட்சுமி. நான் பாமன் ஊராட்சியில் வந்து தோப்புக்காடு கிராமத்தில் இருக்கேன். 95 வந்து டிஆர்ஆர்எம்லேருந்து டிஆர்ஆர்எம் சொல்லிட்டு ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியன் தமிழ்நாடு கிராம புறநமைப்பு இயக்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் வந்து வந்துச்சு. அந்த சங்கத்தில் இருந்து வந்து நான் ஒரு ஊக்குநராக இருந்தேன். மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பித்தோம், மகளிர் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் கிராம அறிவு மையம்னு ஒன்று வச்சோம். கிராம அறிவு மையம் மூலியமாக படிக்காத பெண்களுக்கு, எழுத படிக்க தெரியாத பெண்களுக்கு எழுத படிக்க வந்து கற்றுக் கொடுத்தோம். கலெக்டர் போய் எப்படி பார்க்கணும், தாசில்தார போய் எப்படி பார்க்கணும், விஓவை எப்படி பார்க்கணும், ரேஷன் கார்டு பிரச்சனையா, முதியோர் பென்ஷன்லாம் அப்போ ரொம்ப கஷ்டம் அவங்க வாங்குறதுக்கு. அந்த அப்படி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்குறது, இந்த பிரச்சனைகளில் வந்து நான் நிறையா வந்து நான் அவங்களுக்கு வந்து நான் செயல்படுவேன். எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷன் நான் ஒரு உறுப்பினராக இருக்கேன். ராமநாதபுரம் மாவட்ட மீன்பிடி தொழிலாளர் யூனியனில் ஒரு உறுப்பினராக இருக்கேன். இப்படி இருந்து நிறைய இந்த ட்ரஸ்ட்களில் நான் இருக்கிறதுனால அந்த ட்ரஸ்ட்கள் மூலமா என்னென்ன வரு என்னென்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து நான் சொல்லுவேன். மக்களுக்கு வந்து சொல்லி அவங்களுக்கு பாட்டு மூலமாகவும் சொல்லிக் கொடுப்பேன். என்ன சொல்றாங்களோ அந்த விதத்துல வந்து அவங்களுக்கு வந்து கடல் அலையில பத்தி, கடற்கரையில வந்து மீன் வளத்துகளை பாதுகாக்கணும், மீன் அந்த குப்பை கூளங்களை வந்து கடல்களில் போடக்கூடாது, கடல்ல போட்டா மீன் வளம் அழிஞ்சிரும், எந்தெந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாங்களோ அதை வந்து நான் மக்களுக்கு வந்து சொல்லுவேன். இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இருந்துக்கிட்டு இருந்த மேனிக்கே எனக்கு வந்து இதுகளெல்லாம் வச்சு என்னுடைய திறமையை வச்சு கலெக்டர் எனக்கு பிரைஸ் கொடுத்தாரு. தாசில்தார் எனக்கு அப்போ உள்ள அப்போ அந்த சமயத்தில் இருந்த தாசில்தார் எனக்கு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நான் தேர்வு பண்ணி நான் மீனவ பண்ணுங்கிறதுக்கு 2005 வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு அங்கே உள்ள சீஃப் மினிஸ்டர் கையில் வந்து விருது வாங்கினேன். 2006 வந்து டெல்லியில் ராஜஸ்தான் சொல்கிற இடத்துல வந்து பொக்ரான் சொல்கிற இடத்துல எம்எஸ் சுவாமிநாதன் அவர் கையில் வாங்கினேன். 2007 ஐயா டாக்டர் கலாம் ஐயா கையில் வந்து நான் ஹைதராபாத்தில் வந்து 2007 வந்து விருது வாங்கினேன் ஜனவரியில். அது சிறந்த மீனவ பெண்ணுக்கான என்னுடைய பேச்சு திறமை, என்னுடைய அறிவு திறமைக்காக, என்னுடைய ஒரு இதுக்காக கல்பா பண்ணார் விஜயலட்சுமின்னு கூப்பிடும் போது ஐயாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கூப்பிடும் போது அப்ப அந்த கருப்பு படைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து அவங்க வந்து ஐயாவை வந்து பிடிச்சி இழுத்தாங்க. ஐயா கலாம் ஐயா வந்து பிடிச்சி இழுத்தாங்க. அப்போ இழுக்கும் போது எங்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இருக்கும் போது மறுபடியும் அப்படி இருந்துமே ஐயா வந்து எங்களோட நின்று உட்கார்ந்து போட்டோலாம் எடுத்தாரு. அந்த நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இது கடலோட மிகப்பெரிய இலவச டிக்கெட் பயணினே சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. ஈஜெனிஸ் நோக்ரேசிஸ் அப்படின்னு சொல்லப்படுற உறிஞ்சி மீன்கள் கடல்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கு மக்களே. இதோட தலையில ஒரு வித்தியாசமான சக்ஷன் டிஸ்க், இதை பயன்படுத்தி தான் சுறா மீன், ஆம, திமிங்கலன் மேல கூட டபக்குன்னு போய் ஒட்டிக்கிறோம். ஒட்டிக்கிட்ட பின்னாடி நீந்துறதுக்கு எந்த முயற்சியும் செய்ய தேவையில்லாம பெரிய மீன்கள் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இதுவும் ஜாலியா இலவசமா கூட பயணம் செய்யும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, உடலோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் சின்ன வெள்ளை நிற கோடுகள், நடுவுல ஒரு அடநிற கோடு காணப்படும். முதிர்ந்த மீன்களோட வால்ல வந்து பாத்தீங்கன்னா துடுப்போட மேல் மற்றும் கீழ் பகுதியில, அதுவும் நடுப்பகுதியை விட நீளமா இருக்கும். இதோட முதல்ல இருக்கிற முதுகு துடுப்பு பாத்தீங்கன்னா மாற்றம் அடைஞ்சு தலையோட மேல் பகுதியில கொம்பு மாதிரி இருக்கும். 16 ஒரு 18 சைஸ்ல தட்டையான அமைப்பு இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா இது வந்து ஓவல் சைஸ் வடிவத்துல உறிஞ்சி வட்டமா இருக்கும். இந்த உறிஞ்சிய வச்சுதான் என்ன செய்யும் அப்படின்னா, மீனுக்கு பின்னாடி ஒட்டிக்கிட்டு அது வந்து ஜாலியா பயணம் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய மீன்கள், அதாவது பாத்தீங்கன்னா பெரிய பெரிய திமிங்கலங்கள், டால்பின், இதுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இறைகளை வேட்டையாடி சாப்பிடும் போது பெரிய பெரிய டால்பின், அப்புறம் திமிங்கலம், ஆமைகள் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறப்ப மிச்ச மீதி உணவுகள் வந்து இருக்கும், அது வாய்கள்ல இல்லைன்னா தோள்கள் மேல ஒட்டிட்டு இருக்கும். இந்த மாதிரி உணவுகள் இருக்கிறத தான் அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸியா சாப்பிடுமா. பெரிய மீன்களோட உடம்புல இருக்கிற இந்த ஒட்டுணிகள் அப்புறம் அழுக்குகள் இது எல்லாத்தையும் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உறிஞ்சி மீன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உறிஞ்சி சுத்தம் பண்ணிருமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே லாபமான ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பா தான் கடலுக்குள்ள அவ்வளவு பெரிய ஐடியா பண்ணி வாழுது மக்களே. இதை நம்ம வந்து ஒரு சில பேர் பார்த்திருக்க மாட்டோம், குறிப்பா மீனவர்கள் இதை கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. அதுவும் இந்த ஆழ்கடல்ல மீன் பிடிக்க போறவங்களோ இல்ல இந்த சிறிய படகுல மீன் பிடிக்க போறவங்களோ கண்டிப்பா அந்த மீன்களுக்கு மேல ஒட்டி அந்த மீன் வர்றத நம்ம பார்த்திருக்கலாம், பார்த்திருக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. சரி மக்களே, உங்களுக்கான அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு

0: பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸு ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோஷியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோஷியல் மீடியா நல்லதா கெட்டதா?
2: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
2: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
0: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
0: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கறது உன்னோட விருப்பம். ஒண்ணு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
2: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்குல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சின்ன முதலீடு செம கெத்து, லாபம் கொடுக்கிற ஒரு அசல் கிராமத்து பிசினஸ் தந்திரம். மீனவர்கள் கடலுக்குள்ள வலைவிரிச்சு எடுக்கிறப்போ சில நண்டுகள் வந்து பாத்துக்கிறங்க சிக்கும். அந்த நண்டுகளை வளர்த்து அதை எப்படிலாம் வியாபாரம் பண்றாங்கன்னு கேக்கலாமா? வாங்க, இது கடல் ஊசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. நம்ம மீனவர்கள் கடலுக்குள்ள வலைவிரிச்சு எடுக்கிற போது சில நண்டுகள் வந்து சிக்கும். அதோட மேல் தோடுத்தீங்கன்னா கொல கொலன்னு சொத சொதன்னு இருக்கும். அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொழுக்கா நண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இப்படி தொழுக்கா நண்டு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய சட்டையை கலட்டி போட்டுட்டு புதுசா உருவெடுத்த நண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்புக்குள்ள சதை இருக்காது, வெறும் தண்ணி தான் இருக்கும். அப்படியே அமுக்கணும் அப்படின்னா தண்ணி பீச்சிட்டு வெளியில வந்துடும். அந்த மாதிரிதான் இருக்கும். இது சந்தைக்கு கொண்டு போனா காசு கிடைக்காது, கீழே தான் தூக்கி போட்டுருவாங்க. வியாபாரத்துக்கு விலை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள். நம்ம ஊர்ல அதுவும் இந்த பாம்பன் பகுதியில நிசோரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வேஸ்டா தூக்கி போடுற, அதுவும் உயிரோட இருக்கிற இந்த தொழுக்கா நண்டுகளை வாங்கிட்டு வந்து அதுவும் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து நம்ம பாம்பன் கடற்கரை இருக்குது இல்லையா, அந்த கடற்கரையில டீசல் கேன்கள்ல கடலுக்குள்ள போட்டு வளர்க்கறாங்க. நண்டுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு இருட்டான அறை இருக்கணும். அந்த இருட்டான அறைகள்ல அதுக்கு வந்து தேவையான உணவுகள் போடணும். அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு அதோட மேல் உள்ள தோள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கான உதவும் அப்படின்னு சொல்றாங்க மீனவர்கள். இதனால என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த டீசல் கேன்களை என்ன செய்வாங்க அப்படின்னா தண்ணிக்குள்ள போட்டு அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி தொழுக்கா நண்டையும் உள்ள போட்டுருவாங்க. உள்ள போட்டதுக்கு அப்புறம் டெய்லி இந்த மீன் இறை இருக்கு இல்லையா, வேஸ்டா வெட்டின தலை மண்டை அப்புறம் அந்த செதில்கள் இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்து அதாவது அந்த டின்னுக்குள்ள போடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அது நல்லா சாப்பிட்டுட்டா 15 நாள்லயே பஞ்சு மாதிரி இருக்கிற அந்த தோள்கள் கெட்டியா மாற ஆரம்பிச்சிருமா, நல்லா ஒரு தடிமனா மாறவும் சும்மா ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி சும்மா கல் மாதிரி இருக்குமா. இந்த நண்டுகள் வந்த அடையாளமே இல்லாம போயிரும், புதுசா ஏதோ ஒரு நண்டு உற்பத்தி ஆனது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோல இருந்து 2 கிலோ வரைக்கும் வளரும். அப்புறம் இந்த நண்டுகளை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயிற்று பகுதியை அமைக்கி பார்த்தாங்க அப்படின்னா இது கல் மாதிரி உறுதியான பின்னாடி தான் அதை தூக்கிட்டு போய் மார்க்கெட்ல நல்ல விலைக்கு விக்கிறாங்க. இப்படி நம்ம வேஸ்ட்னு நினைச்சு தூக்கி போடுற ஒரு பொருளை கொஞ்சம் தீவனம் போட்டு தங்கமா மாத்துறாங்க. இந்த வியாபாரத்துல லாபமும் ஈட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்றாங்க. இந்த தொழில் நம்ம தீவுக்குள்ளேயே அண்ணன் தான் பண்றாங்கிறது அவங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அருமையான பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: சமுத்திரம் பழக சமுத்திரம் பழக அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4. அட அழகான ஒண்ணு கடலோரத்துல ஒதுங்கிக்கிட்டு இருக்குதுன்னு ஓடிராதீங்க. ஆமா, கடலுக்குள்ள அடியில இது நட்சத்திரம் ஆக்சிஜன் காக்சிகளை பார்த்தா ஹாலிவுட் படமே தோத்துரும். என்னன்னு கேக்குறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க, இது கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. உடம்பு முழுக்க ஆபத்தான நச்சு முழுக்களோட பவளப்பாறைகளை மொத்தமா அழிச்சிட்டு வர்ற இந்த முள் கிரீட நட்சத்திர மீன்களை பார்த்தா மத்த உயிரினங்கள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிரும். ஆனா நம்ம டைட்டன் சங்கு அல்டிமேட்டா என்ன செய்யும் அப்படின்னா, நட்சத்திர முள்கிரீட சங்குகளை என்ன செய்யும் அப்படின்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸா இத பார்த்ததும் மெதுவா உட்காந்து போய் அதுக்கப்புறம் தான் நாக்குல இருந்து சக்தி வாய்ந்த அமிலத்தை பீச்சி அடிக்கும். இந்த அமிலம் பாத்தீங்கன்னா கூர்மையான பற்கள் மாதிரி அமையும். நட்சத்திர மீன்களோட தோலையை தொலைச்சிட்டு இந்த அமிலம் வந்து பாத்தீங்கன்னா செயலிழக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணிமிக்கிற நேரத்துல மெதுவா உட்காந்து வந்து ஒட்டுமொத்த எதிரிகளை அசால்ட்டா சாப்பிடும். என்னது அப்படின்னா இந்த டிரைட்டன் சங்கு தான். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலோட ஹீரோ அப்படின்னு கூட சொல்லலாம். பழங்காலத்துல மன்னர்கள் போர்க்களத்துக்குல ஊதுறதுக்கு கம்பீரமா எக்காலங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அந்த எக்காலத்தோட சத்தத்துக்கு ஒரு ஈடு இணையான சத்தம் அப்படின்னு சொன்னா இந்த சங்கு சத்தம் தான். இந்த சங்குல இருந்து எழுப்பப்படுற சத்தம் பல கிலோமீட்டர் வரை எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிரைட்டன் சங்கு வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இதோட காலியான ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த துறவி நண்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நண்டுகள் என்ன செய்யும் அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு தங்களோட சொகுசு மாளிகை மாதிரி உள்ள போய் மொத்தமா உட்காந்துக்கிறோம். இதோட இனப்பெருக்கம் இதோட வாழ்விடம் எல்லாமே வந்து இந்த டைட்டன் சங்குக்குள்ளதான் இருக்கும். முக்கியமா ஒட்டுமொத்த பவளப்பாறை காடுகளையும் அழியாம காப்பாத்துறத கடலடியோட ரியல் மாஸ் ஹீரோ தான் இந்த டைட்டன் சங்கு சொல்றாங்க. சரி மக்களே, அடுத்த பகுதிகளுமே இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா பாடல்கள் எப்ப கேக்குறது? அதுக்கு முன்னாடி பாடல்களை கேட்டுட்டு வந்துடலாம். இது கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் சுரேஷ். நான் வந்து ஒரு 20 வருஷமாக கடையில் தான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இது ராமேஸ்வரம் வந்து சங்கு கடை தான் என்னுடைய கடையை. இது வந்து கோயில் கடை தான், கோயில் சார்ந்த கடைகள். கோயிலை நம்பி தான் கோயிலை சுற்றி ஒரு 1000 கடைக்கிட்ட அந்த கடைக்கிட்ட எல்லாமே இருக்கிறோம். இது வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் அப்பா வச்சுருந்தாரு. எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நாங்கள் இந்த கடையை, எங்கள் அண்ணன், நான், மொத்தம் எங்கள் குடும்பத்தில் 4 பேர், அடுத்தது நான் கடைசியாக சேர்ந்து எல்லாமே சேர்ந்து கடை, ஆளுக்கு தனித்தனியாக கடை வச்சுருக்கோம். 10th முடித்ததுக்கப்புறம் கோயில் அடுத்த தொழிலுக்கு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்படி நம்மளுடைய ராமேஸ்வரம் டெவலப்மெண்ட். நான் வந்து ஸ்கூல் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கிடையவே கிடையாது. பாய்ஸ் ஸ்கூலில் 6th to 10th வரையும் இங்கே படித்தேன். இந்த வெரி குட் ஸ்கூல் தான். நாங்கள் 6th to 10th வரையும் இங்கே படித்தேன். எந்த ஒரு இதுவும் இல்லை, ரிமார்க் இல்லாமல் வந்தாச்சு. பசங்க மட்டும் பாய்ஸ் ஸ்கூலில் பசங்க மட்டும் தான் படிக்காது, வேறு கேர்ள்ஸுங்கிற கிடையாது இல்லை. இப்போ இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்சு பாய்ஸ் ஸ்கூலும் அது தான், பொண்ணுங்களும் கேர்ள்ஸ் ஸ்கூல் தான். எனக்கு வந்து அடுத்தது வந்து படிப்பும் கிடையாது, படிப்புங்கிற தொழிலுங்கிறது இதுதான். படிப்புங்கிறது தான் பிஸ்னஸ் அங்கிட்டு போயிருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு அண்ணன் எல்லாமே இங்கே இருந்ததுனால எல்லாருக்கும் அடுத்த ஃபஸ்ட்டாக 2வது அண்ணன் கடை வச்சுருந்தாப்புல, அதுக்கப்புறம் என்னையும் கூப்பிட்டாப்புல, இங்கே அங்கேருந்து என்னடா பண்ண போகிற, அடுத்த கடைக்கே வந்துட்டேன். அப்படியே கடையை விட்டு நம்ம போகிறதே கிடையாது. இதுதான் நம்மளுக்கு இது. ஒரு எனக்கு தெரிஞ்சு 95 முடித்தேன் படிப்பு, ஒரு 98 கடைக்கு வந்துட்டேன். இது நம்மளுக்கு மெயின் வந்து ஆடி திருவிழா தான். அதை விட்டால் மெயின் சீசனுங்கிறது வந்து ஐயப்ப சீசன் தான். சீசனுங்கிறது நல்ல பெஸ்ட் சீசன், அதுதான். இங்கே உள்ள பிரச்சனை, எந்த பிரச்சனையும் ராமேஸ்வரத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது. உண்மையிலே நிம்மதியாக தான் இருக்கும். தங்குறதுக்குலாம் இலவச தங்கம் விடுதி இருக்குது. இப்போ அதிகமாக அதை போட்டு வச்சுருக்கா போகுது, கோயில் நிர்வாகத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க. அதிகமான ஹோட்டல், அதிகமான லாட்ஜஸ், சாப்பிட அதுக்குமே அன்னதானம் ஓடுது. ராமேஸ்வரத்தை போது சாப்பாடுக்கு பஞ்சமே கிடையாது.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற யார் வேணாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஈரநிலம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பகுதிகளில் சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை விட்டு வளர்க்குறதுக்கு அரசாங்கம் இந்த திட்டத்தில் உதவி பண்ணுது. என்ன உதவி, அதை பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் பேச போகிறோம். சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேச போகிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. யாருக்கெல்லாம் இந்த திட்டம் கிடைக்கணும் அப்படின்னா, நம்ம மீன் வளர்க்க போகிற இடம் எந்த வில்லங்கமும் இல்லை நம்மளோடதாவே இருக்கணும், இல்லைனா முறையான அனுமதி இருக்கணும், தேவையான நிதி ஆதாரங்கள், அரசு அனுமதிகள், அப்புறம் ஒப்புதல், அப்புறம் ஆதாரங்கள் எல்லாத்தையும் திட்ட விளக்க அறிக்கை மூலமா சமர்ப்பிக்கணும். முக்கியமா நிலம் வாங்குறதுக்கு அரசு சார்பில் எந்த ஒரு நிதியுமே தரமாட்டாங்க. இந்த நிலத்துல இருக்கிற இந்த குழிகள் வெட்டி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஈரமா இருந்துச்சு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா சதசதன் சேரு அந்த இடத்துல வந்து மழைக்கு நீர் பிடிக்கிற இடமா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற இடங்களுக்கு மட்டும்தான் நிதி உதவி தர்றாங்களே தவிர புதுசா நிலம் வாங்குறதுக்கு நிதி உதவி தர மாட்டாங்க அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதிகபட்சமா பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 2 ஏக்கர் நிலப்பரப்பு வரைக்கும் இருக்கலாம். அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் கூட்டுறவு பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கும் 2 ஏக்கர் நிலப்பரப்பு வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 ஏக்கர் வரை நிலப்பரப்பு இருக்கிற மீனவர்களோ இல்ல சாதாரண பெண்களோ கூட்டுறவு சங்கங்கள்ல சேர்ந்தோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா நிதி உதவி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிதி உதவி பெற வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா திட்ட முன்மொழிவுகள் எல்லா உரிய அறிவுரைப்படி மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசு வழியால தான் அனுப்பி அந்த அரசுகள் எல்லாரும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசு அமைப்புகள் கூட்டமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து விண்ணப்பங்களை சரிபார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு நிதி உதவி தருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல அரசு தர நிதி உதவி எவ்வளவு அப்படின்னா 2,50,000 மட்டும்தான் மானியமா கொடுக்கறாங்க. எங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா நம்ம மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம், அதாவது மீன்வளத்துறை மூலமா நம்ம விண்ணப்பிக்கலாம். மீன்வளத்துறை

இதை மூலமா நம்ம அணுகணும் அப்படின்னா அவங்களே என்னென்ன ப்ராசஸிங் அப்படின்றத நமக்கு சொல்லியும் தருவாங்க. தேவையான ஆவணங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே ஃபில் பண்ணி அவங்க சரிபார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த மானியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர்கள் இந்த திட்டத்துல கண்டிப்பா பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா நல்ல பாடல்களுமே வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாரம் தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னதை கேட்டு தான் தாளம் போடுறேன்.
1: கீழது வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
2: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
1: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தேர்வு வச்ச ஆத்தாவ மறப்பேனா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா போடுமாட்டா? போடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: இருக்கீங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்க கூட நெய்தல் கைமணம் பகுதியில பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. இன்னைக்கான நெய்தல் கைமணத்தோட சுவை என்ன அப்படின்னா, கிரீன் பிரான்ஸ் நிவாரணா அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா ஸ்பெஷலான ஒரு பிரான்ஸ் கிரேவி, அதாவது பாத்தீங்கன்னா ரால் கிரேவி பத்தி தான் நம்ம இன்னைக்கு செய்முறை விளக்கம் பார்க்க போறோம். இந்த ரால ஒரே மாதிரி கிரேவி வறுவல் வச்சு நாம சாப்பிட்டுருப்போம், கொஞ்சம் ட்ரெண்டிங்கா ட்ரை பண்ணலாமா வாங்க. குறிப்பா இதுக்கு ரால் வேணும் மக்களே. ரால நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும், அது தனியா இருக்கட்டும். ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில மை கணக்கு அரைச்சிடணும். நம்ம இந்த சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ரால், அந்த ரால இந்த மசாலா கூட என்ன செய்யலாம் அப்படின்னா உள்ள போட்டு நல்லா பெரட்டி அதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணி நல்லா ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இதுக்கப்புறம் தான் மக்களே செய்முறையே இருக்கு. ஒரு வடை சட்டியில என்ன செய்யணும் அப்படின்னா எண்ணெயை ஊத்தி, அதுவும் பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊத்துனா அதை விட டேஸ்டா இருக்கும். ஏன்னா கேரளா சைடு பொதுவாவே தேங்காய் எண்ணெய் ஊத்தி தான் சமைப்பாங்க. நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த தேங்காய் எண்ணெய் ஊத்தி சமைச்சு பார்க்கலாம். டிஷ் தானே, ரெடி பண்ணி பார்ப்போம் வாங்க. கொஞ்சமா தேங்காய் எண்ணெயை ஊத்தி அதுல கொஞ்சம் என்ன செய்யணும் அப்படின்னா கருவேப்பிள்ளை பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா மசாலா, இந்த மசாலாவை வந்து பாத்தீங்கன்னா லேசா தண்ணி ஊத்தி நல்லா வேக வைக்கணும். நல்லா ஒரு பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சிருக்கோம்ல இந்த ராலை, அதை எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அந்த மசாலால போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக போடலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி போடுங்க. அது வேகிற வரைக்கும் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தேங்காவை உடைச்சு அதுல பாதி மூடிய திருகி நல்லா கட்டியா பால் புழிஞ்சு எடுத்துக்கங்க. இந்த பாலை என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா நம்ம ரால் நல்லா கொதிச்சு வாசனை வர்ற நேரத்துல இந்த கெட்டியான தேங்காய் பாலை அந்த ராலுக்குள்ள ஊத்துங்க. கிரேவியோட இந்த தேங்காய் பால் சேர்ற வரைக்கும் நல்லா கிளறிட்டு மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நல்லா அரைஞ்சு கிரட்டியா கொல கொலன்னு வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடான சாதம் இல்லைன்னா ஏதாவது தொட்டுக்கரைக்கு நம்ம இதை பயன்படுத்தி சாப்பிடலாம். அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் நம்ம ஒரே கிரேவி வறுவல் இந்த மாதிரியே வச்சு சாப்பிடுறதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரெசிபியாவும் இருக்கு. நம்ம வீட்லயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம ரால் கனவாலாம் வாங்குறோம், இந்த ராலை வச்சு இந்த மாதிரி டிஷ் ட்ரை பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த ராலை வச்சு நல்ல ஒரு சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது உங்களுக்காக, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாப்பிள்ள, வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சிட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கடிச்சிட்டு இருக்கு.
1: அட ஆமா மச்சா, இப்பெல்லாம்

0: எல்லாம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மனுஷங்க நம்ம எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்த உடனே கொஞ்ச நேரம் உட்கார பழக்கம் உண்டு. காரணம் கால்வழி தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இப்படின்னா ஒரு பறவையால முழு கடலையும் எங்கேயுமே உட்காராமலும் நிக்காமலும் கடக்க முடியும். அது என்ன பறவை, எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அந்த பறவை கப்பர் பறவை. அதாவது நிறைய இடங்கள்ல இத போர் பறவை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது நீளமான சிறகுகள், வால்கள், அலகுகள் இதெல்லாத்தையுமே வச்சிருக்கும். இதனால உணவு, தண்ணி, ஓய்வு கூட இல்லாம தொடர்ந்து 400 கிலோமீட்டர் தூரம் வர பயணிக்க முடியும். இதோட ஆயுட்காலம்னு பார்த்தோம்னா 25-34 வருஷம். இது அதிகமா இந்திய பெருங்கடல் அப்புறம் புளோரிடாலதான் காணப்படும். தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. இன்னைக்கு நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம வாழ்ற இந்த சமுதாயம், இதுக்கெல்லாம் வந்து தொடக்க சொல்லி போட்ட ஒரு செம சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி விவசாயத்தை கண்டுபிடிச்சாங்க, அதை பத்தின தகவலை நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் இனிதா. கேட்டுட்டு இருக்கீங்க இது கடல் ஓசை எஃப்எம் 90.4. யோசிச்சு பாருங்களேன் மக்களே, ஒரு காலத்துல நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சு வேட்டைக்கு போனோமா, ஏதோ ஒரு விலங்கு அடிச்சோமா, சாப்பிட்டோமோ, மரத்தடியில நல்லா படுத்தோமா அப்படின்னு இப்படியே அலைஞ்சுகிட்டே இருந்திருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க திடீர்னு ஒரே இடத்துல தங்கி நிலத்தை உழுது பயிர் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்கு பின்னாடி சில தரமான சம்பவங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றம். இந்த காலநிலை மாற்றம் சுமார் 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே பூமி முழுக்க ஒரே பனிக்காலமா தான் இருந்துச்சு. அப்போ மெல்ல மெல்ல என்ன செஞ்சுச்சு அப்படின்னா அந்த பனி எல்லாம் உருகி பூமி அப்படியே கதகதப்பா மாற ஆரம்பிச்சிருக்கு. வெயில் வரவும் இந்த செடி கொடிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வளர ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது வயத்துக்கு பசி. மக்கள் தொகை வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல அதிகமாயிட்டே இருந்தனால காட்டுல வேட்டையாடுறதுக்கு விலங்குகளும் குறைஞ்சு போச்சு. ஏன்னா குறிப்பிட்ட தொலைகள்லதான் விலங்குகள் இருக்கும். அந்த விலங்குகள் எல்லாம் மனிதர்கள் வேட்டையாடிட்டாங்க அப்படின்னா காட்டுல விலங்குகளே இருக்காது. இந்த மாதிரி சமயத்துல பட்டினியா தான் இருக்கணும், பட்டினியா தான் சாகணுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு நம்ம முன்னோர்களுக்கு. அப்பதான் இந்த மேஜிக் நடக்குது. காட்டுல ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட விதைகள் கொஞ்சம் கொஞ்சம் காலம் கழிச்சு இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் முளைச்சு செடியா வளர்ந்ததை பார்த்த நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அட இத நம்ம சாப்பிட்டு போட்ட விதை தானே, இது இத நம்ம விளைச்சோம் அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. பாருங்க அங்கதான் விவசாயம் பிறந்துச்சு. காட்டு மிருகங்களை துரத்தி வேட்டையாடுறதை விட்டுட்டு ஆத்தங்கரையோரம் பயிர் விளைச்சி பண்ணி சாப்பிட்றது எவ்வளவு ஒரு சொகுசா இருந்துச்சு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பழகி பக்கத்திலேயே வளர்க்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. அப்படியே சின்ன சின்ன யோசனைகளை ஆரம்பிச்ச விவசாயிகள் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ற கிராமங்கள் நகரங்கள் கட்டிடங்கள் எல்லாத்துக்கும் அடித்தளமா அமைஞ்சிச்சு. ஒரு விதைய போட்டு செடியாக்குனா அந்த முதல் மனிதன் யோசிச்ச யோசனை தான் இன்னைக்கு நம்ம நிம்மதியா உட்காந்து சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கை சோற்றுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து கேளுங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: 104.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசிஎஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசிஎஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4. சமுத்திரம் பழகு பயணத்தோட இறுதி கட்டத்துக்குமே வந்தாச்சு. இந்த பயணம் நமக்கு ஒரு சாதாரண பயணமா இல்லாம கடலையும் கடலை சுற்றி வாழ்ற மக்களையும் இன்னும் நெருக்கமா புரிஞ்சுக்கிற ஒரு அழகான அனுபவமாவே இருந்துச்சு. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிற அந்த சுற்றுலா தலங்களையும் அங்க சூரிய உதயத்தையும் ரசிக்கிற அனுபவத்தையும் தாண்டி கடலை நம்பி வாழ்ற மீனவ மக்களோட வாழ்க்கையையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இந்த சுறா மீன்லையும் ஆமைகள்லையும் ஒட்டிக்கிட்டு வாழ்ற அந்த உறிஞ்சி மீன் பத்தி ரகசியங்களையும் இதுவரை நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா நம்ம பாம்பன் பகுதியில நண்டு தொழிலோட ஒரு வித்தியாசமான முயற்சியை பார்த்தோம். நண்டோட ஓடு உரிச்சு வந்ததுக்கு அப்புறம் அதை வளர்த்து அதை விற்பனைக்கு கொண்டுட்டு வர்ற வித்தையையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இந்த மாதிரி புதிய முயற்சிகளை முன்னெடுக்கிற அந்த சகோதரரை இந்த நேரத்துல நம்ம பாராட்டியே ஆகணும் மக்களே. அதே அரிய வகை உயிரினங்கள்ல ஒன்னா டைட்டன் சங்கு பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு கடலோட ஒரு உயிரினமா நாம பாக்குற இந்த சங்கு நம்ம முன்னோர்களுடைய காலத்துல போர் கருவியாகவும் முக்கியமான தகவல் தொடர்பு கருவியாகவும் பயன்படுத்தப்பட்ட வரலாறையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற ஈரநிலங்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டைகள் போன்ற நீர்நிலைகளை பயன்படுத்தி சின்ன சின்ன மீன் குஞ்சுகளை வளர்க்க அரசாங்கம் வழங்குற நலத்திட்டங்கள், அதன் மூலமா உருவாக்கக்கூடிய வாழ்வாதார வாய்ப்புகள் பத்தியும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். நெய்தல் கைமணம் பகுதியில் கடலோர மக்களோட பாரம்பரிய உணவு முறைகள்ல ஒன்னா த கிரீன் பிரான்ஸ் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி நம்ம உணவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மக்களோட வாழ்க்கை பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் பத்தியும் புரிய வந்துச்சு. அது மட்டும் இல்ல, காலநிலை மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பூமியோட விவசாயம் எப்படி இருந்துச்சு, நம்ம முன்னோர்கள் இயற்கையை எப்படி கவனிச்சு விவசாய முறைகளை உருவாக்குனாங்க, காலம் மாற மாற இயற்கையும் நம்ம வாழ்க்கை முறையும் எப்படி மாறுச்சு அப்படின்றது பல முக்கியமான விஷயங்களையும் இந்த பயணம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு மக்களே. ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரம் பழகு பயணம் கடலை பத்தி மட்டும் நமக்கு கத்து கொடுக்கல, கடலை நம்பி வாழ்ற மனிதர்களை பத்தியும் அவங்களோட பாரம்பரியத்தையும் தொழிலையும் உணவையும் இயற்கையோட அவங்களுக்கு இருக்கிற உறவையும் நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கு. இதுதான் நம்ம சமுத்திரம் பழகு பயணம் கத்து கொடுத்த மிகப்பெரிய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடலை ரசிப்போம், கடலை புரிஞ்சுப்போம், கடலை காதலிச்சுக்கிட்டே இருப்போம். கடல் ஊசை எஃப்எம் 90.4. நான் உங்கள் இனிதா. அருமையான பாடல்கள் வருது, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி வழங்கும் நெய்தலின் கதைகள்.
1: என் பேர் ரீடஸ், ஊர் பாம்பன். அது வந்து நடந்தது எப்படின்னா, ஒரு நாள் டிசம்பர் 3 டிசம்பர் 3 கடலுக்கு வந்து அன்னைக்கு நாங்கள் கடலுக்கு போனோம். கடலுக்கு போகும்போது திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போதுலேயே கொஞ்சம் பலத்த காற்று அடித்தேன். உடனே தண்ணி வந்து மார்ச் அதிகமாக, அது வந்து கரவாடை டைம் சொல்லுவாங்க, வாடைக்காத்து டைம் சொல்லும்போது சொல்லுவேன். தண்ணி வந்து அதிகமான வந்துக்கிட்டு மார்சாக வந்துக்கிட்டு மேலே அடிக்கிறனால தண்ணி வந்து நேராக வளத்துக்குள்ளே வர்றதுனால எல்லாருமே தார்பாயை போட்டு மூடிருக்கும். ஓட்டு வல்ல ஓட்டுவர் மட்டும், மண்டாடி மட்டும் காணாமல் இருப்பாப்போம். அப்படி காணாமல் இருந்தவங்க தான் எங்கள் மாமா, சொந்த தாய் மாமா வராது, கடலில் தவறி விழுந்துட்டாங்க. 4 நாளாக தேடி ஆளை கண்டுபிடிக்க முடியல. மொத்தம் அன்னைக்கு வந்து கடலுக்கு போனது ஒரு சுமார் 10 வருடம் போனோம். அந்த 10 வருடத்தில் வந்துக்கிட்டு 8 வருடம் கடலுக்கு போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. 2 வருடம் மட்டும் நாங்கள் வந்து நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து சின்ன வேலை. வந்துக்கு இருக்கும் போதில் எங்கள் அப்பா ஓடி வந்து அழுது வந்து சொல்கிறாப்புல, ஐயா மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டாலாம் ஐயா, ஃபோன் இருக்குது, நீ உடனே வந்து நீங்கள் வள்ளத்தை எடுக்கையா அப்படின்னு. இப்போ என்னப்பா சொல்கிறீங்க, மாமா தண்ணியில் விழுந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பதறிக்கிட்டு கேட்டோம். ஆமையா, மாமா வந்து தண்ணியில் விழுந்துட்டான் ஐயா, வள்ளத்தை வேமா எடுங்கயா அப்படின்னு சொல்லும்போது நான் போய் பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் போய் கெட்டு கம்பி வாங்கிட்டு வந்து சைலன்சரை இழுத்து வச்சு கெட்டி நாங்கள் போய் தேடுறோம். அன்றாட நைட்டு ஃபுல்லாக தேடணும், ஆளை கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் நாங்கள் தேடணும், ஆளையும் கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் 4 நாள் கழிச்சு தான் எங்கள் மாமாவை சடலமாக தான் நாங்கள் மீட்டோம். அதுக்கப்புறம் கடலுக்கு போகிறதுக்கு ஒரு வருஷமாக நமக்கு கடலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு மனசு இல்லை. மாமாவுக்கு கல்யாணம் முடிக்கல. அப்போ தான் கல்யாணம் பேசி வச்சுருந்தாப்புல ஜனவரி 7 டேட்டு குறிச்சிருந்தோம். மாமா வந்துக்கிட்டு டிசம்பர் 4 தவறி விழுந்தாப்புல டிசம்பர் 8 தான் மாமா கடல்லேருந்து மீட்டது. அவரையே நினச்சி எங்கள் அம்மாச்சியும் ரொம்ப நாளாக படுக்கையிலே கிடந்து, அவங்களும் 3 வருஷம் 4 வருஷமாக கிடந்து அவங்களும் இறந்தோம். இன்னைக்கு நல்லா வாழ்ந்த குடும்பம் நமக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையோட அன்றாட நாள்லேருந்து இந்நாள் வரைக்கும் நாங்கள் ரொம்ப மனவேதனையோட தான் இருக்கோம். அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான ஒரு சம்பவம்.
0: குரல் அற்றவர்களின் குரலாய் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
3: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: என்ன நேயர்களே, எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. உங்க மேல இவ்வளோ அக்கறையோட கேக்குறது நான் சுல்தானா. 9 to 10 வரைக்கும் அடுத்து நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு ரா துரைமாணிக்கம் எழுதின மரணம் நம்மை பிரிக்கும் வரை. கதை கேட்கறதுக்கு அன்பான உள்ளங்கள் இணைஞ்சிருக்கிறது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. கதை கேட்க ஆரம்பிச்சிடலாமா? வாங்க வாங்க. இன்னைக்கான கதை நாயகன் கண்ணன். அவரு தன்னோட தொழில் காரணமா அமெரிக்கால ஏறக்குறைய 10 வருஷம் இருந்துட்டு சிங்கப்பூருக்கு திரும்பினார். தன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ரகுக்கும் ஃபோன் பண்ணார். அப்படி தன் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கண்ணன் ரகுவையும் அவரோட மனைவியையும் பசங்களையும் பார்க்க விரும்புறதா சொன்னார். ஹலோ ரகு, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? ஒரே வேலை வேலைன்னு பிஸியா இருக்க. உனக்கெல்லாம் எங்க என்கிட்ட பேச நேரம் கிடைக்குது? ஏ விடடா, இதெல்லாம் ஒரு விஷயமா? வேலை யாருக்குத்தான் இல்லை, எல்லாருக்கும் ஒர்க் டென்ஷன் இருக்கத்தான் செய்யுது. நான் ஒர்க் முடிச்சுட்டு சிங்கப்பூர் வரேன். உன்னையும் உன்னோட பசங்களையும் உன் ஒய்ஃபையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கல்யாணத்தப்ப உன்னையும் உன் வீட்டுக்கார அம்மாவையும் பார்த்தது. கண்டிப்பா ஒரு நாள் உங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும்ல நம்ம பார்த்து. ஆமாண்டா, நாட்கள் எவ்வளவு வேகமா ஓடுதுன்னு பாரு. சரி சரி, நீ தாராளமா வா. அது வாங்கணும் இது வாங்கணும்னு யோசிக்காத. வெறும் கையும் வீசின கையுமா வந்தாலும் ஓகேதான் எனக்கு. நீ வர்றதே எனக்கு பெரிய கிஃப்ட். ஃப்ரெண்டை பார்க்க வரேன், ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க வரேன்னு சொல்லி தேவையில்லாம ஏதாச்சும் அன்பளிப்பு வாங்கிட்டு வர்றது, அப்புறம் காசை வீணாக்குறதுன்னு எதுவும் பண்ணாத. காலேஜ் படிக்கும் போது எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கேன். சரிங்க சார், உங்க ஆர்டரை நாங்க ஏத்துக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நாங்க கேக்குறோம். இன்னைக்கு சாயந்தரம் நான் உங்களை பாக்குறதுக்காக வரேன், ஓகேவா? சரிடா, அப்ப நான் போன வச்சிடறேன் அப்படின்னு ரகு சொல்ல கண்ணனும் போன வச்சுட்டாரு. தன் ஃப்ரெண்ட பாக்க போற ஆசையும் எதிர்பார்ப்பும் கண்ணனுக்கு ரொம்ப இருந்துச்சு. மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: உலகின் அரசன் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ். ஆண்களுக்கான அசத்தலான ஆடைகள், பெண்களுக்கான பெருமையான ஆடைகள், குழந்தைகளுக்கான குதூகலமான ஆடைகள், மனதை மயக்க, பார்ப்போர் கண் வியக்க, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் அனைத்து விதமான ஆடைகளும் வாங்க ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நேயர்கள் கூட அலைபாயுதே நிகழ்ச்சியில கதை சொல்லிட்டு இருக்கிறது சுல்தானா. சொன்னது போலயே கண்ணன் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போயிட்டார். ரகுக்கு தன் ஃப்ரெண்ட பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம், ஓடி போய் அன்போட கட்டி பிடிச்சார். வாடா வா, அமெரிக்காக்கு போயும் ஆள் அப்படியே தான் இருக்க, இழைக்கவும் இல்ல பெருக்கவும் இல்ல, எப்ப உன்னை பார்த்தனோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்க. நான் இருக்கிறது இருக்கட்டும், ஆனா நீ ஏண்டா இப்படி இழைச்சு போயிருக்க? ஏன், உன் மனைவி மைத்திலி உன்னை சரியா பாத்துக்கலையா? ஏண்டா இப்படி துரும்பா இழைச்சு போயிட்ட அப்படின்னு கண்ணன் கேட்கவும் ரகுவோட முகம் வாடி போச்சு. ஆனா அவரோட முகத்துல சிரிப்ப வரவழைச்சபடி, நீ முதல்ல போய் உள்ள உட்கார, இப்ப இதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்ட, வா முதல்ல ஹாலுக்கு வா. ஜூஸ் குடிக்கிறியா, டீ குடிக்கிறியா, தண்ணி குடிக்கிறியா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, உடனே உடனே கொண்டு வந்து தரேன்.

முதல்ல தண்ணி குடு. சரிடா. அம்மா அம்மா, இங்க வந்து பாருங்க, யார் வந்திருக்கான்னு பாருங்க. கண்ணன் வந்திருக்காமா? என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்திருக்கான். கண்ணா, நல்லா இருக்கியாப்பா? எவ்வளோ நாளாச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன, என் பையன் நல்லா பாத்துக்கிறான், ஆனா அவன் வாழ்க்கையில தான் நிம்மதி இல்லாம போச்சு. ஏம்மா, என்ன பிரச்சனை? நல்லா தானே என்கிட்ட சிரிச்சு பேசுறான். என்னடா ரகு, அம்மா சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் போது என்னமோ நாயிருக்கே. என்ன பிரச்சனை? என்கிட்ட என் முடி மறைச்ச? அம்மா, மைத்திலி எங்க? அப்படின்னு கண்ணன் அவங்க ஃப்ரெண்ட பார்த்து கேட்கும் போது ரகு பதிலே சொல்லாம தலை குனிஞ்சபடி உட்கார்ந்திருந்தாரு. அவர் என்ன பதில் சொல்லிருப்பாரு, மைத்திலி எங்க போயிருப்பாங்க, என்ன ஏதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். அலைப்பா இதே நிகழ்ச்சியில மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து என்ன ஜெருங்க.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலைபாயுதே அலைபாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. ரகு, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. மைதிலி எங்க? அவ நல்லா இருக்கால? உங்க குடும்பத்துல எதுவும் சண்டை இல்லையே? இருக்கா? எங்கடா இருக்காங்க? அவங்க அம்மா வீட்டுல இருக்கா. ஏண்டா லீவுக்கு போயிருக்காங்களா? நான் சொல்றத உன்னால புரிஞ்சுக்க முடியலையாடா. அவ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. என்னடா சொல்ற? 2 வருஷம் ஆச்சு. உன்கிட்டான்னு இல்ல, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாருக்கிட்டையும் இதை பத்தி நான் பேசிக்கல. நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன், ஆனா என் பிரச்சனை எல்லாம் யாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணதே இல்லை. பசங்க 2 பேரும் என் கிட்ட தான் இருக்காங்க. பெரிய சண்டை வந்துச்சு. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், என்னை யாரும் தேட வேணா. என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவளோட துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனவதான். இப்ப வரைக்கும் வரல. அந்தா இந்தாண்டு 2 வருஷம் ஆச்சு. உண்மையிலே என் மேல பாசம் இருந்தா இந்நேரத்துக்கு என்கிட்ட வந்து பேசிருப்பாள்ல, இங்க வந்து இருந்திருப்பாள்ல. என்னால இப்ப வரைக்கும் ஜீரணிக்கவே முடியல. இவ்வளவுக்கு எங்க 2 பேருக்கும் லவ் மேரேஜ். ஆனா பாரு, அவ ஒரு திசையிலையும் நான் ஒரு திசையிலையும் இருக்கும். என்னால நம்பவே முடியல ரகு. நீங்க 2 பேருமே காதலிச்சு ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கூட மரணம் நம்மை பிரிக்கும் வரை சேர்ந்தே இருப்போம்னு கவிதையெல்லாம் வாசிச்சீங்களடா. என்னடா இது, இப்படி ஆயிப்போச்சே? நிஜமாலே நீங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டீங்களா? சரி, என்ன காரணம்? என்ன காரணமா? எங்க வாழ்க்கை சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதுன்னு தான் நான் நம்பிட்டு இருந்தேன். என்னை விட்டுட்டு எப்பவுமே மைதிலி தனியா சாப்பிட கூட மாட்டா. அன்னைக்கு தனி கொடுத்துன்னு போவோம்னு சொன்னான். அதுக்கு நானும் சம்மதிச்சேன். அதுக்கப்புறம் அவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூல்ஸா போட ஆரம்பிச்சா. அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணினான். அளவுக்கு அதிகமான ஆடம்பர பொருட்கள் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கி குவிச்சா. கடையிலயும் போய் வாங்கினான், அதுவும் கடனுக்கு. விரலுக்கேத்த வீக்கு ஒண்ணு தானடா, நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில படிச்சிருக்கோம். சூழலுக்கு ஏத்த மாதிரி அனுசரிச்சு வாழ்றது தானடா வாழ்க்கை. எதிர்காலத்துக்கு நம்ம இப்பவே சேமிக்கணும். வீண் செலவு செய்யாம முதலீட்டுல பணத்தை போட்டு வைப்போம்னு சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி நான் இருக்கணும்னா நான் முதல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு நான் வேலைக்கு போறதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன். நானும் சம்மதிச்சேன். நல்ல இடத்துல அவளுக்கு ஒரு வேலையும் கிடைச்சிச்சு. நல்ல மும்முரமா வேலை பார்த்தா, நல்ல முன்னேற்றமும் அவளுக்கு கிடைச்சிச்சு. நல்ல சம்பளம், நல்ல வேலை, நல்ல சூழல். இன்னைக்கு ஒரு ஆடை உற்பத்தி செய்யற நிறுவனத்துல பொறுப்பு அதிகாரியா இருக்கான். நானும் இன்னைக்கு பேங்கோட ஒரு கிளைக்கு மேனேஜரா இருக்கேன். கால ஓட்டத்துல நாங்க 2 பேரும் வேலை வேலைன்னு உழைச்சு களைச்சு போய் வீடு திரும்பினா எங்களால மனசு விட்டு பேசிக்க கூட முடியல. வெளியிலயோ இல்ல ஏதோ ஒரு நல்லது கேட்டதுக்கு கூட வெளியில போயிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாம இருந்துச்சு. வெளியில போராடிட்டு உடலும் மனசும் சோர்ந்து போய் வந்ததுனால எங்களோட வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. அடிக்கடி வெளியூர் போக வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுச்சு. இப்படியே எங்க வாழ்க்கை நிம்மதிக்கு கேள்விக்குறி ஆயிருச்சு. நல்லா இல்லாம போச்சு அப்படின்னு ரகு அவரோட ஆதங்கத்தெல்லாம் மனசு விட்டு தன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தாரு. கதையெல்லாம் அதுக்கப்புறம் என்னென்னவோ ஆயிப்போச்சு. அதெல்லாம் என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைபாயுதே நிகழ்ச்சியை கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில கேட்டுட்டு இருக்கு.

0: கேட்கத் தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியில அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. அது மட்டும் இல்லடா மைத்திலி, அடிக்கடி வெளியூருக்கு போக வேண்டிய அவசியமும் ஏற்பட்டுச்சு. ஒரு முறை அவ தன்னோட வேலை பார்க்குறவங்களோட வெளியூருக்கும் போனான். அவ பிஸியா இருக்கிறதும் அடிக்கடி வெளியில போறதும் எனக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துச்சு. குடும்பத்துக்காக அவன் நேரமே ஒதுக்காம சொல்லண்டு சொல்லண்டு வேலை பார்க்குற மாதிரி எனக்கு பட்டுச்சு. நான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்க, அவளும் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தா. சொல்லி பார்த்தேன், வேலைக்கு போகாம இரு, குடும்பத்தை பார்த்துக்கோ, நான் உன்ன ராணியா பாத்துக்கிறேன்னு சொன்னேன். ஆனா பதிலுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்னை விட்டு பிரியறேன்னு சொல்லி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அனுப்புனான் அப்படின்னு கண்கள்ல கண்ணீர் வழிய ரகு சொன்னப்போ கண்ணன் மௌனமா இருந்தாரு. ஆணும் பெண்ணும் உழைக்க தொடங்கினதுல சமுதாயத்துல ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் எல்லாம் அவர் நல்லா நினைச்சு பார்த்தாரு. புதிய தலைமுறை பெண்கள் துணிச்சலானவங்களாவும் தீர்க்கமா முடிவெடுக்கிறவங்களாவும் இருக்காங்க. ஆண்கள் பெண்களை அடிச்சு வதச்ச காலம்லாம் மலையேறி போச்சு. மேல்நாட்டு பெண்கள் போல கை நீட்டினா சட்டத்தோட உதவியை நாடி போறதுக்கும் இப்ப பெண்கள் துணிஞ்சிட்டாங்க. இது கண்ணனுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஒரு பக்கத்து கதையை மட்டும் கேட்டுட்டு எந்த முடிவுக்கும் வரக்கூடாதுன்னு நினைச்ச கண்ணன், ரகு நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா மைத்திலி பக்கம் என்ன நியாயம் இருக்குன்னு நான் அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்டு. இப்பவே நான் போய் அவளை பாக்குறேன், என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். நான் கிளம்புறேன்டா. அம்மா நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. கண்ணனை மைத்திலி பார்த்ததும் கதறி அழல, கோபப்பட்டு கத்தல, இப்படி எதுவும் பண்ணாம சிரிச்ச முகத்தோட அன்பா அவரை வரவேற்று உபசரிப்பு பண்ணாங்க. கண்ணன் சுத்தி வளைச்சு பேசல, நேரா மைத்திலி கிட்ட அவங்க வீட்டுக்காரர் பிரிஞ்சதுக்கான விளக்கத்தை கேட்டாரு. ஏமா ஏன் இப்படி ஒரு முடிவு? நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணவங்க, உங்களுக்குள்ள அப்படி என்னமா சண்டை? ஒத்து போக வேண்டியதானே, ரெண்டு பேரும் அனுசரிச்சு ஒத்து வாழ வேண்டியதானேமா? கண்ணா நானும் படிச்சவதான், நாட்டையும் உலகத்தையும் நல்லா தெரிஞ்சவ. என் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அப்பா அம்மா என்னை வேலைக்கு போக விடல, கல்யாணத்துக்கு அப்புறம்தான் பொருளாதார நிலையை உயர்த்திக்கணும்னு என் வீட்டுக்காரர்கிட்ட அனுமதி கேட்டேன். அப்பா அம்மா கொடுக்காத அனுமதி என் வீட்டுக்காரர்கிட்ட கிடைச்சிச்சு. அவரு நான் வேலைக்கு போறதுக்கும் அனுமதி கொடுத்தாரு. ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வீடு திரும்புறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு வேலைகளை பிரிச்சு பண்ண வேண்டியது தானே முறை. அதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் தான் எல்லா வேலையும் பண்ணணும்னு அவர் சொல்வாரு. வீட்டுக்கு நேரத்தோட வரமாட்டாரு, அப்பப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா சாயந்தரம் வீட்டை விட்டு கிளம்புற மனுஷன் 11 மணி 12 மணிக்கு வருவார். சரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போறாருன்னா அவருக்காக நான் எவ்வளவு நேரம் தான் காத்து

இருக்க முடியும்? 12 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? எனக்கும் தூக்கம் வராது. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட கூட்டிட்டு வராருன்னா அவரு சொல்ற மாதிரி நான் பண்ணணும். எந்த வேலையும் தட்டாம பண்ணணும். உதவிக்கு அவரும் வரமாட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு பண்ணணும். குடி பழக்கம் வேற அவருக்கு இருக்குன்ன. தூங்காம அவருக்காக விடிய விடிய முழிச்சிருக்கிறத கூட விடுங்க, ஆனா என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்ல. வேலை பாக்குற இடத்துல ஆண்கள் பெண்கள்னு எல்லாரும் தான் இருப்பாங்க. அதுக்காக நான் பக்கத்துல வேலை பாக்குற ஒரு ஆண் கிட்ட பேசக்கூடாதுன்னு பாரு, அது தப்புன்னு பாரு. நீங்களே சொல்லுங்க, வேலை பாக்குற இடத்துல அது சகஜமா முடியுமா? வேலை விஷயமா நம்ம பேசித்தானே ஆகணும். அது கூட அவர் ஏத்துக்க மாட்டாரு, தப்புன்னு பாரு. அவரை மாதிரி தான் நானும் சம்பாதிக்கிறேன். எனக்கு ஒன்னும் அவரோட சம்பாத்தியம் தேவையில்லை. அவரோட பாதுகாப்பையும் நெருக்கத்தையும் தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவரால் அதை கொடுக்க முடியல. அதனாலதான் கணவனே இல்லாம சந்தோஷமா இருக்க முடியுன்ற முடிவுக்கு நான் எப்பவோ வந்துட்டேன். அலைபாயுதே நிகழ்ச்சியில மரணம் நம்மை பிரிக்கும் வரை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து என்ன

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதையோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. சரிதாமா, உன் பக்கம் இருக்கிற நியாயமும் சரிதான். அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மட்டும்தான் சொன்னான், ஆனா உன் பக்கம் நியாயத்தை அவன் சொல்லல. உங்க ரெண்டு பேரோட கருத்துக்களையும் வச்சு பார்க்கும்போது, நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர மத்தவங்க அனுசரிச்சு போகாம, நீ பெருசா நான் பெருசான்ற எண்ணத்துல உங்களோட வாழ்க்கைய பாழாக்கி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அது மட்டும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நீ இல்லாம அவனும் அவன் இல்லாம நீயும் சந்தோஷமா இருக்கிறதா சொல்றது பச்சை போய். வெளியில தான் அப்படி காட்டிட்டு இருக்கீங்களே ஒழிய, உள்ளுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் அப்படி இல்லைன்றது எனக்கு தெள்ள தெளிவா புரிஞ்சு போச்சு. வெள்ளம் தலைக்கு மேல போன பிறகு என்ன செய்ய முடியும்? இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, வாழவே வழி இல்லன்னு நினைக்காதீங்க. அந்த வெள்ளத்தை நீங்க ரெண்டு பேரும் நினைச்சீங்கன்னா கடந்து போக முடியும். அதாவது இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அவன் வேலை முடிக்கவும் டக்குன்னு ஒரு 7:00 குள்ள வீட்டுக்கு வர பாக்கணும். அதே மாதிரி தான் நீயும் அவனோட இன்ப துன்பத்துல பங்கெடுத்துட்டு அவனை நல்லா அனுசரிச்சு வாழ பழகிக்கணும். நீ வேலை விட்டுலாம் நிக்க வேணாம், நீ தாராளமா வேலை பாரு. ஆனா அவன் கிட்ட கொஞ்சம் சிடு சிடுன்னு இருக்காத, கொஞ்சம் அன்பா இருக்க பாரு. அவன் கிட்டயே நான் பேசி புரிய வைக்கிறேன். ஒழுங்கான முறையில நல்லபடியா அவன் நடந்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. நீ முதல்ல கிளம்பி வா, நம்ம முதல்ல ரகுவை பார்த்து பேசி அவனுக்கு புரிய வச்சு நல்ல மனுஷனா அவனை திருந்தி வாழ்றதுக்கு வழி காட்டுவோம். வா, வரேன்னு. ஆனா அவர் புரிஞ்சுப்பாரா? என்னம்மா, மரணத்துக்கு பின்னாடிதான் நம்மளோட பிரிவுன்னு உறுதி எடுத்துக்கிட்ட நீங்களே பாதியிலே பிரிஞ்சிருக்கிறது நல்லதா? இதே கேள்வியை தான் அவங்கிட்டயும் கேட்க போறேன். நீ முதல்ல வா, ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு, அத சரியா பேசி புரிய வச்சா உங்க வாழ்க்கையில பிரச்சனைன்ற ஒன்னே இருக்காது. நீ முதல்ல வா அப்படின்னு கண்ணன் சொல்லும் போது சிரிச்ச முகத்தோட மைதிலி அவங்களோட துணிமணி எல்லாம் பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கண்ணனோட ரகு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ரகுவோட வீட்டுக்கு மைதிலியோட போன கண்ணன் நியாயத்தை சரியா பேசி புரிய வச்சு ரகுவையும் மைதிலியவும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. கதை இனிதே நிறைவடைஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பு உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலியின் அலை பாயுதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இந்த ஒரு மணி நேரம் அன்பு உள்ளங்கள் கூட கதை சொல்லிட்டு இருந்தது சுல்தானா.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: ஆ தேங்க்ஸ் பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th 11th 12th மார்க் ஷீட்டு, இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00.
2: வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலை

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழில நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தையே நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 மணி கரண்ட் போகுது, அதானே அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
0: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
2: எல்லாருக்கும் தெரியுமே.
0: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
3: வெளுப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 1 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்ன அக்கா, சூரியன் உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க? ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாசம் தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது?
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட அவன் புக்கு வந்தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்குள்ள டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விவரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நெய்தல் மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இப்போ நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்போ என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம். ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ் ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோன்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கும்ல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Up above the world so high, like a diamond in the sky.

0: மண்ணின் கதைகள் ஆயிரம், நெய்தல் மக்களின் உணர்வுகள் ஆயிரம். புதைந்து கிடக்கும் கதைகளையும் உணர்வுகளையும் தேடி செல்லும் ஒரு அழகிய பயணம் நெய்தலின் கதைகள். காலை 7 மணி முதல் 10 மணி வரை ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம கடல் OSIFM 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ற சக்கரம் சுற்றுகிறா, அதில் நான் சக்கரவர்த்தியடா. ஒரு கிண்ணத்தை ஏந்து

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி பிடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கா பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவ பார்க்க தீர்வேன்.
0: கூடாதுல, கூடாது,
1: போய் தான் தீர்வேன். என்ன மாதிரி

0: மறுபடியும் சொல்ற, நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 4 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 41 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் தெற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரை உள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல்வோசை FM 90.4.
3: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை FM சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும். டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்க்கிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: துக்கிரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்ட போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற?
2: சொன்னதை கேட்டுத்தான் தாளம் போடுறேன்.
1: கண்ண வரைக்கும் கீழது, வாய் துடுக்கு,
2: இன்னும் கூட கிழியும் காது தடுக்கு.
1: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
3: பேசுறதே புரியாண்டு மொக்கை ஆயிடுவேன்.
1: ஆரை பார்த்து பேசுறேன்னு நினைக்குதா?
2: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
1: பம்பு பண்ணுன பொண்ணு
2: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
1: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்க போடும்.
3: அது எப்படி போவோம்?
2: ராஜா கைய வச்சா அது ராங்க பூடு
3: மாட்டேன்.
2: பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்க போனதில்லை.

0: மாப்பிள்ள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள்ள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏ மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகுற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக